முதலாம் நாள் தொடங்கி தாய்லாந்திலிருந்து வரும் 5 வகையான இறால்களுக்கு மலேசியா தற்காலிக தடை விதித்துள்ள போதிலும் நாட்டில் அந்த கடல் உணவு கையிருப்பு போதுமானதாக உள்ளது. மீன்வளத்துறை தலைமை இயக்குநர் டத்து அட்னான் உசேன் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். அடுத்த மாதம் முதல் மக்களுக்காக உதவித்தொகையுடன் கூடிய டீசல் விலையை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது தாங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி என்று அந்த எரிபொருளை பயன்படுத்தும் பயனர்கள் விவரித்துள்ளனர். இந்த நடவடிக்கை தனது தொழில் செலவுகளை குறைக்க உதவும் என்று பேராக் சுங்கை சிப்பூட்டை சேர்ந்த 38 வயது காய்கறி தோட்டக்காரர் ஆர் மகேஸ்வரன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கத்தார் ராஸ் லாஃபான் தொழில்துறை பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பில் சிலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள ஆலையில் ஏற்பட்ட நுட்ப விபத்தின் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. இது முதன்மை திரவ இயற்கை எரிவாயு சுத்திகரிக்கும் ஆலை அமைந்துள்ள பகுதியாகும். அமெரிக்கா ஈரான் அதிகாரிகள் சந்தித்த சுவிட்சர்லாந்து பேச்சில் லெபனான் மீதான வன்முறைகளின் தாக்கத்தை அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வேன்ஸ் குறைத்து மதிப்பிட்டுள்ளார். அத்துடன் அங்கு பகைமையை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து எச் குழு ஆட்டத்தில் உருகுவேவும் கேப் வெர்டேவும் தலா 2 கோல்களில் தற்போது சமநிலையில் உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மணி போ 8:08. வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல நம்ம வந்து கூகுள் சர்ச் எது ஆக கடைசியா செய்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். இப்போ எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா,
1: இப்போ ஒரு சில நம்மள சுத்தி இருப்பாங்க, இல்ல நீங்களா கூட அப்படி எடுக்கலாம், நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க,
0: உங்களை சுத்தி இருக்கிறவங்களை எங்கேயாவது வந்துடும், சுத்தி முத்தி
1: யாராவது இருப்பாங்க. எடுத்த பொருளை எடுக்கிறவை வைக்கவே மாட்டாங்க. ஒரு பொருள் எடுப்பாங்க, வைப்பாங்க, அங்க வைப்பாங்க, இங்க வைப்பாங்க, பின்னாடி வைப்பாங்க. எங்கேயாவது வச்சுட்டு போகக்கூடிய நபர் கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க.
0: சில பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும், அது வந்து வீச வேண்டிய ஒன்னா இருக்கும், வீச மாட்டாங்க, அங்கேயே வச்சுட்டு போவாங்க.
1: ஆமா,
0: யாராவது வீசுவாங்க அப்படின்னு. அந்த யாராவதுன்றது யாரு? யாரு? நீங்களாவே இருக்க கூடாது.
1: ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்ற மனக்குமுறல தான் இன்னைக்கு நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. அப்படிப்பட்டவங்களே, ஆமா, அப்படிலாம் பண்றது உண்மைதான், இருக்காங்க. ஏன் அப்படி பண்றாங்க எங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க கதைகளை சொல்ல போறீங்க.
0: இல்லன்னா கூட சொல்ல வச்சிருவீங்க போல, நீங்க சொல்ற விதத்தை.
1: அந்த அளவுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேன்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: விளக்கம் கொடுக்கற தப்பு இல்லையே. தெய்வீக
0: குப்பையே குப்பையே வீசணும்னுவாங்க, குப்பையே குப்பையில வீசுறது இல்ல, அங்கங்க வச்சுட்டு போறது. இப்படிப்பட்டவர்கள் உங்களை சுத்தி இருந்தா அவங்களை பத்தி கொஞ்சம் நம்ம பேசுவோம். 9 வரைக்கும்
1: 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8
0: நாகாஷ் அசிஸ் ஆண்டனி பாடக்கூடிய பாடல் வந்துட்டே இருக்கு, கொஞ்சம் விறுவிறுப்பா அவங்களை கொண்டுட்டு போகுது. வணக்கம் மின்னல்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க உலக கிண்ண காட்பந்து போட்டியில ஒரு செய்தி இல்ல ஒரு பழக்கம் வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இந்த அணி விளையாடும் போது அவங்களுடைய விளையாட்டை ரசிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த அணியுடைய அந்த முறை, அவங்க கையாளக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அணியை தாண்டி அவங்களுடைய ரசிகர்களையுமே வந்து உலக மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
1: ஒரு இடத்த சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்றது சின்ன வயசுலயே நம்ம கத்துக்கக்கூடிய ஒன்றுதான். அதுல குறிப்பா இந்த பொது இடங்கள்ல அதிகமான கூட்டம் கூடுகின்ற இடங்கள்ல வந்து இந்த சுத்தம் பத்தி பேசும்போது நம்ம மத்தவங்க எல்லாம் காரணம் காட்டலாம், நாங்க சுத்தமா தாங்க இருக்கோம், இவங்க அப்படி பண்றாங்களே அவங்க அப்படி பண்றாங்களேன்னு. ஆனா முன் வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து செய்யும் போதுதான் உலக பார்வையில் இருக்குது.
0: உலக கோப்பை நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டியில ஜப்பானிய காட்பந்து ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய முதல் ஆட்டம் நடந்துச்சு இல்லையா, அது முடிஞ்சிட்ட பிறகு சுத்தப்படுத்துற வேலையில இறங்கிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. யாருப்பா நீங்க, என்ன இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க, துப்புரவு பணியாளர்கள் தான் இருக்காங்களே அப்படின்னு சொன்னா, இல்லங்க இதெல்லாம் கடமை இல்லங்க, ஒவ்வொருத்தரும் செய்யணும், நாங்க போட்ட குப்பை மட்டும் இல்ல, நாங்க இருந்த இடத்துல குப்பை இருந்தாலே எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்கள் குப்பை எடுக்கிறதுக்கு அதுக்காக என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துதான் அதை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க.
1: அப்போ அது அவங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம், ஆனா அவங்க பண்ண அந்த ஒரு செயல் வந்து அது ஒரு முன் உதாரணமாகவே உலக மக்கள் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வைரலா சமூக வலைதளங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க.
0: அது மட்டும் இல்ல, அங்க சுத்தி முத்தி இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி என்னது இது, நல்லா
1: பண்ணலையோ
0: பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இறங்கி சுத்தப்படுத்துற வேலையில இறங்கி இருக்கிறாங்க.
1: சரி, நீங்க இப்போ அழைத்து சொல்லுங்க, உங்களை சுத்தி யாராவது சில நபர்கள் இருக்கலாம், இவங்க வந்து குப்பைய
0: வகுப்பறைய சுத்தப்படுத்துறது துப்புரவு பணியாளருடைய பொறுப்பு இல்லை, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பொறுப்பு அப்படின்றதுல அவங்களுடைய அரசு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்னும் இல்லங்க, நினைவுபடுத்துறது எங்க கடமைங்க.
0: அடுத்தது 29 அப்படின்ற ஒரு படம், இந்த படத்துக்காக சீலே சீலே அப்படின்னு ஒரு பாட்டு மோகன் ஷான் ரோல்டன் இசையில அவரும் சின்மாயும் பாடியிருக்காங்க. அந்த பாடல் தான் கேட்க போறோம்.
1: இது வணக்கம் மின்னல்.

0: வாய்ப்பு இருந்தா இந்த படம் பாருங்க. உங்களுக்கு ஒரு புதுவிதமான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. 29.
1: ஆமா, தொடர்ந்து இன்றைக்கு நேர்கள்ட்ட நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஒரு பொருள் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கங்க வச்சிருவாங்க, குப்பையா இருக்கும், வீச மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிற நபர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: சந்தியா வந்திருக்காங்க.
1: ஹேங்கர்
0: மாட்டி வீட்டு வாசல்ல தொங்கு விட்டுருங்க.
2: நாங்க ஆனா நானும் அவங்க அம்மா என்ன பண்ணுவோம்னா, அவர் இல்லாதப்ப இல்ல அவர் தெரியாதப்ப எடுத்து தூக்கி போட்டுருவோம். ஆனா கேட்டா எங்களுக்கு தெரியாது நீங்க எங்கயாவது வச்சிருப்பீங்க, ஏன்னா அவருக்கு தெரியாது எங்க வச்சிருந்தேன். சட்டி எடுத்து வைக்கிறாரு.
1: நன்றி சந்தியா.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01907219119. வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: இன்னைக்கு பரபரப்பான வாழ்க்கை சூழ்நிலையில இல்ல உலகம் ஓடுற வேகத்துல வந்து யாராவது ஓய்வு எடுத்துட்டு ஒன்னும் செய்யாம இருந்தா அவங்களுக்கு சோம்பேறின்னு சொல்றோம், இல்ல இது என்ன பலகீனமான செயல்னு சொல்றோம். உண்மையிலே நீங்க பாக்க போனீங்கன்னா சில நேரம் ஓய்வு எடுக்கிறது வந்து ஒரு பலகீனமான செயல்ல இல்ல சோம்பேறித்தனம், அது ஒரு யுக்தி. அதுக்குள்ள ரொம்ப விஷயங்கள் நடக்குது. நம்மளோட மூளை வந்து சில நேரம் நம்ம எதுவுமே செய்யாம நிதானமா உட்காரும் போது சிந்தனை ஆற்றல் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம மூளை வந்து ஓய்வு எடுக்கும் போது தான் நம்மளுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். நம்மளுக்கு என்னென்னலாம் கேள்விக்கு பதில் வேணுமோ, இல்ல என்னென்ன யுக்திக்கு செயல் திறன் வேணுமோ, இல்ல எப்படி ஒரு காரியத்தை முடிக்க போறோமோ, அந்த மூளையோட மற்ற விஷயங்கள் வந்து அடங்கி ஒட்டங்கி அமைதியாக இருந்தாதான் இந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் நம்மளுக்கு தோணும். ஏன்னா நமக்குள்ள எல்லா விஷயமும் மனிதனுக்கு வந்து எந்த சூழ்நிலையும் நான் வெற்றிகரமா வெளியே வந்துருவேன்ட்டு ஒரு இயல்பாகிய ஒரு தன்மை இருக்கு. அப்போ நம்ம வந்து அமைதியா இருக்கும் போது அந்த தன்மை வெளிப்படும் போதுதான் நம்மளை உருட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பதிலும் நமக்குள்ள இருந்து பிறக்கும். அப்போ இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு. ஆனா நம்ம மறந்துருக்கோம். நம்ம என்ன செய்யறோம், ஒரு விஷயத்துக்கு பதில் தெரியாதுன்னா என்ன செய்யறோம்னா கூட கொஞ்சம் வேலையை செய்யறோம். எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப வேலை செய்யற மாதிரி காமிக்கிறது. ஆனா அந்த வேலை செய்யற மாதிரி காமிக்கிறது வந்து நல்லது இல்ல, அதாவது ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கிடைக்காது. இது எப்போதுமே வந்து அந்த வேலையை செய்யறது தப்பிக்கிற ஒரு யுக்தியா இருக்கும். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்கன்னா அது மனசுல வச்சு உருட்டி உருட்டி உருட்டி மூளைய கசிச்சு கசிச்சு கசிச்சு ஒரு பதிலை தேடாதீங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல ஓய்வு எடுங்க. 20 நிமிஷம் சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ஓய்வு எடுங்க. இந்த பவர் நேப் வந்து விவேகமா செயல்படுற ஒரு மூளைக்கு வந்து அமைதிப்படுத்திட்டு மறுபடியும் அதை சீரமைச்சு செயல்படுறதுக்கு கொண்டு போறதுக்கு அமைதியா நிதானமா ஓய்வு, இதுதான் உங்களுக்கு பவர் நேப்.

0: டியூட் படத்துல இருந்து வந்த பாடல் அது சாய் அபியங்கருடைய இசையமைப்பில் 8:34 ஆயிருச்சு.
1: இன்றைக்கு நீங்களும் வழக்கில் அங்க உங்க வீட்டு கதைகளை சொல்லலாம். முக்கியமா என்னன்னா, யாராவது சில பொருள்லாம் வீசுற பொருளை எடுத்து வச்சுக்குவாங்க, வீச மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள நபர் யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
0: பிரேமா வந்திருக்காங்க.
2: என்னோட அண்டி ஆயிலா இருக்கேன்.
1: பக்கத்து வீட்டுல அந்த பிரச்சனையா, என்ன கதை?
2: ஆமா, ஏன்னா எங்க வீட்டு அந்த மின்னுக்கு இருக்கணுமே அந்த கால்வாய் சொல்லுவாங்களே, அதுல வந்து குப்பையெல்லாம் போட்டுருவாங்க.
0: ஐயோ.
2: ஆமா, நாங்களும் சொல்லி பாத்துட்டோம். வீட்டுல உள்ள குப்பை எல்லாம் வந்து கூட்டி கூட்டி அதுலயே போட்டுருவாங்க. இப்ப அவங்க பிள்ளைகளும் அதே மாதிரி செய்யறாங்க. வீட்டுல உள்ள குப்பைகள்லாம் தூக்கி அந்த கால்வாயிலே போட்டுருவாங்க.
0: இப்ப தண்ணி ஓடாது, அந்த மாதிரி அடைச்சுக்குமே.
2: ஆமா, அடைச்சுக்கோ.
1: நீங்க சொல்லிட்டீங்க தானே?
2: ஆமா, நானும் சொல்லிட்டேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் சொல்லிட்டேன். அப்ப அவங்க அங்க இல்லாத சமயத்துல வந்து கால்வாயில அந்த குப்பை எல்லாம் போட்டுருவாங்க.
0: என்னது, அவங்க ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க.
2: ஆமான்னு சொல்லி சொல்லி கேட்கவே மாட்டாங்க. இப்ப அவங்க சின்ன பையன், அவரும் வந்து வீட்டுல உள்ள குப்பை எல்லாம் தூக்கி அதுலதான் வந்து போடுறாரு.
0: இப்ப உங்க குடியிருப்பு பகுதியில ஒரு மேனேஜ்மெண்ட் செயல்படுவாங்க, நிர்வாகம் இருப்பாங்கல்ல.
2: ஆமான்னு
0: அங்க புகார் பண்ணிருங்க, படம் எடுத்து போய் இல்ல வீடியோ எடுத்து.
2: பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறதுனால தானே ஏன் மனஸ்தாபம் வேணும்னு சொல்லிட்டு, அதனால பரவாயில்ல விட்டு கொடுத்துருது. இதுல
0: நல்லா பேசுவாங்களா?
2: நல்லா பேசுவாங்கண்ணே.
1: ஆனா இது ஒருவேளை அவங்களுக்கு அவங்க செய்யற ஒரு தப்புன்றது அவங்களுக்கு தெரியல போல.
0: சும்மா இத பத்தி வீட்டுல வெளியே நின்று பேசுற மாதிரி பேசுங்க. அவங்க காதல விளங்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது
2: அந்த மாதிரிலாம் சொல்லிட்டோன்னே. நானும் என் வீட்டுக்காரரும் பேசிருக்கோம் அதை பத்தி. ஆனா அவங்க வந்து போட மாட்டேன், இதுக்கு மேல அப்படி கண்டிப்பாங்க பிள்ளைங்களை. ஆனா வந்து நாங்க இல்லாத சமயத்துல பார்த்தா அந்த குப்பை திருப்பி அதுல நிறைஞ்சுதான் நடக்கும் அந்த கால்வாய்.
1: ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க இல்லாத சமயம் அவங்கதான் அதை செய்யறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: ஏற்படுத்தி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கிறோம். இல்ல கொஞ்சம் சொல்லி பாருங்க, இன்னைக்கே அதை முயற்சி பண்ணி பாருங்க, அழகா சொல்லி பாருங்க. தமிழ் பேசுவாங்களா? நிகழ்ச்சிக்கு வெற்றி தான்.
1: சரி, ஆனா அதையும் தாண்டி வேற ஏதாவது பிரச்சனை வந்தா இதுக்கு நாங்க சம்பந்தம் இல்ல.
0: சரி சரி பிரேமா, பாத்துக்கோங்க. அது எப்படி சுமூகமா தீர்க்கலாம்னு பேசி பாருங்க.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு. நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
4: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 பிறகு 1 தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
4: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போது 8:46. குப்பைகளை வீசுவது, மறுசுழற்சி, இது பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: பொதுவாகவே இந்த இயற்கை சார்ந்த விழிப்புணர்வு நாட்கள், சிறப்பு நாட்கள்லாம் வந்தாலே இந்த மாதிரி முக்கியமான வலியுறுத்தல் தான் வந்து சொல்லப்படுது. அதாவது பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம எந்த மாதிரி பொருட்களை எங்க வீசுறோம் அப்படின்றது அடிப்படையில ஒண்ணு சரியான முறையில வீசணும். அது எங்க வீசுறோம் அப்படின்றத கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: இந்த மறுசுழற்சி துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரத்துசி ஜெகதீசன் அவர்கிட்ட கொஞ்சம் நேரத்தில் பேச போறோம். அதுக்கு முன்னாலே மோகன், ஸ்வீடன்ல ஒரு சிறிய குப்பையெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட அவங்க மறுசுழற்சி பண்றதுக்கு தான் முதல்ல யோசிப்பாங்களா, வீட்டில இருந்து வெளியேற்றுவதற்கு முன்னதாக அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே கழிவுகளை மட்டும்தான் அவங்க வெளியில வீசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதனால கொஞ்சம் இந்த மாதிரி வீசும் போது பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு முக்கியமான நினைவுறுத்தல் வழங்கப்படுது. எப்படி வந்து நம்ம ஜப்பான்ல இது வந்து பண்றாங்க அப்படின்னு பேசுறோம், அந்த மாதிரி பொதுக்கூடங்கள் பொது இடங்கள்ல வந்து நம்ம இருக்கும் போது இதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு.
0: ஜெர்மனில ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு சொல்றாங்களா, குப்பையெல்லாம் சரியா எடுத்து போடுறதுக்கு தெரியற அளவுக்காவது நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி நாடுகள்ல கொடுக்கிற வலியுறுத்தல் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுமே முன்பை காட்டிலும் இப்ப நிறைய மாற்றம், 37 விழுக்காடு அளவுக்கு நம்ம மறுசுழற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் இது இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்றதுதான் வலியுறுத்திட்டு இருக்கோம்.
1: ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாங்க.
2: மகரேனா மகரேனா மகரேனா.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க, குப்பைகளை வீசுறது, மறுசுழற்சி, இது பற்றி எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. அடுத்ததாக அவருடைய சந்திப்பு இடம்பெற போகுதுங்க. 20 வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா மறுசுழற்சி துறையில் வந்து இவர் ஈடுபட்டு வராரு. ஜேபிடி பிளாஸ்டிக்ஸ் சென்ஜன்பர்ஹட் அப்படின்ற இந்த ஒரு நிறுவனத்தினுடைய நிறுவனர் டத்துஸ்ரீ தி ஜெகதீசன் அவர்கள்ட்ட தான் நம்ம பேச போறோம்.
2: டத்துஸ்ரீ, உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு மலேசிய மக்கள் மத்தியில மறுசுழற்சி, குப்பைகளை நிர்வகித்தல் அப்படின்றதெல்லாம்?
3: இன்னும் அந்த இது இன்னும் வரல, நம்ம டைம் எடுக்கும் நினைக்கிறேன் ரீசைக்கிள் பண்றதுக்கு.
2: நீங்க பார்த்து வியந்த மக்கள் அப்படின்னா எந்த நாட்டு மக்கள் மறுசுழற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றீங்க?
3: ஓ இப்படியா அப்படின்னு பார்த்தா ஜப்பான், வெரி நைஸ் கண்ட்ரி, அவ்வளவு அழகா ரீசைக்கிள். ஒரு ஒரு ஜாமா எப்படி பிரிச்சு எப்படி போட்டா ஆளுங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும், அவங்க தான் பழகிக்கணும் அவங்கள்ட்ட இருந்து.
2: இப்போ எந்தெந்த பொருட்கள் நம்ம மறுசுழற்சி செய்யலாம் பொதுவாவே?
3: ஓகே, இப்ப வந்து நீங்க கேட்டுக்கிட்டீங்களா, ரீசைக்கிள் என்றது நம்ம நம்ம வீட்ல இருந்தா ஒன்னால ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டுல என்னென்ன ஜாமா வரமோ அத்தனை ஜாமாவும் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். சோ நீங்க பாத்தீங்களா, அந்த சாடின் டின்னு, அந்த கொக்கோ கோலா டின்னு, அண்டர் கிளாஸ், சம்திங் என்னென்ன ஜாமான், பிளாஸ்டிக் டின்னு கோல எல்லாமே நீங்க ரீசைக்கிள் பண்ணலாம். அந்த ஜாமா நீங்க வந்து செக்ரிகேட் பண்ணிட்டோமா, சோ அந்த ப்ராப்ளம் வந்து எல்லாமே சால்வ். நூறு வருஷம் ஆனா கூட அது அழியாது. அப்ப அந்த நம்ம அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்?
2: ஒரு நாளைக்கு மலேசியால வந்து 39,000 டன் குப்பை வந்து மலேசியால வீசப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து முக்கால்வாசி பொருட்களை நம்ம மறுசுழற்சி செய்ய முடியும் அப்படின்னா இது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாவும் பார்க்கப்படுது இல்ல?
3: கண்டிப்பா கண்டிப்பா, அது ஆல்மோஸ்ட் வந்து 50% அந்த ஜாமான் நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம். எல்லாமே நம்ம வீட்டுல ஆரம்பிச்சுமா அந்த ஜாமான் 50% ஜாமான் திருப்பி ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நம்ம அதை எண்ணி யூஸா பாய்க்கலாம்.
2: ஒரு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க டத்துஸ்ரீ, இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மலேசியா வந்து இப்பதான் 37.9% இலக்கை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம், 50 வந்து அடைஞ்சாதான் நம்ம வந்து சரியா இருக்க முடியும், மறுசுழற்சி பண்ண முடியும் அப்படின்னு. இப்ப நீங்க சொல்றதை பார்க்க அது சரியா தான் வருது.
3: கண்டிப்பா நம்ம வீட்டுல தயவு செஞ்சு இப்பயே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க வாங்குற ஜாமா, நீங்க யூஸ் பண்ற ஜாமாவை நீங்க ரீசைக்கிள், நீங்க அப்படியே போயிட்டு நீங்க பக்கத்துல ஒரு மெட்டல்ல போய் நீங்க வித்தாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 50-60 கட்டாலும் பில்லிங் ஸ்கூலுக்கு காசு கிடைக்கும் பாருங்க. சோ அது ஜாமா வந்து நம்ம எல்லாம் காசா தான் ஆகலாம். பட் த சேம் டைம் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்றோம், டம்பிங் போவாம நம்மளே ரீசைக்கிள் பண்ணோமா, ஒன்ஸ் நீங்க டம்பிங் போனாலே அந்த ஜாமா வந்து எல்லாம் மண்ணுக்குள்ள மண்ணா போயிடும். சோ அது வந்து நீங்க ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே உங்களோட ரீசைக்கிள் ஆரம்பிங்க. கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு காலகட்டத்துக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்டா தான் இருக்கும் அந்த ரீசைக்கிள் அந்த பேன் ஆஃப் தி.
2: ஆமா, மறுசுழற்சி துறையில் 20 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வரும் டத்துஸ்ரீ தி ஜெகதீசன் அவர்கள்ட்ட தான் நம்ம பேசியிருந்தோங்க. அதனால மறுசுழற்சி பண்ண இப்பவே ஆரம்பிக்கலாம்.

0: பிந்துலு துறைமுகம் கையாளும் ஆற்றலை கொண்டுள்ளது சரவாக் கூட்டரசு அரசாங்கம் நம்பிக்கை. 20,000 ரிங்கிட்டிற்கும் குறைவான நிதி உதவி, 24 மணி நேரத்திற்குள் அங்கீகாரம் தக்கோன் இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். கூட்டரசு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சரவாக்கின் பிந்துலு துறைமுகம் தற்போது மாநில துறைமுகமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதை திறம்பட நிர்வகிப்பதற்கான நிபுணத்துவத்தையும் ஆற்றலையும் மாநில அரசு கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். பிந்துலு துறைமுகம் இயற்கை எரிவாயு, குறிப்பாக திரவமாக்கப்பட்ட எரிவாயு துறையில் நாட்டின் முதன்மை துறைமுகங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. இது தவிர ஆசிய வட்டாரத்தில் அதன் வியூக பங்கு அளப்பரியது என்று அவர் கூறினார். அந்த துறைமுகத்தை சரவாக்கிடமே ஒப்படைப்பது கூட்டரசு அரசாங்கத்திற்கும் அந்த மாநில அரசுக்கும் இடையிலான நம்பிக்கையின் அடையாளமாகவும் நெருங்கிய நட்பின் சின்னமாகவும் திகழ்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டை வளர்ச்சிப் பாதையில் இட்டுச் செல்வதில் தேசிய எண்ணெய் எரிவாயு நிறுவனம் பெட்ரோநாஸும் சரவாக் பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோஸும் குழுவாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். உடன்பாட்டை எட்டுவதற்கு இருதரப்பும் ஒன்றுக்கு ஒன்று மதிப்பளிப்பதோடு மாநிலம் அல்லது கூட்டரசு நிலையிலான உரிமைகளையும் சட்டங்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு 20,000 ரிங்கிட்டிற்கும் குறைவான தக்கோன் நிதியுதவி விண்ணப்பத்தை 24 மணி நேரத்திற்குள் அங்கீகரிக்க இலக்கு வைத்துள்ளது. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் உடனடியாக செயல்பாட்டு மூலதனத்தை பெறுவதற்கு உதவும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீக்யோங் தெரிவித்தார். தற்போது முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த முனைப்பு அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்குள் தொடங்கப்படும் என்றார் அவர். வெளிநாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும் பயணிகள் திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. அஃது இன்று தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டம் தொடர்பில் மனிதவள அமைச்சு சில பரிந்துரைகளை வரைந்துள்ளது. மேலும் தற்போது தேவையான ஒப்புதல்களை பெறும் செயல்முறையை நிறைவு செய்து வருவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இது வரும் ஆகஸ்ட் தொடக்கத்தில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மாதம் முதலாம் நாள் தொடங்கி தாய்லாந்திலிருந்து வரும் 5 வகையான இறால்களுக்கு மலேசியா தற்காலிக தடை விதித்துள்ள போதிலும் நாட்டில் அந்த கடல் உணவு கையிருப்பு போதுமானதாக உள்ளது. மீன்வளத்துறை தலைமை இயக்குநர் டத்து அட்னான் உசேன் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். நாட்டின் உள்ளூர் ஏற்றுமதி தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உள்ளூர் இறால் சங்கங்களும் குடியானவர்களும் உற்பத்தி திறனை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியா ஒவ்வொரு ஆண்டும் தாய்லாந்திலிருந்து சுமார் 11,000 மெட்ரிக் டன் இறால்களை இறக்குமதி செய்கிறது என்று தரவுகள் காட்டுகின்றன. மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா மூலம் அறிவிக்கப்பட்ட இந்திய சமூக மடானி திட்டம் அடிப்படையில் இந்திய சமூகத்தின் வளர்ச்சி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கும் அவர்களை மேம்படுத்துவதற்கும் முக்கிய நடவடிக்கை என்று அரசாங்க ஆதரவாளர்கள் சங்கம் BBC விவரித்துள்ளது. இஃது இந்திய சமூகத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய வகையில் செயல்படுத்தப்படுவதில் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை மெய்ப்பிப்பதாக BBC தலைவர் டாக்டர் ஜலையா முஸ்தபா தெரிவித்தார். அதேவேளை நாடு முழுவதும் உள்ள 80 நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இத்திட்டம் மக்களுக்கு மிகவும் நெருக்கமான முறையிலும் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்த மாதம் முதல் மக்களுக்காக உதவித் தொகையுடன் கூடிய டீசல் விலையை லிட்டருக்கு 2.10 குறைப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது தாங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி என்று அந்த எரிபொருளை பயன்படுத்தும் பயனர்கள் விவரித்துள்ளனர். இந்த நடவடிக்கை தற்போது ஏற்படும் எரிபொருள் செலவுகளின் சுமையை குறைக்கும் என்று சில பயனீட்டாளர்கள் நம்புகின்றனர். டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளது தனது தொழில் செலவுகளை குறைக்க உதவும் என்று பேராக் சுங்கை சிப்பூட்டை சேர்ந்த 38 காய்கறி தோட்டக்காரர் ஆர் மகேஸ்வரன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த விலை குறைப்பின் மூலம் தன்னால் பணத்தை சேமிக்க இயலும் என்று ஸ்லாங்கூர் ஷாலாம் இரவு சந்தை வியாபாரியான 43 முகமது ஃபைசல் அஹமத் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24°C இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: கத்தார் ராஸ் லஃபான் தொழில்துறை பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பில் சிலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள ஆலையில் ஏற்பட்ட நுட்ப விபத்தின் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. இது முதன்மை திரவ இயற்கை எரிவாயு சுத்திகரிக்கும் ஆலை அமைந்துள்ள பகுதியாகும். சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த கூடிய கசிவுகள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவத்தை அரசுக்கு சொந்தமான ஆற்றல்

முன்னதாக ஓர்முஸ் நீரினை தொடர்ந்து மூடப்படும் என தெஹரான் கூறியதை அடுத்து அந்நாட்டிற்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படும் என டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் அமெரிக்க ஆதரவு பெற்ற வழக்கறிஞர் அப்ளராடோ டீலா எஸ்பியலா வெற்றி பெற்றுள்ளார். போதைப்பொருள் கடத்தல், தலைமறைவு தாக்குதல்காரர்கள் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுக்கப்படும் என அவர் அளித்த வாக்குறுதியை தொடர்ந்து வெற்றியை வசப்படுத்தியுள்ளார். டீலா எஸ்பியலா 49.65 விழுக்காடு வாக்குகளை பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இடதுசாரி இவான் கெபெடாவுக்கு 48.7 விழுக்காட்டு வாக்குகள் கிடைத்தன. இந்த வெற்றி வாஷிங்டனுடனான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை அமெரிக்காவுடன் அமைதி பேச்சு நடத்துவதற்காக ஈரான் பேராளர்கள் குழு இன்னமும் சுவிட்சர்லாந்தில் தங்கியுள்ளது. அந்த சந்திப்பு ஓர்முஸ் நீரினை குறித்து ஈரான் வெளியிடும் குழப்பமான தகவல்களை தெளிவுபடுத்துவது, அத்தடத்தை முழுமையாக திறப்பது போன்ற கூறுகளை உள்ளடக்கி இருக்கும் என்று அமெரிக்காவின் மூத்த அரசு தந்திரி தெரிவித்தார். விளையாட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய பண் உலக மோட்டார் சைக்கிள் பந்தய அரங்கில் மீண்டும் ஒலித்தது. நாட்டின் மோட்டோ 3 பந்தயக்காரர் மொமட் அக்கீம் டேனிஷ் ரம்லி புரூனோ பந்தய தடத்தில் நடைபெற்ற செக் கிராண்ட் பிரீயில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த பெருமையை பெற்றுத்தந்துள்ளார். 14th இடத்திலிருந்து தொடங்கிய டேனிஷ் பந்தயம் முழுவதும் ஆற்றல் மிக்க ஓட்டத்தை வெளிப்படுத்தி மோட்டோ 3 பந்தயத்தில் தனது முதல் வெற்றியை பெற்றார். ஃபீஃபா 2026 உலக கிண்ணம் மயாமி அரங்கில் நடைபெற்ற எச் குழு ஆட்டத்தில் சிறிய நாடான கெப்வெர்டேவுடன் 2-2 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் முடிந்ததை தொடர்ந்து அந்த அணியுடன் சமநிலை கண்ட 2nd அணியாக உருகுவே உள்ளது. முதல் முறையாக உலக கிண்ணத்தில் பங்கேற்கும் கெப்வெர்டே தற்போது 2 பெற்றுள்ளது. இவ்வேளை ஜி குழுவில் எகிப்துக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான ஆட்டம் தொடங்கியுள்ளது. விந்துலு துறைமுகம் கையாளும் ஆற்றலை கொண்டுள்ளது சரவாக், கூட்டரசு அரசாங்கம் நம்பிக்கை. 20,000 ரிங்கிட்டிற்கும் குறைவான நிதி உதவி, 24 மணி நேரத்திற்குள் அங்கீகாரம், தக்கோன் இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம். இந்த கேட்டு இருக்கீங்க தெய்வீகன் மோகன் கூட இன்றைக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பொதுவாகவே திங்கட்கிழமைகள்ல ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை நம்ம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். வித்தியாசமான துறையா இருக்கும். ஆனா இன்றைக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான துறை சார்ந்த ஒருத்தர் தான் இன்றைக்கு நம்ம அவர்கிட்ட சந்திச்சு பேச போறோம். என்பால்மிங் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? அது வந்து ஒரு துறையாகவே செயல்படுகின்றது. இந்த துறையை பத்தி பேசும்போதுதான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை நிறைவடைந்த பிறகு எவ்வளவு ரொம்ப அழகா பத்திரமா அவங்கள கையாண்டு நம்ம வந்து இறுதி மரியாதை செலுத்தி அனுப்பி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிய வந்தது. ஆமா, இந்த துறை பற்றிய விவரங்களோடு ஒருத்தர் இன்றைக்கு வந்திருக்காரு, ரவீஷ்ணன் அவர்கள். ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம சந்திக்க போறோம். எம்பால்மிங் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோ.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம், ஏதாவது ஒண்ணு செய்தாவது நம்ம மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் சொந்த தொழில் செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. உங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வணிகர் நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இடம்பெற்று வருகிறது.
3: இன்றைக்கு நம்ம பேசவிருக்கின்ற, நம்ம தெரிந்து கொள்ளவிருக்கின்ற ஒரு முக்கியமான துறை, இது ரொம்ப வித்தியாசமான துறை. ஏன்னா பலருக்கும் ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை தூண்டக்கூடிய மற்றும் ஒரு வணிகராக உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம்.
2: இன்றைக்கு நம்ம கூட ARL எம்பால்மிங் சர்வீஸ் செய்யக்கூடிய ரவிஷ்ணன் ராமன் இவர் தான் இருக்கிறாரு. எம்பால்மிங் அப்படின்னு தமிழ் மொழியில இதை மருந்திட்டு காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க, மரணம் அடைந்த பிறகு சில நிர்பந்தத்தின் அடிப்படையில அவங்களுடைய உடலை சில நாட்கள் வைத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது அந்த உடல் அப்படியே இருக்கணும் இல்லையா, வந்து பார்க்கக்கூடிய நிலைமை சரியா இருக்கணும், இல்லைன்னா அது மோசமான சூழ்நிலைக்கு போயிடும். அப்போ எப்படி அந்த உடலை சரியாக பார்த்துக் கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ஒரு வகையான மருந்திட்டு அதை காப்பார்கள். அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக அந்த சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரவிஷ்ணன் ராமன் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம்.
3: வணக்கம் ரவிஷ், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் அண்ணே, நல்லா இருக்கேன்.
3: ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு பாக்குறதுல உங்களை. சொந்த ஊர் எங்க உங்களுக்கு ரவிஷ்?
4: ரவாங்க அண்ணே.
2: ரவாங். இந்த வேலைக்கான ஆர்வம் எப்படி வந்தது? ஏன்னா இந்த எம்பால்மிங் அப்படின்றது, எம்பால்ம அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை செய்யக்கூடிய உங்களை எப்படி இதுக்குள்ள போனீங்க? எவ்வளோ துறைகள் இருக்கு, இதை தேர்ந்தெடுத்தீங்க ரவிஷ்?
4: இந்த துறையில் நான் எப்படி தூங்கினேன்னா, என்னோட சித்தப்பா மூலியமா நான் தூங்கினேன். அதாவது ஜிபி குணா சுங்காய்புலூர்ல இருக்காரு, அவர் மூலியமா நான் தூங்கினேன். அவர் வந்து ரொம்ப வருஷமா வந்து கேஸ்கேட் ஃபினரல் சர்வீஸ் அது வச்சிருக்காரு. ஸோ அவர் மூலியமா நான் முத வேலைக்கு போயிட்டு போக போக வந்து சிறு சிறு விஷயங்களை கற்றுக்கிட்டு, அப்புறம் வந்து எப்படி ஒரு டெட் பாடியை வந்து நம்ம இது பண்ணுறது, எப்படி எப்படி வந்து நம்ம ஊசி மருந்து ஏற்றுறது, எப்படி வந்து ஒரு ஆளோட உடல் உறுப்பை வந்து எப்படி கிளீன் பண்ணி திருப்பியும் அதுலயே அடக்கம் பண்றது, எல்லாமே இதுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் வந்ததுன்னா.
2: சரி, இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் பயப்படுவோம் இப்போதும் இது பற்றி பேசுறதுக்கு. அவங்க இருக்கும் வரை நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமா அவங்க கூட இருக்கும்போது, அவங்க இல்லாத போதும் அந்த ஆத்மார்த்தம் இருக்கும், ஆனா நம்ம வந்து கொஞ்சம் பயப்படும் அந்த அந்த உடலை பார்க்கும் போது அப்படின்றனா. வாழ்க்கைக்கு பிந்தி இன்னொரு வாழ்க்கை இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம தயக்கம் காட்டுவோம் இல்லையா. எப்படி இந்த தைரியம் வந்துச்சு ரவிஷ்க்கு?
4: இந்த தைரியம் எப்படின்னா, வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி அப்பா கூட போயிட்டு இந்த வேலைங்களை செஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு டேயில் வந்து 1-2 எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 கேஸ் இருந்துடும். ஸோ இப்போ அண்ணாடிக்கும் வந்து நம்ம அதே பார்த்து பார்த்து பார்த்து அது அப்படியே நார்மலாச்சுண்ணே.
3: ஆக இந்த ஒரு வித்தியாசமான, அதாவது கண்டிப்பான ஒரு வேலை, இது கட்டாயம் இருக்கணும். ஆனால் எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு அனுபவம் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து இருந்த வாசி, அந்த தைரியமும் கூட வந்திருக்கு இல்லையா. அந்த வேலை சூழல் எப்படி இருக்கும்? இப்ப காலையில நீங்க போயிடணுமா, இல்ல கூப்பிட்ட நேரத்துக்கு ஓடணுமா, எப்படி இருக்கும் ரவிஷ்?
4: As usual, காலையில நம்ம போனோம், ஆபீஸ் அவர்ஸ் வந்து வேலை செய்யணும். அதன் பின்பு வந்து ஒன் கால்ல நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எனி டைம் வந்து யார் வேணாலும் நம்மளுக்கு கால் பண்ணலாம். எனி கேஸ்கேட், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினரல் சர்வீஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு கால் பண்ணி நம்ம 24 hours அதே ரன்ல இருக்கணும். நம்ம என்ன, நம்மளுக்கு தூக்கம் பத்தாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட இருந்திருக்கு.
2: சரி, இப்போ இந்த தொழிலுடைய ஆரம்ப காலம் பத்தி கொஞ்சம் பேசுவோம். நீங்க சொன்னீங்க சித்தப்பா வந்து இந்த காஸ்கேட் சர்வீஸ் இதை வந்து சேவை செய்யற, அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த சேவையை வந்து நீங்க செய்து கொடுக்குறீங்க. அப்பாவும் அந்த தொழில் சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா சின்ன வயசுலயே அவங்களே தொடங்கிட்டாங்களா? எப்படி இது ஆரம்பமானது? இது குடும்ப தொழிலாக இருக்கா எப்படி ரவிஷ்?
4: ஆமா, இது வந்து நம்மளோட ஒரு ஃபேமிலி தொழில் தான். சித்தப்பா மூலியமா ஆரம்பிச்சது. நான் எனக்கு வந்து சுத்தமாவே இந்த இதுல வந்து நான் நினைச்சு பாக்குற நான் இந்த வேலைக்கு வருவேனே. சோ அவங்க மூலியமா தான் நான் வந்து போயிட்டு என்னன்னு கத்துக்கிட்டு, அப்ப ஒரு ஒரு தொழில்னா இருக்கு, நிறைய தொழில் இருக்கு. ஆனா இந்த தொழில் வந்து உண்மையுமே ஒரு ஒரு எப்படி சவாலான ஒரு தொழில்னு நம்ம சொல்லலாம்.
2: என்னெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் சொல்லுங்க.
4: ப்ரொசீடியர்னான நிறைய ப்ரொசீடியர் இருக்கு. ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் டு கேஸ்கேட், நம்ம ஃபேமிலி நம்ம சந்திக்கணும், அதன் பின்பு வந்து ஃபேமிலி கொடுக்குற அந்த ப்ரெஷர் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டு நம்ம கேஸ்கேட்ல வச்சு அவங்களுக்கு வந்து கடைசி மரியாதை செலுத்துற மாதிரி அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி, அப்புறம் சாமிக்கு என்னென்ன விஷயம், ஏன்னா அவங்க சிவன் பாதம் மட்டும்தான், அது ஒரு சாமிக்கு விஷயமான ஒரு ஏற்றது. ஸோ நம்ம ப்ரொசீடியர் படி ஒன்று ஒன்றா போய்கிட்டு, அப்புறம் வீட்டில் போய் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இறுதி சடங்கு செஞ்சுட்டு மறுநாள், அதுக்கப்புறம் தானே ஒரு ஒரு விஷயம் போவோம்.
2: சரி, இங்கே உங்களுடைய பொறுப்பு என்னவாகுது? இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய உடலை வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னுக்கு இப்போ இந்த காஸ்கேட் சர்வீஸ் செய்யக்கூடிய அந்த நிலையத்தை கொண்டு போய் சுத்தப்படுத்தி அவங்கள வந்து குளிப்பாட்டி இதெல்லாம் செய்து நம்ம வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் இல்லையா, உங்களுடைய பொறுப்பு, எம்பால்மருடைய பொறுப்பு என்ன ரவிஷ்?
4: ஓகேண்ணா, அங்கே வந்து என்னோட பொறுப்பு என்னன்னா வந்து உடலில் உள்ள ரத்தம் இருக்குல்ல,
2: ஆமாம்,
4: அது எல்லாத்தையும் வந்து நம்ம சக் பண்ணி எடுக்கணும். அதாவது எல்லாத்தையும் வெளியாக்கி ஆட்ரியல் நெஃப், அதாவது நம்ம தொடையில் இருக்கு தொடையில் உள்ள ஆட்ரியல் நெஃப்ல தான் வந்து நம்ம ஃபோமாலின் என்ற அசிட் மருந்தை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம்,
2: புகுத்தணும்.
4: அதுல புகுத்தும் போது தான் வந்து நம்மளோட பாடி வந்து கிராஸ் ஆயிரும், வெரி ஹார்ட்டா இருக்கும். ஸோ தட் பாடி வந்து 10-15 டேஸ் வைக்கலாம், ஸோ ஸ்டிஃப் ஆயிரும் அந்த பாடி, ஒரு சிலை மாதிரி ஆயிரும் உள்ள போனா. அப்ப அந்த வச்சோடனே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வராது, ஏன்னா இப்ப நார்மல் பாடி தானே, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாக்கா வந்து செல் சமத்துல மூக்குல இருந்து ரத்தம் வரும், ஏன்னா பிளட் வந்து அங்க நின்றோம், அதுக்கப்புறம் தான் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், நிக்கிற பிளட் வாயில இருந்து வரும், மூக்குல இருந்து ரத்தம் வரும். சோ இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எம்பாமிங் இத நம்ம செஞ்சுட்டா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முன்ன வந்து இது இல்ல, முன்ன வந்து இந்த ஐஸ் வச்சிருப்பாங்க, ஏன்னா சர்டன் டேஸ்ல எடுத்துருவாங்க. இப்ப வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வெளியே இருக்காங்க, வெளிநாட்டுல அந்த மாதிரி வேலை செய்யறவங்க வந்து 2-3 டேஸ் கழிச்சு தான் வர முடியுது. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சாக்கா வந்து எனி டைம் எனி டே எவ்வளவு நாள் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம்.
2: சரி, ஒரு பாடலுக்கு பிறகு இந்த துறையை படிச்சீங்களே எம்பால்மிங் அப்படின்றத படிக்கிறதுக்கோ அங்கீகாரம் பெறுவதற்கோ அது பற்றிய விவரங்கள்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
3: தொடர்ந்து பேசலாங்க, இது வணிகர்

0: அன்புதான் சிவம், அன்பே சிவம் படத்துல இருந்து பாடலை கேட்டோம். இன்றைக்கு நம்ம கூட வந்துட்டு ரவிஷ்ணன் ராமன் பேசிட்டு இருக்காரு. ARL எம்பால்மிங் சர்வீஸ் இதை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்திட்டு காத்தல். ஒரு உடல் இருக்கின்றது மரணத்திற்கு பிறகு, அந்த உடலை காக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுடைய பொறுப்பு. எம்பால்மர் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
1: ரவிஷ், நீங்க முதல் பேசும்போது சொல்லியிருந்தீங்கல்ல, இது ரொம்ப ஒரு சவாலான ஒரு தொழில் அப்படின்னு. ஆனா உண்மைக்குமே சவால் தான், ஆனா அதையும் தாண்டி ஒரு ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு தொழில். ஏன்னா எப்படி ஒரு மனித பிறப்பை நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அந்த இறப்பு நேரத்தில் அவங்கள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த முறை, அந்த வழிமுறை, இதெல்லாம் நம்ம பின்பற்றி தான் செய்கிறோம் இல்லையா. உங்களை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய அழுகை சத்தம் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயம், ஒரு உணர்வு சார்ந்த விஷயம் இருக்கும். அப்போ உங்கள் மனசு என்ன, நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும், உங்கள் மனசு எப்படி இருக்கும் ரவிஷ்?
2: கண்டிப்பாக மனசு வந்து வேதனை படணும். ஆனால் அதை அதை பார்த்து பார்த்து இது பண்ணனால நம்மளுக்கு அந்த வேதனை கொஞ்சம் இதாச்சு. என்னன்னா ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சு. ஸ்லோ டவுன்னா எப்படின்னா வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாக்குறது வேற, இல்ல ரெண்டு வாரம் கழிச்சு பாக்குறது வேற, அன்னாடிக்கும் அதே நம்ம பாக்குறதுனால நம்மளுக்கு பழகிருச்சு.
0: இப்போ வேலை எப்படி இருக்கும் ரவிஷ்? இப்ப இங்க வந்துட்டீங்க, ஏற்கனவே ஒரு நாள் வந்து ரவிஷ் வந்திருக்கணும், ஆனா விடிய காலையில உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து நீங்க அதை போய் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு வந்துருச்சு, அதனால வர முடியாத ஒரு சூழல். எப்படி இருக்கும் வேலை? 24 மணி நேரமும் நீங்க எப்போதுமே ஆயத்தமா இருக்கணுமா, அழைப்பு வந்தோன்னே போகணுமா, எப்படி இருக்கும் அந்த சூழல்னு சொல்லுங்க.
2: என்னோட வேலை பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இன்றைக்கி நாளைக்கு வந்து நான் உங்கள் கூட மீட் பண்ண வரேன்னு அப்பாயின்மெண்ட்டே வைக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி வேலை இருக்கும் அந்த சிச்சுவேஷன். ஏன்னா வந்து இறந்த கையோடு வந்து இந்த நெக்ஸ்ட் இதே நம்ம சர்வீஸ் வந்து நம்மளோட தான் இருக்கணும். ஸோ வந்து இப்போ இறப்பு வந்து இன்றைக்கி வந்து நான் நாளைக்கு சாக போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடக்காது, எனி டைம் நடக்கிறது தான். ஸோ நம்ம வந்து ஒன் கால்லே வெயிட் பண்ணணும். இப்போ நான் எங்கேயாச்சும் இப்போ நான் மாலை போடுறேன், சபரிமலைக்கு போகிறது கூட நான் ரொம்ப யோசித்து டேட்லாம் பார்த்து வச்சுட்டு சர்டன் பர்சன்கிட்ட வந்து இந்த இன்சார்ஜை கொடுத்துட்டு
0: தெரியல
2: வந்து அந்த லெட்டர் வந்துச்சு வீட்டுக்கு, அந்த யூனிகாப் லெட்டர் பார்த்தோன்னே நானும் அப்பாவும் போயிட்டு கஸ்தாமில் போய் ட்ரை பண்ணி ஒரு ட்ரை கொடுப்போம் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி நான் போனேன். ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளாய் இமெயிலில் எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அதை வந்து விட்டுட்டேன். ஸோ அம்மாவோட ஆசை தான் இது முழுக்க முழுக்க. ஃபிசியோதெரப்பி வந்து நான் ஒயிட் கோலரில் இருக்கணும்னு அம்மாவோட ஆசை. ஸோ அவங்களுக்காக நான் போய் படித்து, நான் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் இல்லைன்னா எனக்கு வந்து இந்த மெடிக்கல் பற்றி வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த மெடிக்கலை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தது எங்கள் அம்மா தான். அவங்கனால தான் நான் அந்த ஒயிட் கோலுக்கு போயிட்டு. ஸோ அப்புறம் நான் இடப்பட்ட காலத்துல வந்து இந்த கோவிட் டைம் வந்துச்சுலண்ணே, ஸோ அதோட வந்து ஃபிசியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயும் எங்கேயோ போக முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல போய் வந்து தான் நான் வந்து அப்பாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சேன்.
0: நீங்க மட்டும்தான் இந்த துறையில இருக்கீங்களா, உங்க கூட பிறந்தவங்க யாராவது இதுல இருக்காங்களா?
2: நான் உண்டி தானே,
0: யாரும் வந்து பக்கம் வரல.
1: இந்த ஒரு முக்கியமான துறை அப்படின்னு சொல்லும் போது மருந்திட்டு காத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ நீங்க அனுபவம் பெற்று வீட்டுல கத்துக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இப்ப இந்த துறைக்கு வருது வர்றதுனாலே நமக்கு சில சான்றிதழ்லாம் வேணும். இந்த படிச்சாதான் வர முடியும் அப்படின்னு ஏதோ இருக்கா? என்ன சான்றிதழ் எடுக்கணும்
2: பார்க்க போனானே? முதல் வந்து இந்த படிப்புக்கு வந்து மோச்சரி சயின்ஸ் வந்து நம்ம முதல் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேலும் மேலும் வந்து அதுக்காண்ட
0: என்னென்ன
2: சான்றிதழ் வேணுமோ அதை பின்பற்றி நம்ம அதுக்கப்புறம் படிக்க போனோம். ஆனா என்னோட ஒரு இது என்னன்னா, நான் பிசியோதெரப்பி படிச்சனால எனக்கு ஒரு அது பேக்கப் இருந்துச்சு. அந்த பேக்கப் இருந்தனால நான் வந்து ரிஃபர் பண்ணேன். இங்கிருந்து வந்து பிலிப்பீனுக்கு அங்க போய் நான் ரிஃபர் பண்ணேன். ஃப்ரம் இயர் ஐ இமெயில் பண்ணி எப்படி ஏதாவது என்ன ஒரு அடுத்த ப்ரொசீடியர் என்ன செய்யணும், அங்க வந்து எப்படி படிப்பு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பிலிப்பீன் பாஷை வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட், நம்ம அது எனக்கு சுத்தமாவும் தெரியாது. நம்ம பேசுற இங்கிலீஷும் அவங்களுக்கு புரியாது. ஸோ நிறைய இதெல்லாம் தாண்டி தான் நான் கஷ்டப்பட்டு போய் அது
0: எடுத்து
2: செஞ்சிட்டு
0: முறைகள்
2: முறைகள் இருக்கு. மோச்சரி சயின்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து மோச்சரி சயின்ஸ்க்கு அடுத்தது வந்து ஒரு பயாலஜி அந்த மாதிரி போய் போய் போய் தானே இந்த மாதிரி. அதுவும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் குறைவு தான்.
0: ஆமா, ஏன்னா இதை பத்தி தெரியறதும் ரொம்ப குறைவா இருக்கு. அதுவும் ஒண்ணு. இப்ப நினைக்கிறேன் உங்களால வந்து சில பேருக்கு இதை பற்றி எல்லாம் தெரிய வந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய தைரியமும் வேணும். இப்ப ஒட்டு மொத்தமாக நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த சேவையை பத்தியும் நம்ம இதுல சேர்த்து பேசுவோம். இதுல இந்தியர்களுடைய பங்களிப்பு நம்ம நிறைய பாக்குறோம். ஏன்னா இதெல்லாம் பிறப்பும் இறப்பும் சகஜமான ஒன்று, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான். ஆனால் இதுல இன்னும் நிறைய இந்தியர்கள் வரணும்னு சொல்வீங்களா? நீங்க என்ன சொல்வீங்க, வரலாமா, வாய்ப்பு இருக்கா இது ஒரு வியாபாரமா பார்க்கும் போது?
2: கண்டிப்பா வரணும்னு என்னோட ஒரு ஒப்பீனியன் வந்து, இந்தியர் வந்து கண்டிப்பா இங்க வந்து ஆகணும். ஏன்னா வந்து இது இந்த துறையை வந்து ஒரு இழிவுபடுத்தாம ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போனா இது ஒரு பெரிய துறை. இந்த துறை வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய துறைனா வந்து என்ன, எப்படி சொல்ல போனா வந்து இந்த ஜூனியர்ஸ் இளைஞர்களுக்கு வந்து இந்த துறை வந்து கண்டிப்பா சவாலா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய தொழில் நம்ம பார்த்தாச்சு, எவ்வளோ தொழில் பார்த்தாச்சு, இது வந்து நாட் ஈஸி. அப்போ அவங்க வந்து இதை மேம்படும் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரலாம்.
0: ஏன்னா இதில் ஒன்று இருக்கு, மன நிலையை பார்த்துக்கிறது முக்கியம். மோகன் மது சொன்னது போல மனசு நமக்கு தைரியம்னா இந்த துறையில் ஈடுபட முடியாது. அது ஒரு பெரிய சவால் நிறைந்த பொறுப்பாக இருக்கு.
1: ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்தோன்னே இந்த வேலை. ஏன்னா இது வந்து பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னாலே எல்லா வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு தெரியாது. அங்க இருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த பொறுப்புன்றது நீங்க தான் எடுத்துக்கிறீங்க இல்லையா. ஆக அதை செய்யறது ரொம்ப தைரியமா, அவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம செய்யணும்ன்ற மன அந்த தைரியம் தான் வேணும் அதிகம்.
0: அப்பாவோ சித்தப்பாவோ உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க தொழில நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு, என்ன சொன்னாங்க, என்ன ஒரு ஆலோசனை உங்ககிட்ட சொன்னாங்க?
2: இது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப கரெக்டா செய்யணும். ஏன்னா வந்து இந்த இறப்புன்னு வந்தா ஒரு இழிவுபடுத்துற விஷயமே இல்லை. ஸோ அப்பாவும் சித்தப்பாவும் என்ன சொன்னாங்கன்னா வந்து, எது செஞ்சாலும் வந்து அவங்க ஆத்ம சாந்தி அடைகிற அளவுக்கு நம்ம செய்யணும். எது செஞ்சாலும் நிதானமா பொறுமையா எல்லாத்தையும் ப்ரொஃபஷனலா அழகா அவங்களோட இறுதி சடங்கு முடிக்கிற வரைக்கும் கரெக்டா இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வரும், ஃபேமிலி மெம்பர்ஸ்ட இருந்து இது சரியில்லை அது சரியில்லை. அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நிறைய பார்த்து வரக்கூடாது, எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கணும். அப்ப அது அந்த ஒரு விஷயத்த எனக்கு வந்து அப்பா எப்போதுமே சொல்லுவாரு.
0: சரி, இதுல வருமானம் எப்படி இருக்கு? இது வந்து ஒரு சேவை அடிப்படையிலானது, ஆனா இது வந்து இன்னொருத்தனுடைய வாழ்வாதாரம். இப்ப நீங்க சொன்னீங்க உங்க குடும்பம் இதை எதிர்பார்த்து வாழ்வாதாரத்தை அமைத்திருக்கின்றது அப்படின்னா, வருமானம் எப்படி இருக்கும் ரவீஷ்?
2: வருமானம்னா வந்து நம்ம பாடி வந்து அந்த போற எம்பாமிங் இன்ஜெக்ஷன் பொறுத்து தானே இருக்கு. ஏன்னா நம்ம சர்டன் பாடிக்கு வந்து சர்டன் இது வாங்குவோம். இந்த ஹோல் பாடி இருக்கு, இந்த ஆஃப் பாடி இருக்கு, அப்புறம் ஊசி, ட்ரை ஐஸ் நிறைய இருக்குண்ணே. அப்ப வந்து அவங்க என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனா நம்ம வந்து எடுத்தோம், நம்மள்ட்ட நம்மளுக்குன்னு ஏத்த மாதிரி நம்ம செய்ய முடியாதுண்ணே. கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குன்னு சிச்சுவேஷன் இருக்கு, இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம சிறப்பா செஞ்சு கொடுப்போம்.
0: சரிங்க, இப்போ கேட்டுட்டு இருக்கிற நேர்கள் கூட நினைக்கலாம் காலையிலேயே இதை பற்றி நம்ம பேசுறோம் அப்படின்னு. இதை வந்து நம்ம வந்து ஒரு டேபு அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு தடைக்கல்ல வச்சுட்டு பேசணும் அப்படின்றது இல்ல. பிறப்பை எப்படி கொண்டாடுறோமோ, ஒருத்தவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவங்களையும் நல்லபடியா அனுப்பி வைக்கணும் அப்படின்றது நம்முடைய மரபு இல்ல.
1: அவர் சொன்ன போது அப்பா இவங்கெல்லாம் கத்து கொடுத்த ஒரு விஷயம், இது ஒரு சேவையா பார்த்தாலும் வியாபார ரீதியாகவும் நம்ம வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க.
0: ஆமா,
1: அதுவும் அடுத்தடுத்த கட்டம் சில வளர்ச்சிகள் இருக்கு, அதை பற்றி தான் இன்றைய வணிகர் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புதுங்க.

0: கிழமையும் வணிகர் நிகழ்ச்சியில வெவ்வேறு துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அவங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து இந்த எம்பால்மிங் இன்ஜெக்ஷன் காஸ்கெட், இந்த மருந்திட்டு காத்தல் சேவையை செய்யக்கூடிய ஏஆர்எல் எம்பால்மிங் சர்வீஸ் உடைய ரவீஷ்ணன் ராமன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு துறை. எப்போதும் நம்ம சொல்லுவோம், காலையில எழுந்தோடனே நம்ம வந்து நம்முடைய நாள் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா போகணும், வேலை நல்லா போகணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ கடவுள் கிட்ட வேண்டிக்கொண்டு எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு. நீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? முற்றிலும் வேறுபட்ட ஒரு தொழில் இது வந்து. அதாவது நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பிறப்பு இறப்புன்றது உலகத்தில் இயல்பான ஒன்று, அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்குள்ள வரணும். அது உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. என்ன நீங்க வேண்டுதல் என்னவா இருக்கும் ரவீஷ்?
1: இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டானே, ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருக்காங்க. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸும் தொழிலெலாம் செய்கிறாங்க. இப்போ அவங்க, நான் மோட்டர் கடை வச்சுருக்கேன்டா, மோட்டர் ஏதோ வரணும், நல்ல பிஸ்னஸ் ஓடணும் அப்படின்னு. அப்போ நீ என்னடா வேண்டுவ, நல்லா சாகணுமா அப்படின்னு வேண்டு. என்னோட அது ஒரு இது இல்லைண்ணே, ஏன்னா நான் செய்கிற தொழிலுக்கு நான் அந்த மாதிரி வேண்டவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது சிச்சுவேஷன் படி நடக்கிறது. ஸோ அது அதனால் வந்து என்னோட தொழில் நல்லா இருக்கணும், அதோ ஒரு பர்சனலா என்னோட ஒரு மனசுக்கு நான் அந்த மாதிரி வேண்டி நிம்மதியான ஒரு வேலையை செய்வேன்.
0: ஏன்னா இதை பற்றி ஒரு தேடல் இருக்கும் போது ஒருத்தர் வந்து எழுதி இருக்கிறார், இந்த சேவை செய்யக்கூடிய வெளிநாட்டில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியிலிருந்து விட்டு செல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உயிர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லபடியா போகணும், அவங்கள நல்லபடியா நான் அனுப்பணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொன்னார். அதை தான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரவீஷ், இப்போ இந்த தொழிலை பத்தி பார்க்கும்போது, இந்த தொழில வந்து நிச்சயமா நீங்க இந்த மருந்துட்டு காத்தல் அப்படின்னு இந்த மருந்து போடுறீங்க இல்லையா. இப்போ இந்த மருந்து நீங்க உள்ளே செலுத்தும் போது சில நேரத்துல வீட்லயே ஒருத்தவங்க வந்து மரணம் அடைஞ்சிருவாங்க, வீட்டுல வந்து இந்த மருந்து செலுத்துறீங்க. அந்த நேரம் நீங்க வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் தூரமா போயிருங்க, இந்த மருந்துடைய அந்த இதை வந்து நுகரக்கூடாது, இழக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. ஏன் அந்த மாதிரி நம்ம ஏன் வெளியில போயிடணும், அந்த இடத்துல இருக்க கூடாது?
1: என்னன்னா, நம்ம ஏத்துற மருந்து வந்து இன்செர்ட் பண்ற அந்த மருந்து வந்து ஃபார்மலின் வந்து ஒரு அசிட், ரொம்ப கூடியான அசிட். அது வந்து நம்ம உடலுக்கு வந்து நால பின்ன புற்றுநோய் கூட அந்த அளவுக்கு வந்து நம்மள கொண்டு போயிரும். அந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம முதல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இதை வந்து நம்ம சொல்லிடுவோம், ஆனா அவங்க சில பேர் வந்து கேட்க மாட்டாங்க. நான் இல்ல, நான் இங்கே நிக்கிறேன், எங்க அம்மா எங்க அப்பா, நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன் புரியும். ஆனா நம்மளுக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்க, ஆனா நம்ம வந்து இன்னும் நம்ம இன்னும் நிறைய கடந்து போக வேண்டியது நிறைய இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நாளைக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதனாலயே நம்ம வந்து கொஞ்சம் வெளியேறுங்க. ஏன்னா அந்த நம்ம வந்து பழகியாச்சுன்னா, நம்ம அந்த மாஸ்க் போட்டு செய்யறது, அந்த பிபி சூட் போட்டு செய்யறது, நிறைய விஷயம் பார்த்தாச்சு, நிறைய சீக்கு பார்த்தாச்சு. ஸோ இதனால வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாம நம்ம வந்து ஒரு இது கொடுப்போம்.
0: இது எங்க எப்ப நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தகவல் என்னன்னா, இந்த மருந்துட்டு காத்தல் அப்படின்ற முறையை கையாள போறீங்க, எம்பால்மிங் செய்ய போறீங்க, அந்த இடத்துல வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்றதை நம்ம கேட்டு செயல்படுறது தான் சரியான முறை.
2: என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா வயசு கேட்க கூடாதுன்னு வாங்க.
1: எனக்கு இப்பதான் 26.
2: இப்போ இருத்தரன்னா நீங்க பேசும்போது அவ்வளவு பக்குவம் நீங்க பேசும்போது தெரியுது.
0: சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து அந்த மாதிரி.
2: அப்போ சின்ன வயசுல இருந்து நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னதுனால எல்லா துறைகளுக்கும் சில வளர்ச்சிகள்ன்றது அது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல பார்த்தது இப்ப வரைக்கும் என்னென்ன வளர்ச்சிகளை இப்ப நீங்க இருக்கிற இந்த துறை வந்து கண்டிருக்கு?
1: முன்ன வந்து இறந்துட்டாங்கன்னா வந்து பெட்டி இல்ல, நார்மலா வந்து இந்த
0: பாடை மாதிரி
1: பாடை நார்மல் இதுல எடுத்து போவாங்க, வேன் தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சொகுசு காடி, அல்ஃபாட், வெல்ஃபை, என்னென்னமோ லீமோ, என்னென்னமோ காடி எல்லாம் இப்ப வந்துருச்சு. அப்ப பெட்டியில வச்சு பெட்டி என்ன, விதவிதமான பெட்டி எல்லாம் வந்துருச்சு. கலர் பெட்டி, நிறைய கலர்ல விதமா இருக்கு பெட்டி.
0: ஆக விலை அதிகம்னா என்ன? அது
1: அது பொறுத்து இருக்குண்ணே, அவங்க என்ன பேக்கேஜ் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி பெட்டி எடுக்கிறாங்க. அவங்க அவங்க என்ன, நம்ம நார்மலா வந்து வீட்டுக்காரங்கள்ட்ட முத கேட்டுரும் எவ்வளவு உங்க பட்ஜெட்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்டுக்கிட்டா அது நம்மளுக்கு நல்லது. நால பின்ன வந்து நம்ம ஒரு பட்ஜெட்ல செஞ்சுட்டு அவங்க நான் இதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம மேல பழி வந்துடும். அது சரியான தவறாயிரும்ண்ணே. நம்ம வந்து கோவிட் டைம் கூடனே எனக்கு தெரிஞ்சு ஒரு 18-20+ கேஸ் வந்து நம்ம ஃப்ரீயா செஞ்சு
0: கொடுக்கோம்.
1: அது அப்பா தான் செஞ்சு கொடுத்தாரு எல்லாத்தையும்.
0: இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுல வியாபார வாய்ப்புகள் நிறையவே இருக்கிற ஒரு துறை இது. அதாவது இந்த இது வந்து ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க, அதுக்கு பிறகு அவங்களை நல்லபடியா அனுப்பி வைக்கணும்ன்றது தான் குடும்பத்துடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ இதுல நிறைய பிரிவுகள்ல வாய்ப்புகளும் வேலை சார்ந்து இருக்கு அப்படின்றத பார்க்க முடிகின்றது. அப்படியா ரவிஷ்?
1: ஆமாண்ணே, இதுல நிறைய எப்படின்னா வந்து ஒரு ஒரு சர்டன் டைமும் சர்டன் இது இருக்கும், அதெல்லாம் நம்ம கடந்துதான் நிறைய சிச்சுவேஷனை பார்த்து இது பண்ணும்.
0: சரி, இப்போ நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு ஒரு மரணச்சம்பவம் நிகழ்ந்து விட்டது வீட்டில், அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சூழ்நிலையாக இருந்தாலும் நிதானமா கையாளுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. மருத்துவர்கள் அங்கிருந்து விடை பெற்று செல்லும் போது அதான் சொல்லுவாங்க, பார்த்து எல்லாம் பத்திரமா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அந்த சூழ்நிலையில? இப்போ அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களை போய் நீங்க வந்து தொந்தரவு பண்ண முடியாது இல்லையா, அப்போ ஒருத்தவங்க அதை பொறுப்பெடுத்து கையாளணும் இல்லையா, நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
1: என்ன கேட்டீங்கன்னா, வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம வந்து ஒரு ஆள் நம்பர் வாங்கி அந்த ஒரு ஆள்கிட்ட தான் பேசுவோம். ஏன்னா இப்போ இவங்கள்ட்ட ஒன்று நம்ம பேசிடுவோம், அவங்க நம்ம வேற விதமாக நம்மள்கிட்ட கேட்பாங்க, அந்த மெசேஜ் அவங்களுக்கு வேற மாதிரி போய் அவங்களுக்குள்ள மன வருத்தம் வந்து அந்த மன வருத்தம் நம்மளுக்கு வந்துடும். அப்போ நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் இந்த ஒரு லாஸ் அது வந்து பேனிக்காக ஆயிடுவோம் கண்டிப்பாக, நம்ம ஒரு நிலையிலே இருக்க மாட்டோம். அந்த ஒரு பேனிக்கான நேரத்தில் வந்து எதாக இருந்தாலும் பொறுமையாக, ஏன்னா சிவன் பாதம் அடைஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு என்ன நல்ல காரியம் செய்ய முடியுமோ அதை தான் நம்ம செய்ய முடியும். ஸோ எது செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக ஆலோசனையை கேட்டு உங்களுக்கு எது வேணும் எது வேணாம் அந்த மாதிரி கேட்டு கரெக்டாக போனோம்னா நம்ம எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துடலாம்.
0: ஏன்னா சில நேரங்களில் சலசலப்பு ஏற்படக்கூடிய சூழலை கூட நம்ம பார்த்துருக்கோம்ல, அப்போ அதை கையாளணும்னா உங்கள் மாதிரி தரப்புக்கிட்ட உட்காந்து பேசணுமா, நீங்களும் நிதானமாக கையாளணும் அப்படின்றது ரெண்டு தரப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கணும் இல்லையா.
2: நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டு இருப்பாங்க, நீங்க முதல்ல சொன்னீங்க இப்ப ரொம்ப வரது குறைவு அப்படின்னு, உங்களுக்கு அனுபவம் இருக்கு, அதன் மூலமா நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க. இப்போ சில பேர் யோசிக்கல நாம அந்த துறைக்கு வரலாமே அப்படின்னு, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இந்த துறைக்கு வரவங்களை ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒன்றா எனக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன், அதில் டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு இது எப்படி எப்படி போய் படிச்சிங்க, இதுக்கப்புறம் எப்படி செய்யலாம், என் கூட ஷேர் பண்ணிக்கலாம், என்னென்ன வேணும் அவங்க என்கிட்ட கேட்கலாம். மேபி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் அவங்கள டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் காமிக்க கூட சான்சஸ் இருக்குண்ணே. இந்த மாதிரி ஒரு பாடி எடுத்து நம்ம எப்படி
0: அடிப்படையில பார்க்கும் போது வருமானமும் உங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில நல்ல ஒரு துறை பிரிவாகவும் இருக்கு. இதுல நிறைய மற்ற பிரிவுகளும் இருக்கு, அதை சார்ந்தும் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
2: சரியாக, இன்றைய வணிகர் நிகழ்ச்சியில வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட துறை பற்றி எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா.
0: நன்றி ரவிஷ். நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு நம்ம நேர்கள் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
1: எனக்கு வந்து என்னன்னா வந்து இந்தியன்ஸ் வந்து இந்த துறையில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து இந்தியன்ஸ் ரொம்ப குறைவு இந்த விஷயத்தில். ஆனால் இந்தியன்ஸ் இந்த இதில் சிறி இது ஒரு இந்த இதில் வந்தாங்கன்னா துறையில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலாக போகணும். அந்த பாதியிலே வேலை செஞ்சுட்டு எனக்கு தெரியும், எனக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ளமா சர்ட் எடுத்துகிட்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு படியாக மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன்ஸ் முன்னேறிடுவாங்க.
0: நிச்சயமாக. இன்றைக்கு ஏஆர்எல் எம்பால்மிங் சர்வீஸ் பற்றி ரவீஷ்ணன் ராமன் நம்ம கூட பேசினாரு. இது வணிகர்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-7-2-9-1-9-54 வணக்கம். இன்னல் வணிக நிகழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்தது. இன்னைக்கு ரொம்ப அமைதியா, கொஞ்சம் சோகமான ஒரு கதைகள்லாம் இடம்பெற்ற ஒரு வணிகராக இருந்தது.
1: அடுத்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவு கொடுப்போம். இன்றைக்கு கூகுள் அதிகமாக எதை தேடுவீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
0: அதுக்கப்புறம் குப்பை நிர்வகித்தல் இது பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசியிருந்தோம். காலையில கேட்டிருந்தோம், யாருடைய அழைப்பு காலையில வந்தா எடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு.
1: சந்திரமுகி படத்தில் வந்து அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் நான் எடுக்கவே மாட்டேங்க அப்படின்னு நேர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க.
0: வணிகர்ல இன்றைக்கு எம்பால்மிங் இது பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். ரவீஷ் வந்து பேசினாரு, அடுத்து இளமை உல்லாசத்துக்கு வழிவிட்டு நாங்கள் விடை பெறுகின்றோம்.
1: கிஷன் பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காரு. விடை பெறுகின்றேன் மோகன்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன் உடம்பு மனசு

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இன்று தொடங்கும் 15வது நாடாளுமன்றத்தின் 5ஆம் தவணைக்கான 2வது கூட்டத்தொடரில் ஓர்மோஸ் நீரிணையில் ஏற்பட்ட வர்த்தக சிக்கல் ஏற்படுத்தியுள்ள பொருளாதார தாக்கம், அடுத்த ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை செயல்பாட்டை தரமுயர்த்துதல் குறித்து விவாதிக்கப்படும். இந்த கேள்விகள் பொருளாதார அமைச்சிடம் வினவப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இலக்கவியல் அமைச்சினால் இயற்றப்படும் செயற்கை நுண்ணறிவு நிர்வாக சட்டம் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தும் முறைகளை கையாளுமா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இன்றிரவு ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் களமிறக்கப்படும் 56 வேட்பாளர்களின் பெயர்களை பக்கத்தன் அரப்பன் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவிப்பார். இரவு 8 மணிக்கு புகிட் காம்பீர் திடலில் அந்நிகழ்ச்சி நடைபெறும். அந்நிகழ்ச்சியில் DAP தலைமைச் செயலாளர் ஆந்தனி லாக் உட்பட அமானா தலைவர் டத்துஸ்ரீ முகமது சாபுவும் கலந்து கொள்வர். ஜூன் 27 நாள் ஜோஹரின் வேட்பாளர் நியமனம் நடைபெறும். நாட்டிற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கு பர்டானா புத்ரா வளாகத்தில் அதிகாரப்படி வரவேற்பு நல்கப்பட்டது. காலை 9 மணிக்கு அவ்வளாகத்தை வந்தடைந்த அவரை டத்துஸ்ரீ அன்வார் வரவேற்றார். பின்னர் தாரிக் அரச மலேசிய ராணுவ படையின் மரியாதை அணிவகுப்பினை பார்வையிட்டார். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சின் தற்போதைய கவனம் தெஹ்ரானின் எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை தற்காலிகமாக தளர்த்துவதற்கான வரைவை இறுதி செய்வதில் உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்பாடு லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும், இல்லையெனில் மீதமுள்ள விதிகளும் நடைமுறைக்கு வராது என்று ஈரான் பேராளர்கள் குழுவின் உறுப்பினர்களுள் ஒருவர் ஒசென் குர்பசாடே வெளிப்படுத்தினார். ஜனநாயக கோங்கோ குடியரசில் இபோலா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. 1003 நேர்வுகள் பதிவாகியுள்ள நிலையில் 254 உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளதாக சுகாதார செயலாக்க தரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. நேர்வுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தாலும் எதிர்வினை குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு தடுப்பு பணிகளை துரிதப்படுத்தியுள்ளனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஜி குழு நிலையில் நியூசிலாந்துக்கும் எகிப்துக்கும் இடையிலான முற்பாதி ஆட்டம் நிறைவடைந்துள்ள வேளை நியூசிலாந்து 1 சுழிகம் எனும் கோலில் முன்னிலையில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். காலையில எழுந்த உடனே ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், என்ன நம்ம மட்டும் ஓடிட்டே இருக்கோம் உழைச்சிட்டே இருக்கோம், ஆனா நமக்கானது நமக்கு கிடைக்கவே மாட்டேது, ஆசைப்பட்ட விஷயங்களை அடையவே முடியலையே அப்படின்ற மாதிரி. கவலையே படாதீங்க, ஒரு நாள் நிச்சயமா அது நடக்குங்க, நடக்கும் நம்புங்க. நம்பிக்கையோட நம்பிக்கையான ஒரு காலை பொழுது உங்களுக்காகவே இன்றைக்கு புத்தம் புதிய வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்காரு. அதை எப்படி நல்ல முறையில பயன்படுத்திக்கிறது அப்படின்றத பற்றி யோசிப்போம். இப்போ பயணத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் அலுவலகத்துக்கு போய் சேர்ந்திருப்பீங்க, அந்த நெரிசல்ன்ற ஒரு தலைவலியிலிருந்து தப்பிச்சு இப்போ வேலையில் போய் சேர்ந்திருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒரு சிலர் தவிச்சிட்டு இருக்கலாம், சரி பரவாயில்லைங்க, பார்த்து பத்திரமா மெதுவாக போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை கேட்க போகிறோம். உங்களுக்காக தொடக்க பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். அதற்கு பிறகு இன்னும் நிறைய மனம் நிறைய பேசலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

அச்சு அந்த பாடல் நமக்காக பாடியிருந்தாங்க. மலையாள பாடல்களை நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமா மலையாள திரையுலகில் வரப்போற திரைப்படம், குறிப்பா நம்ம நடிகர் பிருத்திவிராஜ் அவருடைய நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கேம் அப்படின்ற திரைப்படம், கலீஃபா, பிறகு மெக்னம் ஓபஸ், அந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் உங்களுக்காக ஒரு வெற்றி திரைப்படங்களாக உருவாகிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வெளிவரப்போகுது அப்படின்ற தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போது அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டு இருக்குங்க, கேட்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

அனுராதா ஸ்ரீராம் ஜாக்ஸ் பி ஜாய் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து 11 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க அழைக்கலாம், அழைத்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் 12 மணிக்கு பிறகு இன்றைக்கு போட்டி அங்கம் இருக்கு, கொஞ்சம் நடிங்க அப்படின்ற மாதிரி நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை நீங்க பேசி காண்பிக்க போறீங்க, நடிச்சு காண்பிக்க போறீங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சுலபம் தான். அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். பாருங்க, 2 மணி நேரம் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு, அழைத்து பேசுற வாய்ப்பு. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

அனு குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, காலை பசியாரை பசியாரெல்லாம் ஆச்சா, இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிடாதீங்க. வேலை பரபரப்பு அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும், அதெல்லாம் இல்லாம என்றைக்காவது இருந்திருக்கா என்ன? இதற்கிடையில சாப்பிட மறந்துட்டேங்க வேலை அப்படின்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க. அதனாலதான் கேட்கிறோம், சாப்பிட்டுருங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கோவம் அதிகமா வருமா நமக்கு? இது ஒரு ஆய்வு தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. கோவத்தை தவிர்க்கணும் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நேரத்திற்கு சாப்பிட்டுருணும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ ஒரு முக்கியமான தகவல் ஒன்றுங்க, இப்போ தான் படித்தோம். என்ன அப்படின்னா, இதை நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், காணாமல் போனவர்கள் குறித்த உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிச்சையாக நீங்கள் வந்து தேட வேண்டாம். யாராவது இப்போ காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய விவரங்களை உடனடியாக அதிகாரிகளுக்கு, குறிப்பாக தீயணைப்பு துறை வந்து இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. நீங்கள் யாராவது காணாமல் போயிட்டாங்க வீட்லேயோ இல்ல தெரிஞ்சவங்களோ, சொந்தமா தேடுறன்னு சில பேர் போவாங்க, அதுல ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும், அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா உடனடியாக வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அதிகாரிகளுக்கு, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்க தெரிவுபடுத்தியே ஆகணும் அந்த விவரங்களை. அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அப்படி யாரும் தெரிந்தவர்கள் தொலைஞ்சிட்டாங்க, எங்கேயும் போயிருக்காங்க, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவுப்படுத்துங்க. நீங்களே சொந்தமா இதெல்லாம் முயற்சியில் இறங்குறங்க, நானே போய் தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அதுல ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டு எதுக்குங்க வம்பு? ஆமா தானே. இப்ப அடுத்த பாடல் உங்களுக்காக ஆதித்யா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

அப்சல் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோங்க. ஜூலை முதல் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரே சீரான விலை எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், மானிய டீசல் ரிங்கேட் 2.1 சுழியமாக குறைஞ்சிருக்குங்க, குறைய போகுது. இது வந்து பிரதமர் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாரு, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள விஷயங்களை திட்டங்களை தொடர்ந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சுட்டே இருக்காங்க. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த வேலையில் நம்ம தெரிவிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணுங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக, தீபா குரம் வராங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடாணி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சின் தற்போதைய கவனம் தெஹரானின் எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை தற்காலிகமாக தளர்த்துவதற்கான வரைவை இறுதி செய்வதில் உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்பாடு, லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டுமென்ற நிபந்தனையை உள்ளடக்கியிருக்க வேண்டும். இல்லையெனில் மீதமுள்ள விதிகளும் நடைமுறைக்கு வராது என்று ஈரான் பேராளர் குழுவின் உறுப்பினர்களுள் ஒருவரான வெளிப்படுத்தினார். சுவிட்சர்லாந்தில் நடந்த கலந்தாய்வு முக்கிய பேச்சுக்கு அப்பாற்பட்டு நுட்ப சிக்கல்கள் தொடர்பான சந்திப்பு தனியாக நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் அபெல்ஹாட்ரோ டீலா எஸ்பிஹெர்லா மிக குறுகிய வாக்கு வேறுபாட்டில் வெற்றி பெற்றதை அடுத்து கொலம்பியாவின் 3வது பெரிய நகரமான காலியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க கொடிகளை எதிர்த்து கலக தடுப்பு போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டனர். அபெல்ஹாட்ரோ அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆதரித்த தீவிர வலதுசாரி வேட்பாளர் ஆவார். அபெல்ஹாட்ரோவின் வெற்றியால் சினமடைந்த ஆயிரக்கணக்கானோர் செங்கற்களையும் கம்பிகளையும் கையில் ஏந்திய நிலையில் அவர்களை கலைக்க காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியது. அபெல்ஹாட்ரோ 49.66 விழுக்காட்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாகவும் இடதுசாரி செனட்டர் இவான் ஹெக்ஸபிடாவுக்கு 48.7 விழுக்காட்டு வாக்குகள் கிடைத்ததாகவும் தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. இதற்கிடையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ கொலம்பியாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அபெல்ஹாட்ரோ டீலா எஸ்பிஹெர்லாவுக்கு தனது வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டார். வட்டார பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, அமெரிக்காவில் நுழையும் சட்டவிரோத குடியேறிகள் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, இருநாட்டு பொருளாதார உறவை வலுப்படுத்துவது ஆகியவற்றில் கொலம்பிய புதிய நிர்வாகத்துடன் அணுக்கமாக பணியாற்ற டிரம்ப் நிர்வாகம் காத்திருப்பதாக ரூபியோ குறிப்பிட்டார். சீனா தாக்குதல் நடத்தும் சாத்தியம் இருப்பதை தொடர்ந்து தைவான் தனது ராணுவத்தை விரைவாக நிலைநிறுத்தும் நோக்கில் 5 நாள் போர் தயார் நிலை பயிற்சிகளை தொடங்கியுள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் இந்த உடனடி போர் தயார் நிலை பயிற்சி ஆண்டுதோறும் திட்டமிடப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதி என தற்காப்பு அமைச்சர் அறிக்கையில் தெரிவித்தது. தைவான் கடந்த 10 ஆண்டுகளில் தனது ராணுவத்தை பலப்படுத்த பல பில்லியன் டாலரை செலவிட்டுள்ளது. ஆயினும் சீனாவின் தொடர் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் மேலும் பலவற்றை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவின் கடுமையான அழுத்தத்திற்கு அது உள்ளாகியுள்ளது. ஜனநாயக கோங்கோ குடியரசில் இபோலா தொற்றினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. 1003 நேர்வுகள் பதிவாகியுள்ள நிலையில் 254 உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளதாக சுகாதார செயலாக்க தரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. நேர்வுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தாலும் எதிர்வினை குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு தடுப்பு பணிகளை துரிதப்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 100 குணமடைந்துள்ள வேளை 365 பேர் இன்னமும் தனிமைப்படுத்தல் உட்பட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். சிட்னி புறநகர் பகுதியில் நிலத்தடியில் புதைக்கப்பட்டிருந்த நெகிழி கொள்கலனிலிருந்து 2.7 டன் கொக்கைன் போதைப் பொருள்களை ஆஸ்திரேலிய காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. ஆஸ்திரேலிய வரலாற்றில் மிகப்பெரிய கொக்கைன் பறிமுதலாக இது உள்ளதென குற்ற புலனாய்வுத்துறை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. சிட்னிக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன் வட குயின்ஸ்லாந்திலிருந்து அந்த போதைப் பொருள்கள் வெளிநாட்டு கப்பல் மூலம் இறக்க திட்டமிடப்பட்டிருந்ததாக காவல்துறை சாடியது. இச்சம்பவம் தொடர்பில் ஆடவர் இருவர் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டு 2026 உலக கிண்ணம். சற்று முன் நிறைவடைந்த ஆட்டத்தில் எகிப்து 3-1 என நியூசிலாந்தை வென்றது. இவ்வேளை ஈரானுடனான ஆட்டத்தில் கோலின்றி சமம் கண்டது குறித்து பெல்ஜியம் பயிற்றுநர் ரூடி கார்சியா ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் கிடைத்த வாய்ப்புகளை தனது அணியினர் பயன்படுத்திக் கொள்ள தவறியுள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து 32 அணிகள் முன்னேறும் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கு சி குழுவில் இருக்கும் மற்றொரு அணி நியூசிலாந்துக்கு எதிரான தனது இறுதி ஆட்டத்தை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் செயலி பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்போ பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் மின்னலப்பம் நீங்க மிக சுலபமாக கேட்கலாம். இப்போ தொடர்ந்து உங்களுக்கே தெரியும், பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்குற நேரம். நீங்க தொடர்ந்து அழைக்கலாங்க. சொல்லியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலை வானொலி பக்கமாக கேட்கறது, அவங்க பெயரை வானொலி பக்கமாக சொல்ல வைக்கிறதுன்றது ஒரு பெரிய இன்பதிர்ச்சியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்படி நீங்கள் ஒரு இன்பதிர்ச்சியை கொடுக்கணும், ஒரு நல்ல பரிசு கொடுக்கணும் அப்படின்னா பாடல் பரிசாவே கொடுத்துருங்க.

ஈஸியா இருக்கும் மனுஷியா. இல்ல இல்ல, இப்படிதான் இருக்கும். வருவானுங்க, போட்டு தாக்குவானுங்க. நீ கவலையப்படாது, போயிட்டே இரு. வேற ஒரு ஆம்பளைக்கு இல்ல, நீ 10 ஆம்பளைக்கு சமம். புரியுதா உனக்கு? தெரியுதா உனக்கு? நல்லப்பா, கொஞ்ச தூரம் இன்னும் போ.

0: light at the end of the tunnel. Go for it, girl.
1: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

ஜிவி பிரகாஷ் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு வந்து ஜூன் 22 நாள், உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தாங்க, மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த வேளையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது, பாசிட்டிவ் மீடியா டே அப்படின்ற ஒரு விஷயம் அனுசரிக்கப்படுது. இந்த சமூக வலைத்தளங்களும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த நாள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தினமும் காலையில் எழுந்து தொலைபேசியை பார்க்காம கைபேசியை பார்க்காம இருந்ததே கிடையாது, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும்போது நல்ல நல்ல விஷயங்களா பதிவு செய்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு யார் காரணமாக இருக்காங்க? இந்த ஊடகம் அப்படின்றது. அது நல்ல நல்ல விஷயங்களை பதிவு செய்யும் போது மக்களும் நல்ல நல்ல விஷயங்களை பார்ப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அது மூலயமா அவங்களுடைய அந்த அறிவு வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுது. ஆக நீங்களும் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாகவே இருக்கணும். நல்ல விஷயங்களே படிங்க, நல்ல விஷயங்களே தெரிஞ்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த நல்ல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்துக்கோங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. போலி தகவல்கள்லாம் நிறைய வளம் வந்துட்டு இருக்குங்க, கவனமாக இருங்க. சரி, இப்போ அடுத்த பாடல் அனிருத் உங்களுக்காக கொண்டு வராரு. இதற்கிடையில் நீங்களும் அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல், பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் அழைக்கலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இவங்கள
0: மாதிரி பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்களும் விரும்பி கேட்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எடுத்த பொருளை எடுக்கிறவை வைக்கவே மாட்டாங்க. யாரு வச்சுட்டு போகக்கூடிய நபர் கண்டிப்பா இருக்கதா செய்வாங்க.
2: இருக்காங்க. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் அந்த வித்தியாசம் எப்படின்னா, போட்ட சட்டை, அதாவது இப்ப ஒரு இடத்துக்கு போறாரு வச்சுக்கோங்களா, ஒரு சட்டையை போடுறாருன்னா அந்த சட்டையை எடுத்து துவைக்கிற கூடையிலயோ இல்ல அந்த வாஷிங் மிஷின்லயோ போட மாட்டாரு. அதை எடுத்துட்டு படிக்கிட்ட, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் கிட்ட இல்ல பெட்ட மேல இப்படி எங்கேயாவது வச்சிருவாரு.
1: சும்மா அலங்கார பொருள் ஆக்கிருவாரு.
2: ஆமா, அது வந்து இப்ப நம்ம ஒருவேளை ஒரு துவைக்கிற துணியோ சொல்லி நம்ம எடுத்து போட்டோம்னா அதுக்கு கோவப்படுவாரு. அத நான் போடவே இல்ல, இல்ல நான் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போட்டேன், நான் திரும்பி கழட்டிட்டேன், அது இன்னும் புது சட்டை, நீ ஏன் எடுத்து போட்ட அப்படின்னு. அதனாலே நான் எதையுமே எடுக்க மாட்டேன், சண்டை போடுறாங்கன்னு. அங்க ஒரு நாலு சட்டை குமிஞ்சிருக்கும் அங்கங்க. அப்ப அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்.
1: ஆனா அவருக்கு அது சந்தோஷம் இல்ல, ஆனா உங்களுக்கு அதுதான் கடுப்பேத்தம். அதுல என்ன சந்தோஷம், நீங்க மனசு வச்சா மாத்த முடியும் உங்களால.
3: ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு, தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
4: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு? நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
3: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
4: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
3: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.

0: சாந்தா கணபதி பட்டோத்துல பேசுகிறேன். எங்க அக்கா ஜெயந்தி அவர்களுக்கு விருப்ப பாடலாக தளபதி விஜயோட பாடல் ஒண்ணு போடுவோம்.
1: ஏதாவது ஒரு பாட்டா?
0: ஆமா,
1: அக்காவுக்கு பிடிச்ச பாட்டுன்னு எதுவுமே இல்ல. போ,
0: புது பாட்டு தான் பிடிக்கும்.
1: சரி, நல்ல ஒரு பாடலா வந்துட்டு இருக்கு, கேப்போம். நன்றி
0: நன்றி நன்றி கிஷன், நன்றி.

0: தேன்மொழி பேசுறேன் பந்தி.
1: தேன்மொழி சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக வேணும்?
0: இந்த பாட்டா இருந்தாலும் சரி. நேத்து வந்து என்னோட அக்கா பையன் செல்வநாதன் அவர்களுக்கு வந்து பொண்ணு வீடு மறு வீடு வந்தாங்க பாக்க.
1: ஓ,
0: அவங்களை இருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வேலையில என்னோட அண்ணன் பொண்ணு கிருஷ்ணபிரியா சுதேஷ் அவங்க வந்து 10வது மத திருமணம் நடக்க போகுது. அவங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நீங்க மட்டும்தான் சொல்லுவீங்களா, நாங்களும் சொல்லுவோம் அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி. எங்க குடும்ப சர்வா இந்த வேலையில திருமண பந்தத்துல இணைய போற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதே மகிழ்ச்சியோட என்ன பாட்டு கேட்டுலாம்?
0: இந்த பாட்டு சந்தோஷமான பாட்டா இருந்தாலும்
1: ஏத்துக்குவீங்க. சரி, வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைக்கலாங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: வணக்கம் கிஷன், பிரியா பேசுறேன் பதுகேஸ்ல இருந்து.
1: பிரியா சொல்லுங்க, உங்களுடைய காலை பொழுது எப்படி போய்கிட்டு இருக்கு?
0: சூப்பரா போய்கிட்டு இருக்கு.
1: அதே நேரத்துல இப்போ என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது?
0: எனக்கு வந்து அதாவது இன்னைக்கு உள்ள வானிலை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு இந்த பாடல் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எப்படின்னா வெயிலும் இல்ல மழையும் இல்ல,
1: ஆமால
0: கூட்டமா இருக்கு. ஆமா, அதனால எனக்கு வந்து துப்பாக்கி படத்துல இருந்து வெண்ணிலவே பாட்டு வேணும்.
1: நல்லாதான் இருக்கும் போல இருக்கு.
0: இப்ப வந்து நான் பயணத்துல போறேன், ஜன்னல் சாத்திட்டே கேட்டுட்டு போலாமே.
1: நல்லாதான் இருக்கும்.
0: ஆமா,
1: சரி, யாருக்காக, யார நினைச்சு கேக்குறீங்க அதுதான் முக்கியம், அத சொல்லிருங்க.
0: வேற யாருக்காக கேக்க போறேன்? கணவருக்காக தான்.
1: கணவர் பேர் சொல்லலன்னா கோச்சிக்க மாட்டாராங்க?
0: அவர் இப்ப கேட்க முடியாது வானொலி, ஏன்னா அவர் ஆசிரியர் இல்லையா, சோ அதனால அவர் கேட்க முடியாது. இருந்தாலும் நான் சொல்றேன், தனபாலனுக்காக இந்த பாடல விரும்பி கேக்குறேன்.
1: பரவாயில்ல, பதிவு பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓய்வா இருக்கும் போது கேட்டுட்டு அன்பை பகிர்ந்துக்குவாரு. ரொம்ப நன்றிங்க, உங்களுடைய காதலுக்காக இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு.
0: நன்றி கிஷன்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஜனவரி 19 தொடங்கி மார்ச் 3 வரை நடைபெற்ற 15வது நாடாளுமன்றத்தின் 5ஆம் தவணைக்கான முதல் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 8 சட்ட வரைவுகளை அங்கீகரித்துள்ளார். இன்று கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பு மக்களவைத் தலைவர் தான்சிரி ஜொஹாரி அப்துல் இதனை அறிவித்தார். இவ்வாண்டு இறுதிக்குள் நாட்டிலுள்ள 3 பயிற்சி முகாம்களில் 4200 பேர் தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKN நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2026 நடுப்பகுதி நிலவரப்படி 3404 பயிற்சியாளர்கள் PLKN நிறைவு செய்துள்ளனர் என்று தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி தெரிவித்தார். நள்ளிரவில் கொலஸ்லாங்கூர் அருகே தஞ்சோங் காராங்கில் உள்ள பாரிட் சருங் தேசிய பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 அறைகள் பாதிக்கப்பட்டன. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. அச்சம்பவம் தொடர்பில் பின்னிரவு 12:50 அவசர அழைப்பு பெறப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் ஐஷ்ருல் ரிசால் அஸ்பார் தெரிவித்தார். தீக்கான காரணம் ஆராயப்படுகிறது. பாதுகாப்பு உள்ளிட்ட அரிய கனிம சுரங்க தொழிலில் ஈடுபட்டுள்ள 10 அமெரிக்க நிறுவனங்கள் மீது சீனா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மேலும் சில நிறுவனங்கள் மீதான பொது கொள்முதலுக்கும் அது தடை விதித்துள்ளது. அமெரிக்கா சில சீன இராணுவ நிறுவனங்களை கருப்பு பட்டியலிட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வர்த்தக அமைச்சு கூறியது. அமெரிக்கா சிகாகோ முழுவதும் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் குறைந்தது 80 கொல்லப்பட்ட வேளை 38 பேர் காயமடைந்தனர். வெள்ளிக்கிழமை தொடங்கி வார இறுதி வரையில் அங்கு 24 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதில் 14 முதல் 70 வயதுக்குட்பட்டவர்கள் காயமடைந்தனர். 2026 உலகக்கிண்ண கார்பந்து. எகிப்து உலகக்கிண்ணத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்து வரலாறு படைத்துள்ளது. எகிப்து 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி உலகக்கிண்ணத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்வதற்கு முகமது சாலா உத்வேகம் அளித்துள்ளார். இதன் மூலம் ஜி குழுவில் முதலிடத்திற்கு முன்னேறிய எகிப்து நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை ஒளிமயமாக்கியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: செய்திகளுக்கு பிறகு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் வந்து எனக்கு அழைத்து பேசுற வாய்ப்பு கிடைக்கலங்க அப்படின்னு கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. அடுத்து நீங்க தொடர்ந்து அழைக்கலாங்க. அழைத்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னா நீங்க போட்டி அங்கத்துல பங்கெடுக்கணும். ரொம்ப சுலபம் தான். இன்றைக்கு வந்து நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை நீங்க அப்படியே பேசி இல்ல நடிச்சே காண்பிக்க போறீங்க. ஆமா, ரொம்ப சுலபம் தாங்க, கஷ்டமாலாம் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு வாரமும் நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, என்ன வசனம் அப்படின்றது நீங்க அழைத்த பிறகுதான் உங்களுக்கே தெரியும். ஆமா, அழைக்கணும் அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18. குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18.
3: கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள், உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்க அழைக்கலாங்க. போட்டி அங்க உங்களுக்காகவே இருக்கு. கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை நீங்க அப்படியே நடிச்சு காண்பிக்க போறீங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சுலபம் தான். இது நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்குறதுக்கு நாங்க ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்கோம். அடுத்த அழைப்பில் ராஜ் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் கிஷன்,
0: எங்க இருந்து அழைக்கிறீங்க ராஜ்?
1: குஞ்சாலாம் நினைக்கிறேன்.
0: குஞ்சாலாம், சரி போட்டி அங்கத்துக்கு போயிடலாமா? உங்களுக்கான வசனம் என்ன அப்படின்னா இதுதான்.
2: பாருங்க, நான் ஃப்ரெண்ட்லியா சொல்றேன், இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட், நடந்தது எதுவா இருந்தாலும் நாம மறந்துடுவோம். ஏன்னா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போயிட போறீங்க. நான் வேலை செய்யற ஆபீஸ் இருக்கேன், அங்க என் டார்ச்சர் தாங்க முடியாம மறுபடியும் நான் பொள்ளாச்சிக்கே அனுப்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரும் நான் யாரும்.

0: இருக்க போறந்த கொஞ்ச நாளைக்காவது நம்ம ஹாப்பியா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருப்போம். இல்லனா உங்களுக்கு நான் பார்க்கவே பிடிக்கலன்னு வைங்களேன், டெய்லி காலையில 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குங்க, நான் 9 மணிக்கே கிளம்பி ஆபீஸ் போயிட்டேன் சார். நோ தேங்க்ஸ், எந்த பிரச்சனையும் இல்ல.
1: எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்களும் சொல்லிருவீங்க நான் நம்புறேன்.
2: ஓகே, இங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்லியா சொல்றேன், எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து போச்சு ப்ரோ, பாதியா வச்சு பாதியோட போச்சு,
1: பாதியோட போச்சா, வட போச்சா,
2: போச்சு ப்ரோ.
1: ஜாலியா சொல்ல சொன்ன
2: வசனத்தை
1: மறந்துட்டீங்க,
2: பாதியோட மறந்துட்டேன் ப்ரோ.
1: சரி பரவாயில்ல, இன்னொரு தடவை அந்த படத்தை எடுத்து பாருங்க. சரி, இப்போ யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க?
2: ரத்தத்தின் ரத்தன் பாட்டு தங்கச்சிக்காக கேக்குறேன்.
1: அவங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு நண்பா, கேட்டுட்டே பத்திரமா போங்க. நன்றி. இதே மாதிரி நம்ம போட்டி அங்கத்துல நீங்களும் பங்கெடுக்கணும் நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்காக ஒரு பாட்டு கேக்குறதுக்கு இந்த சவால கூட என்னால கடக்க முடியாதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாங்க. முடியும் அழைக்கலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பிடிச்சவங்களுக்காக வசனம் தானங்க, அதை எப்படி சொல்றோன்னு பாருங்கன்னு சொல்லி அடுத்து அழைச்சிருக்காங்க.
1: நான் கலைமணி பேசுறேன்.
0: போட்டி அங்கத்துக்கு போயிடலாமா?
1: போலாமே.
0: உங்களுக்கான வசனம் இதுதான்.
2: தப்பு பண்ணா கண்டிச்சு விடு, முடியலன்னா மன்னிச்சு விடு. தனிக்க நீ யாரு?
3: மன்னிப்பு கண்டிப்பு தண்டிப்பு. வாட் எ ரைமிங்.
0: கவிதை மாதிரி குறிப்பா காஜல் அகர்வாலா நீங்க மாற போறீங்க, முடியுமா?
1: முடியும், ட்ரை பண்றேன்.
0: முயற்சி பண்றீங்க, இங்க பண்ணுங்க பாப்போம்.
1: தப்பு பண்ணா கண்டிச்சு விடு, முடியல நான் மன்னிச்சு விடு, கண்டிக்க நீ யாரு?
0: நீ யாரு? நீங்க
1: மிரட்டுறீங்களா
0: இல்ல அன்பா சொல்றீங்களா? எனக்கே புரியலங்க. அன்பா சொல்ற மாதிரி இல்லையே, ரொம்ப மிரட்டுற மாதிரி எல்லாம் இருக்கு.
1: அன்பா கடவுருக்கு இப்படிதான் சொல்லுவேன்.
0: ஆமாவா? எங்க மறுபடியும் சொல்லுங்க நீங்க. அன்பா
1: தப்பு பண்ணா கண்டிச்சு விடு, முடியல நான் மன்னிச்சு விடு, தண்டிக்க நீ யாரு?
0: இது என்னமோ டிஆர் மாதிரி இருக்கு. காஜல் அகர்வாலா மாற சொன்னா டிஆரா மாறிக்கிட்டு இருக்கீங்க. சரி கலைவாணி, ரொம்ப நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். அப்படியே ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகம். வல்லாரக்கீரை எதுவும் சாப்பிடுறீங்களா அதிகமா?
1: இல்லையா, சாப்பிட்டதே இல்லையா?
0: சாப்பிட்டதே இல்லையா? இவ்வளவு ஞாபகமா சொல்றீங்க அந்த
1: வசனத்தை.
0: கலைவாணி இப்ப யாருக்காக என்ன பாட்டு கேட்க போறீங்க? நீங்க முயற்சி பண்ணி சரியா சொன்னதுக்காகவே பாட்டு கேட்கலாம்.
1: கணவர் கார்த்திக்கு.
0: கணவர் கணவர் கார்த்திக்காக என்ன பாட்டு? பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கணவருக்காக வந்துட்டு இருக்கு, கேப்போம்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க, நன்றி. இதே மாதிரி நீங்களும் போட்டி அங்கத்துக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாங்க. சுலபம் தான். சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: நம்மை சுற்றி
1: திருமுறை விழா. மலேசிய இந்து சங்கம் பூச்சோங் வட்டார பேரவையின் 48th திருமுறை விழா இம்மாதம் 28th நாள் ஞாயிற்றுக்கிழமை பூச்சோங் கின்றாரா தமிழ் பள்ளியில் காலை 7 மணி தொடங்கி நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் கே நரேஷ்.
2: வணக்கம். திருச்சிற்றம்பலம் மலேசிய இந்து சங்கம் பூச்சோங் வட்டார பேரவையின் 48th திருமுறை ஊதும் விழா நடைபெற இருக்கிறது எதிர்வரும் 28th திகதி. ஆகவே அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய வட்டாரத்தில் நடக்கவிருக்கும் இத்திருமுறை விழா, பேச்சு போட்டி, திருமுறை ஓதும் விழா, பதிக பாராயணம் மற்றும் பஞ்சபுராணம் என்று பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பூச்சோங் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கு கொள்கிறார்கள். ஆகவே அனைவரும் இதில் கட்டாயமாக வந்து கலந்து கொண்டு சமயத்தையும் நம்முடைய இந்து சமயத்தினுடைய தகவல்களை அறிந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது காலை 8 மணி தொடங்கி மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. அது மட்டுமல்லாமல் பிரத்யேகமாக மக்களுக்காக, பெரியவர்களுக்காக சிறப்பு சொற்பொழிவு, சமய சொற்பொழிவு, நாட்டியம் மற்றும் பரதம் அனைத்துமே இருக்கின்றன. ஆகவே அனைவரும் அந்த திரளாக கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.
3: நம்மை சுற்றி
1: அயோத்திய புத்ரா ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் கலா மண்டபத்தில் மகா வித்யா நடன அரங்கின் அயோத்திய புத்ரா நாட்டிய நாடகம் இடம்பெற உள்ளது. 21 கலைஞர்கள் பங்கேற்கும் இந்த நாட்டிய நாடகம் குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் ஷீலா ராகவன்.
4: வணக்கம். நாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துற ஒரே காரணம் என்னன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி பிராமணம், அதாவது நம்மளோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான். அதனால இப்போ ரொம்ப பேருக்கு முக்கியமா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இத்திஹாசம்னா என்ன, புராணம்னா என்ன தெரியாத காலத்துல நாங்க நினைச்சோம் இந்த மாதிரி ஒரு ராமாயணம் நம்ம எது பண்ணலாமே, நாட்டிய நாடகமா. சோ அதுதான் நாங்க இப்போ பண்றோம். ஆனா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நாங்க என்ன பண்றோம்னா, திரையில ஆங்கிலத்துல அதோட அர்த்தமும் சொல்லிட்டு வரோம். நம்ம பரத நாட்டியத்துல சில முதிரைகளும் அந்த திரையில அப்படியே வரும், ஓவியம் மூலமா. அது பாக்கறதுக்கே ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு தமிழும் தெரியாது, அதுக்கப்புறம் அந்த கை முதிரை என்ன அர்த்தம் புரியாம இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஜூன் 28th பிரிக்ஃபீல்ட்ஸ் கலா மண்டபத்துல நாங்க நடத்த போறோம். மறக்காம எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. நன்றி.
0: நம்மை சுற்றி

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
2: Soup song.

0: நாகேஸ்வரி போலாமா?
1: உங்களுக்கான வசனம் என்ன அப்படின்னா,
2: தப்பு பண்ணா கண்டிச்சு விடு, முடியலன்னா மன்னிச்சு விடு, தண்டிக்க நீ யாரு?
3: மன்னிப்பு கண்டிப்பு தண்டிப்பு. வாட் ஆர் ரைமிங். கவிதை கவிதை.
0: இந்த கவிதையை அழகா சொல்லுங்க பாப்போம். இது கஷ்டமா இருக்கா? அந்த மொத்த வசனமும் 10 வினாடி தாங்க.
1: இன்னொரு
0: தடவையா? சரி, உங்களுக்காக
2: தப்பு பண்ணா கண்டிச்சு விடுச்சு விடு.
0: அங்க காஜல் அகர்வால் சொன்ன வசனமே மூன்றே மூன்று
1: தான். முடிவு பண்ண நீ யாரு?
0: தண்டிக்க நீ யாரு இல்ல,
1: நீ யாரு? கவிதை கவிதை.
0: அது மட்டும் சரியா வருது, ஏன்னா சுலபமா இருக்குல்ல. காஜல் அகர்வால் கேட்டா மனசு கஷ்டப்பட மாட்டாங்க பாருங்க, என் வசனத்தை சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு. சரி நாகேஸ்வரி, எங்கயோ பயணத்துல இருக்கிற மாதிரி இருக்க. ஆமாவா? வெளிய சும்மாவே போயிட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சும்மாவே போறது ரொம்ப நல்லா இருக்கு. பாடல கேட்டு ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. என்ன பாட்டு வேணும் இப்ப? என்ன பாட்டு கேக்கணும்னு தோணுது?
1: உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட குடுக்கற, அவர் கேட்பாரு பாடு.
0: ஓ, யாரு? அங்கலா. அண்ணே, அப்பா இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஐயா பேர் என்னது? அஸ்வின். அஸ்வின் செல்ல குட்டிக்கு என்ன பாட்டு வேணும்? அவர் அவ்வளவுதான் பேசுவார் நினைக்கிறேன். பாடல கேக்கலாம். நன்றி.
1: ஓகே, நன்றி கிஷன்.
0: பாத்து பத்திரமா போங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ரெடியாமா?

0: போக்குவரத்து தகவல்.
1: பிளஸ் வயலாக வந்திருக்கக்கூடிய ஆக அண்மைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி பழுதடைந்த காரணத்தினால கிலோமீட்டர் 872.5 பண்டார் பாரு நீலாயிலிருந்து பண்டார் எய்ம்ஸ்டேல் பக்கமாக இப்போ அங்கே நெரிசலாக இருக்குங்க. வாகனங்கள் மெதுவாக நகர்ந்துட்டு இருக்குன்னு பதிவிட்டிருக்காங்க. ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு கிலோமீட்டர் 37.4 சிறினாலிருந்து கூலாய் பக்கமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா இந்த விபத்தின் காரணமாக அங்கே இப்போ நெரிசல் அப்படின்ற தகவலை பதிவிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நெரிசல் நீடிச்சிருக்கு. ஒரு ட்ரெய்லர் பழுதடைந்திருக்குங்க, அதன் காரணமாக கிலோமீட்டர் 145.5 பிராயிலிருந்து ஜுரு பக்கமா இப்போ நெரிசலா இருக்குங்க. பெடரல் நெடுஞ்சாலையில் வழக்கம் போல ஒரு சில இடங்கள்ல நெரிசலா இருக்கு அப்படின்ற தகவல் பதிவிட்டிருக்காங்க. பாகோல இருந்து யோங்பேங் பக்கமா இப்போ நீங்க பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா கிலோமீட்டர் 100 இப்போ அங்க நெரிசலா இருக்குன்ற தகவலை பதிவிட்டிருக்காங்க. பார்த்து பத்திரமா போங்க.
2: போக்குவரத்து தகவல்.

கார்த்திக் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டதும் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நிறைய பேர் அழைத்து பேசியிருந்தீங்க. போட்டி அங்கம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருந்தது, நன்றி. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டே தாங்க இருக்கு. நாளைக்கும் நீங்க அழைக்கலாம். அடுத்து உங்களுக்காக இசையும் இசையும் நிகழ்ச்சியில த்ரேசா லசாரு காத்துட்டு இருக்காங்க. நல்ல நல்ல பாடல்களா எடுத்து வச்சிருக்காங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இந்த அளவில் அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
2: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: மொத்த உள்நாட்டு உற்பத்தி இவ்வாண்டு முதல் காலாண்டில் 5.4% வளர்ச்சி. மலேசியாவும் வங்காளதேசமும் செயற்கை நுண்ணறிவு ஆற்றல் குறை கடத்தி துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உள்ளன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையேயான ஒத்துழைப்பு செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி குறை கடத்தி உட்பட புதிய துறைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். முதலீடு முக்கியமாக இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு பாரம்பரிய துறைகளை கடந்து ஆராய்ச்சி புதிய தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். குறிப்பாக வருங்கால முக்கிய சவால்களில் ஒன்றான செயற்கை நுண்ணறிவு துறையில் இது முக்கியத்துவம் பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவுக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுடன் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் இதனை தெரிவித்தார். முன்னதாக தாரிக் ரஹ்மானுக்கு இன்று காலை புத்ராஜயா பிரடனா புத்ரா வளாகத்தில் அதிகாரப்படியான வரவேற்பு நல்கப்பட்டது. அவரை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவரது துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலும் வரவேற்றனர். கடந்த பிப்ரவரியில் பதவியேற்ற பிறகு தாரிக் மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்படியான இருதரப்பு வெளிநாட்டு பயணம் இதுவாகும். அவரின் இந்த பயணம் 1:1 நலன் சார்ந்த துறைகளில் இருதரப்பு உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு நிலவரத்தில், பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திமோர் லெஸ்தே முன்னாள் அதிபர் பிரான்சிஸ்கோ குதரஸின் மறைவையொட்டி அவரது குடும்பத்தினருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் மலேசியாவின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். திமோர் லெஸ்தேவின் சுதந்திரத்திற்காக போராடிய தலைமுறையினரில் குதரஸும் ஒருவர் என பிரதமர் புகழாரம் சூட்டினார். அவர் தனது மக்களின் விடுதலைக்காகவும் மக்களாட்சி நாட்டை கட்டி எழுப்புவதிலும் உறுதியாக இருந்தார் எனவும் டத்தோஸ்ரீ அன்வார் முகநூலில் பதிவிட்டுள்ளார். குதரஸ் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது லு ஒலஹ் என அழைக்கப்பட்டதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். ஜனவரி 19 தொடங்கி மார்ச் 3 வரை நடைபெற்ற 15வது நாடாளுமன்றத்தின் 5வது அமர்வின் முதல் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 8 சட்ட வரைவுகளுக்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளார். இன்று கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பு மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் இதனை அறிவித்தார். 2025 அரசாங்க கொள்முதல் சட்டம், 2025 திருத்தம் செய்யப்பட்ட குடிநுழைவு சட்டம், 2025 திருத்தம் செய்யப்பட்ட கடவுச்சீட்டுகள் சட்டம் ஆகியவை அவற்றில் அடங்கும் என்றார் அவர். இதனிடையே 2025 திருத்தம் செய்யப்பட்ட வேலை காப்பீட்டு சட்டம் பிரிவு 11 செய்யப்பட்ட திருத்தங்களுடன் மேலவையில் நிறைவேற்றப்பட்டதாகவும் தான்ஸ்ரீ ஜோஹாரி தெரிவித்தார். லாரோட் நாடாளுமன்ற தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா சைனுடீன் ஜூன் 18 தொடங்கி மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவராக செயலாற்றி வருவதை மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் உறுதிப்படுத்தினார். கடந்த மக்களவை முதல் கூட்டத்தின் அண்மைய முன்னேற்றம் உட்பட பரிசீலிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இவ்வாண்டு மே 20 வரை டத்தோஸ்ரீ ஹம்சா எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். அதன் பிறகு கமாமான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் சம்சுரி முக்தார் மே 21 முதல் ஜூன் 10 வரை அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டதாகவும் தான்ஸ்ரீ ஜோஹாரி குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், பண்டான் சத்யவங்சா நாடாளுமன்ற தொகுதிகளில் காலியானது தொடர்பில் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லியும் நிக் நஸ்மி நிக் அஹமாட்டும் உறுப்பினர் தகுதியிலிருந்து விடுவிக்க கோரி மே 18 கடிதம் அனுப்பியதை தான்ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் உறுதிப்படுத்தினார். இது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டம் 54 உட்பிரிவு 1 ஏற்ப அவ்விரு தொகுதிகளும் காலியானது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் தாம் தெரிவித்ததாக அவர் கூறினார். இவ்வாண்டு முதல் காலாண்டுக்கான நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி KDNK 5.4 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் கூறினார். உள்நாட்டு பொருளாதாரத்தின் தாங்கு திறனும் உள்நாட்டு தேவை வலுவடைந்திருப்பதும் இந்த அடைவு நிலைக்கு ஆதரவு அளித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் கேள்வி பதில் அங்கத்தின் போது அவர் தெரிவித்தார். மேலும் மின்சாரம், மின்னணுவியல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஏற்றுமதி துறையும் தற்போதைய உலக பொருளாதாரத்தின் தாக்கத்தை நிலைப்படுத்துவதில் பங்கு வகிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தக்கவைப்பதில் அரசாங்கம் இடைக்காலத்துக்கு 4 முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKN 3.0 நிர்ணயிக்கப்பட்ட எல்லா முதன்மை செயல்திறன் குறிக்காட்டி KPIகளை வெற்றிகரமாக அடைந்துள்ளது. அத்துடன் பங்கேற்பாளர்கள் பயிற்சியை பெற்ற பிறகு மனித மூலதன உருவாக்கத்தின் 6 முதன்மை கூறுகளில் ஆகக்கர முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை ஆய்வுகள் காட்டுகின்றன. ஒவ்வொரு பயிற்சியாளரும் 6 முதன்மை கூறுகளில் குறைந்தது 80 விழுக்காடு தேர்ச்சியை பெற வேண்டும் என்று தற்காப்பு துணை அமைச்சர் அட்லிசாரி தெரிவித்தார். பயிற்சிக்கு முன்பும் அதன் பிறகும் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலம் முதன்மை KPI மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். உலகளாவிய எரிபொருள் விலை சரிவை தொடர்ந்து குறைந்த கட்டண விமான நிறுவனம் ஏரேஷியா எக்ஸ் இம்மாதம் 15 நாள் முதல் தனது கட்டணங்களை 5 விழுக்காடு குறைத்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் நடப்பு சூழலை பொறுத்து ஏரேஷியா இந்த முனைப்பை கட்டம் கட்டமாக செயல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அக்குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி போ லிங்கம் தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு செயல்திறன் குறைந்த வான்பாதைகளை அந்த விமான நிறுவனம் குறைத்துள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: பாதுகாப்பு உட்பட அரிய கனிம சுரங்க தொழிலில் ஈடுபட்டுள்ள 10 அமெரிக்க நிறுவனங்கள் மீது சீனா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மேலும் பல நிறுவனங்கள் மீதான பொது கொள்முதலுக்கும் அது தடை விதித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெய்ஜிங்கில் அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு நடத்தினார். ஆனால் அதன் பின்னர் சீன இராணுவத்திற்கு உதவி வருவதாக கூறப்பட்ட 80 நிறுவனங்கள் உட்பட அவற்றின் துணை நிறுவனங்களின் புதிய கருப்பு பட்டியலை வாஷிங்டன் வெளியிட்டது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாக தெஹ்ரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி கூறினார். லெபனானில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது உட்பட ஈரானின் பொருளாதார மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தியுள்ளது என்றார் அவர். பொருளாதார தடைகளிலிருந்து எண்ணெய், பெட்ரோல், ரசாயன ஏற்றுமதிகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதோடு நீரிணை தடைகள் நீக்கப்பட்டுள்ளதையும் முடக்கப்பட்ட சில சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதையும் எக்ஸ்தள பதிவின் வாயிலாக ஆராய்ச்சி சுட்டிக்காட்டினார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. எகிப்து உலகக்கிண்ணத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்து வரலாறு படைத்ததுடன் நவ்காடு சுற்றுக்கும் முன்னேறியுள்ளது. காலையில் நடைபெற்ற ஆட்டத்தில் அபனி 3-1 என்ற கோல்களில் நியூசிலாந்தை வென்றது. முற்பாதி ஆட்டத்தின் 15 நிமிடத்தில் ஃபின்சர்மன் நியூசிலாந்துக்கான கோலை புகுத்தி அபனியை முன்னணி வகிக்கச் செய்தார். ஆனால் பிற்பாதி ஆட்டத்தில் வீறு கொண்டு எழுந்த எகிப்தின் முதல் கோலை 58 நிமிடத்தில் மோஸ்தாஃபா ஜிகோ அடித்த வேளை இரண்டாம் கோலை அணித்தலைவர் முகமது சாலா 67 நிமிடத்தில் பெற்றுத்தந்தார். 82 நிமிடத்தில் டேவிட் ரெட்ஜர்ட் அவனிக்கான வெற்றி கோலை அடித்தார்.

முழுமையான பயிற்சியில் ஈடுபட்டதாக ஜின்வா செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் தொடங்கி பகுதியளவு பயிற்சியில் ஈடுபட்ட அவர் நேற்று முழு பயிற்சியை நிறைவு செய்துள்ளார். மொத்த உள்நாட்டு உற்பத்தி இவ்வாண்டு முதல் காலாண்டில் 5.4 விழுக்காடு வளர்ச்சி. மலேசியாவும் வங்காளதேசமும் செயற்கை நுண்ணறிவு ஆற்றல் குறை கடத்தி துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா
2: உற்சாகம் இல்லாம இருக்கும் இந்த அழகான திங்கள் மதியத்தை இனிமையாக வந்திருக்கின்றது. உங்கள் விருப்ப நிகழ்ச்சி இசையும் இசையும் இணைகின்றேன். உங்கள் நான் ரேசா லாசாரு. வேலை செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவர்களாக

இருந்தாலும் குறிப்பாக வாகனத்துல பயணம் செய்பவர்களாக இருந்தாலும் இன்னும் இந்த 3 மணி நேரம் இசை மட்டுமே உங்களோடு பேச போகிறது. உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்கள், இனிய நினைவுகள், சின்ன சின்ன சுவாரஸ்ய தகவல்கள், உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி நடைபெறுகின்றது, இது குறித்து கூட நீங்க எங்களோடு அழைத்து பேசலாம். வாழ்க்கையில எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனா நம்முடைய மனநிலையை மாற்ற ஒரு நல்ல பாடல் மட்டும் போதுங்க. அந்த நல்ல பாடல்களுடன் உங்கள் மதியத்தை அழகாக்க இதோ இசையும் இசையும்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி, அதாவது முதல் சுற்றுக்கு பிறகு இப்ப நொக்காக் சுற்றுக்கு என்னென்ன அணிகள்லாம் தேர்வாக போகின்றன என்பதற்கான பயங்கரமான ஒரு போட்டி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த முறை புதிய நாடுகள், சிறிய தீவுகள், அதாவது குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடுகளிலிருந்து வருகின்ற இந்த கார்பந்தாட்ட வீரர்களுக்கு வந்து ஒரு அபார திறமை இருக்கு. என்ன ஒட்டுமொத்தமாக இந்த கார்பந்தாட்ட நிபுணர்கள் அந்த குழுவெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாய்ப்பை அவங்க மிக அற்புதமான முறையில பயன்படுத்துறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் அமையறது இல்லையா. அவங்களுடைய பொருளாதார சூழலாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு சில விளையாட்டாளர்களுக்கு வந்து சிறந்த உணவு கூடையில தங்குற அந்த விடுதி, அந்த ஹோட்டல்லாம் இருக்கு இல்லையா, இதுல கூட முழுமையான ஒரு ஒரு உபசரிப்பு அவங்களுக்கு இல்லாவிட்டாலுமே கூட கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு சுற்றும் அந்த முதல் சுற்றை விட இப்போ இந்த தகுதி சுற்றுக்கு அவங்க போராடும் அந்த போராட்டத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, அர்ஜென்டினா அணியினர் வந்து காத்திருப்பீங்க அப்படின்னு தெரியும் இல்லையா. ஆமா, அதாவது 23 ஜூன் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா அணியை சந்தித்து விளையாட வருகின்றது. அதற்கு பிறகு பிரான்ஸ் ஈராக்கையும், நார்வே செனகல் அணியையும், ஜோர்டான் அல்ஜீரியா அணியையும் சந்தித்து விளையாட இருக்கின்றன. இன்று அதிகாலையிலிருந்து உங்களுக்கு தூக்கத்தை கொஞ்சம் நீங்க தியாகம் செய்யணும். இந்த பக்கம் அர்ஜென்டினா, அந்த பக்கம் பிரான்ஸ், ஏறக்குறைய இவங்கெல்லாம் முன்னேறி வருவாங்க இறுதி சுற்றுக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆட்டத்தை நீங்க பார்ப்பீங்க இல்லையா. நீங்க கூட அழைத்து சொல்லலாம், இந்த முறை 2026 உலக கிண்ணம் இதை கைப்பற்ற போவது எந்த நாடு, எந்த அணி என்பதை எங்களோட அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எடுத்த பொருளை எடுக்கிறவை விற்கவே மாட்டாங்க. எங்கேயாவது வச்சுட்டு போகக்கூடிய நபர் கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க.
2: இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் அந்த வித்தியாசம் எப்படின்னா, போட்ட சட்டை, அதாவது இப்ப ஒரு இடத்துக்கு போறாரு வச்சுக்கோங்களேன், ஒரு சட்டையை போடுறாருன்னா அந்த சட்டையை எடுத்து துவைக்கிற கூடையிலயோ இல்ல அந்த வாஷிங் மிஷின்லயோ போட மாட்டாரு. அதை எடுத்துட்டு படிக்கிட்ட, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் கிட்ட இல்ல பெட்ட மேல இப்படி எங்கேயாவது வச்சிருவாரு.
1: சும்மா அலங்கார பொருள் ஆக்கிடுவாரு.
2: ஆமா, அது வந்து இப்ப நம்ம ஒருவேளை ஒரு துவைக்கிற துணியோ சொல்லி நம்ம எடுத்து போட்டோம்னா அதுக்கு கோவப்படுவாரு. அது நான் போடவே இல்ல, இல்ல நான் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போட்டேன், நான் திரும்பி கழட்டிட்டேன், அது இன்னும் புது சட்டை, நீ ஏன் எடுத்து போட்ட அப்படின்னு. அதனாலே நான் எதையுமே எடுக்க மாட்டேன், சண்டை போடுறாங்கன்னு. அங்க ஒரு நாலஞ்சு சட்டை குமிஞ்சிருக்கும் அங்கங்க. அப்ப அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்.
1: ஆனா அவருக்கு அது சந்தோஷம் இல்ல, ஆனா உங்களுக்கு அதுதான் கடுப்பேத்தம். அதுல என்ன சந்தோஷம்?
2: ஆமா, எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வரும்.
1: நீங்க மனசு வச்சா உங்க மாத்த முடியும் உங்களால.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள். இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
4: அமுதே தமிழே.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: நான் பாலு தமன் முன்னாவது பேசுறேன்.
1: சொல்லுங்க, கிண்ணம் யாருக்கு?
0: திரிஷா, நான் வந்து பிரேசில் சப்போர்ட்டர்.
1: சரிங்களா, ஹை ஃபைவ் கொடுங்க. உலக கார்பந்தாட்ட ரசிகர்கள் என்னன்னா, சொந்த தனிப்பட்ட அணிகள் இருந்தாலுமே கூட கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு இது அவருடைய 6வது முறை இறுதி உலக கிண்ணம் என்பதனால அவரு தான் ஜெயிக்கணும் அவரோட அணி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா முதல் ஆட்டத்தை பாத்தீங்களா, போர்ச்சுகல் அணியோட ஆட்டம் பார்க்கும் போது நீங்க அந்த ஆட்டத்தை எப்படி பாத்தீங்க பாலு?
0: அது வந்து உண்மையில அவங்களோட கேம் வந்து என்ன சொல்றீங்க, அவங்க திட்டத்தில் இல்ல, அவங்க அவங்க பாஸ் பண்றதுல இருந்து அந்த கேம் ரொம்ப விட்டுட்டாங்க அதுல.
1: ஆமா, ஏன்னா அவங்க மிட்ஃபீல்ட்ல வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கும்போது அவர்கிட்ட பந்தி போகல இல்லையா?
0: ஆமா,
1: அவர்கிட்ட கொடுத்திருந்தா அவர் கண்டிப்பா கோல் புகுத்திருப்பாரு தானே?
0: அது என்ன சொல்றது, எனக்கு அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்ல, அந்த மாதிரி ஆயிருச்சு. நம்ம பாக்குறதுக்கு
1: என்னன்னா, அந்த போர்ச்சுகல் அணியோட அந்த விளையாட்டுக்கு பிறகு வெளிவந்த எல்லாம் அந்த விமர்சனங்கள் கீழே என்ன சொல்லிருந்தாங்கன்னா, எப்படி சொந்த அணியிலேயே அவங்களுடைய நட்சத்திர வீரர் மேல இப்படி ஒரு பொறாமை இருக்கு, நீங்க பந்துகளை முறையாக அவர்கிட்ட கொடுத்துருந்தா அவர் கோல் புகுத்தி இருப்பார் இல்லையா? அதாவது மற்ற அணிகள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு ஜாம்பவான் கொண்டாடும் போது சொந்த அணி போர்ச்சுகல் நாடு கொண்டாட மறந்துருச்சோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: அது உண்மையிலே, அது உண்மையா? அது உண்மையிலே அதுதான் நடந்துச்சு அங்க. அது ஏன் அணியில இருக்க கூடாதுன்னா, அவங்களும் நார்மல் மட்டும் இவங்க வர டீம் விளையாடுறீங்க, ஒன்னா வரும்போது ஒரு நாடு, பட் அந்த
1: உலகில வந்து அவர்தான் வந்து அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நட்சத்திர விளையாட்டாளர். அவருக்கு இந்த நிலையை நினைக்கும் போது உண்மையிலே என்னடா அது, கார்பந்துல கூட அது திடல கூட அப்படின்னு யோசிக்க தோணுது இல்ல?
0: அந்த கேம் ரொம்ப
1: சந்தோஷம்
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்து கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
1: மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை.
2: வாழ்நாள் முழுவதும் தொண்டிற்காகவே செலவு செய்து புகழுடல் எய்தியவர் சங்கநதி பூ அருணாசலம். குமுகாய தொண்டு, அதிலும் சம்பந்தனார் தொண்டு என்பதில் அயராமல் அரும்பணியாற்றியவர். ஒருவர் தொடர்ந்து முன்னேறவும், அடுத்த கட்ட நகர்வுக்குள் நுழையவும், மற்றவரிடம் இருந்து கிடைக்கும் அன்பான சொற்களும் கனிவான குரலும் பெரும் செயலூக்கியாக அமையும் என்பது உலக பேராசான் முதல் மாஸ்லோ வரையிலான பேரறிஞர் வகுத்த கோட்பாடுகள் உரைக்கின்றன. சிறிய செயலானாலும் அது சீர்மிகு செயலாக மாறி உலகோர் பேசும் உயரிய இடத்துக்கும் ஒருவரை அழைத்துச் செல்ல ஊக்க சொற்கள் உற்ற துணை என்பதை என்றும் போற்றி வந்தவர் பூவண்ணா. அதனை தன் வாழ்நாள் முழுவதும் இடையறாமல் செய்து வந்தவரும் அவர். அவரால் வாழ்த்தப்பட்ட பலர் பிறர் வாழ்த்தும்படியான வாழ்க்கையில் பீடு நடை போடுகின்றனர். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இலக்கிய பணியும் சமூக சேவையும் ஆற்றிய பூவண்ணா என்றென்றும் மக்கள் மனங்களில் நிற்பார். இன்று அன்னாரது நினைவு நாள். மலேசிய வானொலியில் பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர் அவர். அவரது குரல் பதிவு காற்றலையில்.
3: மூன்று சமூகம் ஒழுங்கிணைந்து பெற்றதுதான் இந்த சுதந்திரம். அந்த சிந்தனை நினைவு நிறுத்தி மகிழ் பொங்க ஆடுவோமே, பழுது பாடுவோமே, ஒற்றுமை மனசு கொட்டி ஜலூர் கமிழானை பறக்கிவிட்டு முழங்குவோமாக. சங்கடத்து திருஞான சம்பந்தங்களோட மாயக்கா தலைவராக வந்தவுடன் ஜனங்களோட பழகின்ற முறை, அந்த மக்களை பார்ப்பதும் அரவணைப்பதும் பேசுவதும் ஒரு தனி உற்சாகத்தை தரக்கூடிய தலைவராக சம்பந்தவர்கள் தன் வாழ்நாளிலே இருந்தார் என்பதை சொல்லத்தான் வேண்டும்.
2: 80 ஆண்டுகளாக மலேசியர்களோடு வானொலி மின்னல் பண்பலை.

0: தொடக்கம் கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் இது வந்து வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அடுத்த ஆட்டம் பாக்கலாமே, என்ன சொல்றீங்க?
1: பிரேசில் தான் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு.
0: இப்படியா நீங்க வானொலியில பகிரமா சொல்லுவீங்க? இல்ல பரவாயில்ல,
1: என்ன பாருங்க, எப்ப என்ன பாருங்க, நல்லா வந்துகிட்டு இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா, அதாவது இந்த பக்கம் நம் ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லும் இந்த முறை வந்து நல்ல ஒரு சிறந்த ஆட்டங்களை தானே காட்டுறாங்க. ஆசிய அணிகளுக்கு நம்மளுடைய ஆதரவு கண்டிப்பா வழங்க. அப்படியே பிரேசில் அப்படிலாம் திட்டக்கூடாது சரியா? நெய்மர் வராரு களத்துல.
1: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா.
0: உங்களோட தனிப்பட்ட ஆதரவு எந்த அணிக்கு?
1: எனக்கு வந்து பிரான்ஸும் அர்ஜென்டினாவும் தான் ஒரு கணிப்பு இருக்கு.
0: ஒண்ணு ஒண்ணு, ஒரு அணிக்கு உங்க ஆதரவு எந்த அணி?
1: ஒரு அணிக்குனாக்க ஜெர்மன் கூட பாக்கலாம்.
0: ஓ, அத மறச்சிட்டீங்க பாருங்க நீங்க. ஏன், ஜெர்மனியும் நல்ல அணிதான் இல்லையா?
1: ஆமா, ரொம்ப வேகமா இருக்கிறாங்க இந்த முறை.
0: ஆமா, எல்லாம் களத்துல வெறித்தனமா விளையாடுறாங்க. சரி பாக்கலாம்.
1: நீங்க விளையாண்டீங்கன்னாக்க இன்னும் சிறப்பா இருக்கும்.
0: ஏங்கய்யா இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் எல்லாம் களத்துல இறங்க முடியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? இருந்தாலும் உங்க நம்பிக்கைக்கு நன்றி.
1: என்ன ஒரு சாதனை படிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்கம்மா இப்ப?
0: அது உண்மை.
1: எவ்வளவு சாதனை படிக்கிறாங்க, கண்டிப்பா உங்ககிட்ட திறமா இருக்கு, அறிவு திறமா இருக்கு. பந்து உருண்ட நீங்க கையில தள்ளி விட்டா கூட அது கோலாகிடும்.
0: நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஐயா உலகம் உருண்டன்னு சொல்ல வருவீங்கன்னு. பரவாயில்ல, உங்க கருத்துக்கு நன்றி. பாக்கலாம். நன்றி.
1: ஓகேமா ஓகேமா ஓகேமா.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்தியலுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ரோஹிங்யா அகதிகள் விவகாரத்திற்கு நீண்டகால தீர்வு காணும் முயற்சியாக மலேசியாவும் வங்காளதேசமும் ஆசியான் மூலம் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. அதில் மியான்மர் தரப்புடன் கலந்துரையாடல் நடத்துவதும் அடங்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாடு முழுவதும் நேற்று மட்டும் சுமார் 1416 சாலை விபத்துகள் ஏற்பட்ட நிலையில் மரணத்தை உட்படுத்திய 9 விபத்துகள் பதிவாகியுள்ளதாக அரச மலேசிய காவற்படையின் சாலை போக்குவரத்து விசாரணை செயலாக்கத்துறை JSPT தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் அவ்வெண்ணிக்கை 1689 பதிவு செய்யப்பட்ட நிலையில் நேற்று அது 273 குறைந்ததை அது சுட்டிக்காட்டியது. செயற்கை நுண்ணறிவு AI போன்ற தொழில்நுட்ப பயன்பாட்டை மேம்படுத்துதல், குழு தொழில்முறை திறனை வலுப்படுத்துதல், சமூக நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகிய 3 முதன்மை கூறுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என பினாங்கு காவற்படை தலைவர் டாக்டர் டெனிஸ் லிம் வாங்கெங் கூறினார். இதற்கு முன் புகிடாமான் குற்ற புலனாய்வு துறையின் தடயவியல் வியூக திட்டமிடல் துணை இயக்குநராக சேவையாற்றிய டாக்டர் டெனிஸ் லிம் கடந்த சனிக்கிழமை பினாங்கு காவற்படையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். வியட்நாம் மிகப்பெரிய அளவிலான விமான போக்குவரத்து உள்கட்டமைப்பு விரிவாக்க பணியை மேற்கொண்டு வருகிறது. பொருளாதார வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்ப வட்டார இணைப்பை வலுப்படுத்துவதற்கும் போட்டித்திறனை அதிகரிப்பதற்கும் இந்த விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அது கூறியது. அந்நாட்டில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 22 உள்ளது. 1630 1655 அதிகரிக்கும் என VNA செய்தி வெளியிட்டுள்ளது. விளையாட்டு. மொபைல் லெஜெண்ட்ஸ் பாங் பாங் MLBB. MLBB தேசிய குழு 2026 ஐஜி நகோயா ஆசிய விளையாட்டு போட்டியில் பங்கேற்பது உறுதியாகியுள்ளது. தென்கிழக்காசிய குழு நிலை தகுதிச் சுற்றில் முன்னேறியதை தொடர்ந்து இது சாத்தியமானதாக MLBB மேம்பாட்டு நிறுவனம் முன்தொன் தெரிவித்தது. கடந்த வாரம் நடைபெற்ற தகுதிச் சுற்று போட்டிகளில் லாவோஸ், இந்தோனேசியா, சிங்கப்பூர் ஆகியவற்றுக்கு எதிரான வெற்றியும் இந்த அடைவு நிலைக்கு காரணம் என அது கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்வது உங்களுடைய பசுமையான பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் கானங்கள் தான். ஆமா, பழம்பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். ஒரு சில பாடல்கள் இப்போ இந்த தருணத்துல கேட்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோன்றினால் கூட அழைக்கலாம், கேட்கலாம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
3: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: தொலைக்காட்சியில் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பார்க்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

பழம்பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பழம்பாடல்களை உங்களுக்கு உங்க இதயத்துக்கு நல்ல நினைவுகளை கொடுத்து கொண்டிருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சிங்க. சரி, உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமா உங்களுடைய அணி உங்களுடைய அந்த நாட்டிற்கான ஆதரவு இருக்கும். இதற்கிடையில நீங்க ஆர்டிஎம் அதிகாரப்படியாக வழங்கி கொண்டிருக்கும் இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியோட இந்த 2026 ஆண்டிற்கான போட்டியை எப்படி பாக்குறீங்க என்பதை கூட அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எடுத்த பொருளை எடுக்கிறவை வைக்கவே மாட்டாங்க. யாரு வச்சுட்டு போகக்கூடிய நபர் கண்டிப்பா இருக்கதான்
2: செய்வாங்க. இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் அந்த வித்தியாசம் எப்படின்னா, போட்ட சட்டை, அதாவது இப்ப ஒரு இடத்துக்கு போறாரு வச்சுக்கோங்களா, ஒரு சட்டையை போடுறாருன்னா அந்த சட்டையை எடுத்து துவைக்கிற கூடையிலயோ இல்ல அந்த வாஷிங் மிஷின்லயோ போட மாட்டாரு. அதை எடுத்துட்டு படிக்கிட்ட, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் கிட்ட இல்ல மெத்த மேல இப்படி எங்கேயாவது வச்சிருவாரு.
1: சும்மா அலங்கார பொருள் ஆக்கிடுவாரு.
2: ஆமா, அது வந்து இப்ப நம்ம ஒருவேளை ஒரு துவைக்கிற துணியோ சொல்லி நம்ம எடுத்து போட்டோம்னா அதுக்கு கோவப்படுவாரு. அது நான் போடவே இல்ல, இல்ல நான் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போட்டேன், நான் திரும்பி கழட்டிறேன், அது இன்னும் புது சட்டை, நீ ஏன் எடுத்து போட்ட அப்படின்னு. அதனாலே நான் எதையுமே எடுக்க மாட்டேன், சண்டை போடுறாங்கன்னு. அங்க ஒரு நாலஞ்சு சட்டை குமிஞ்சிருக்கும் அங்கங்க. அப்ப அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்.
1: ஆனா அவருக்கு அது சந்தோஷம் இல்ல, ஆனா உங்களுக்கு அதுதான் கடுப்பேத்தம். அதுல என்ன சந்தோஷம்,
2: எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வரும்.
1: நீங்க மனசு வச்சா உங்களை மாத்த முடியும் உங்களால.
0: நினைத்தாலே இனிக்கும்
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், யத்தோடு பேசும் குரல்கள்,
3: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயேன் மயங்குகிறாய்.
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
5: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
6: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
4: ரசிங்க,
5: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
2: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துண்டனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா

0: சரி, உலகம் கிண்டம் பார்ப்பீங்களா?
1: பார்த்த பார்த்தேன்.
0: என்னது இவ்வளவு சலிப்பு? பார்த்த பார்த்தேன்னு என்ன கதை சொல்லுங்க. உலகக்கிண்டம் பார்ப்பீங்கன்னா பாப்பா பாப்ப நீங்க சொன்னபே தெரியுது.
1: இல்லமா இல்லமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ரொம்ப நன்றிமா அரைப்பு கொடுத்ததுக்கு.

வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய ஆசான் யாரு அப்படின்னு கேட்டா உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அனுபவம் தான். அனுபவம் மாதிரி மிகப்பெரிய ஆசானும் மிக நல்ல ஆசானும் கிடையாது. யாராவது ஏதாவது நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நீங்க யார் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்க தோன்றும். ஆனா இந்த அனுபவம் சொல்லிக் கொடுக்கும் போது மட்டும் கேட்க மாட்டோம், அதன் பிறகு ஆறு நடப்போம் இல்லையா. அதுதான் அனுபவத்தோட ஒரு அற்புதமான சக்தி என்று கூட சொல்லலாம். பழம் பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
2: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயே மயங்குகிறாய்.
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

இப்படி ஒரு நதி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடி அலைந்து அந்த காலம் என்னும் நதியில பயணம் செய்தாதான் வாழ்க்கையில இவ்வளோ விஷயங்கள கடந்து வந்திருக்கோமா அப்படின்னு நாம நினைப்போம். அந்த மாதிரி இப்போ நீங்க இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க இல்லையா, உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கீங்க சபாஷ் அப்படின்னு சொல்லிக்கீங்க. அந்த நினைவோட பழம் பாடல்கள் தொகுப்பின் நிறைவு பாடல் உங்களுக்காக வருது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்தியலுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியாவுக்கு அதிகாரப்படி வருகை அளித்திருக்கும் வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கு விருந்தளிக்கப்பட்ட மதிய உணவில் வங்காளதேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட டூரியான் பலா பழங்களும் அடங்கும். அந்த அண்டை நாட்டின் தலைவருக்கான மதிய உணவு பிரதமர் தலைமையில் சிறை புரடான வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மற்றொரு நிலவரத்தில், உரிய ஆவணங்கள் இல்லாத வங்காளதேச தொழிலாளர்களை வெளியேற்றுவது உட்பட தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்நாட்டு குடிமக்களை திருப்பி அனுப்புவது குறித்த விவகாரங்களை தரையை எழுப்பினார். அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு சேர்க்கும் நடைமுறை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் அதேவேளை குறைந்த செலவில் செயல்படுத்தப்பட இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக தரேக் கூறினார். அடுத்த மாதம் முதல் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பு, மடானி அரசாங்கம் செயல்படுத்திய பொருளாதார சீர்திருத்தங்களும் இலக்கிடப்பட்ட மானிய நடவடிக்கைகளும் மக்களுக்கு நேரடி பலன்களை அளிக்க தொடங்கியுள்ளதை நிரூபித்துள்ளது என சபா சரவாவுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ முஸ்தாபா சக்மோட் குறிப்பிட்டார். உள்ளடக்கத்தை தவறாக பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க நடப்பில் உள்ள சட்டங்களை பயன்படுத்துவது, செயற்கை நுண்ணறிவு, AI நிர்வாக சட்ட வரைவை வரைவது ஆகிய ஈரடுக்கு அணுகுமுறையை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் தக்லோபான் நகரில் சென்ட் ஜோஸ் தேசிய இடைநிலைப் பள்ளி நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 3 பலியாகினர், 5 காயமடைந்ததாக எனடுலு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட 1 காவல்துறை கைது செய்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஈடுபட்ட தரப்பினர் உயர்நிலை செயற்குழுவை அமைக்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக கத்தாரும் பாகிஸ்தானும் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. இந்த செயற்குழு நடுவர் முயற்சிகள் மீதான அரசியல் கண்காணிப்பை மேற்கொள்ளும் என கத்தார் வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு. உலகக்கிண்ண கார்பந்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஹைட்ரேஷன் பிரேக் போட்டியின் நிபந்தனைகளை கடுமையாக்கியுள்ளதாக அர்ஜென்டினா பயிற்றுநர் லியோனல் ஸ்க்லோனி கூறியுள்ளார். தற்போதைக்கு இது ஆட்டத்தின் போக்கை பாதித்தாலும் வழக்கமாகிவிடும் என்று அவர் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: நீங்க மனசு வச்சா மாத்த முடியும் உங்களால.
1: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள். இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
3: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
2: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
3: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
2: நாயனத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
3: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
2: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்ளோ விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: ஹலோ வணக்கம், மின்னிலேசமா? என்றது என் கணவருக்கு வந்து பிறந்த நாள். லோகநாதன் மணியன், 47 வயது இந்த வருடம்.
1: உங்க பெயர் சொல்லுமே?
0: என் பெயர் தேன்மொழி முனியாண்டி.
1: பிறந்த நாளுக்கு அவருக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டீங்களா?
0: பரிசெல்லாம் இப்பதான் வாங்கி கொடுத்துட்டோம்.
1: என்ன சொன்னாரு?
0: தந்தையர் தின வாழ்த்துக்கு வேற சொல்லியாச்சு.
1: நன்றின்னு சொன்னாரு. அவ்வளவுதான் சொன்னாரா?
0: அவங்க மகள் வெண்ணிலா லோகநாதன், அவங்களும் வந்து தந்தைய தின வாழ்த்துக்கும் சொல்லிக்கிறாங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கும் சொல்லிக்கிறாங்க அவர் தந்தைக்கு.
1: என்ன பேசுறதுன்னு அப்போ இன்றிரவு என்ன கணவருக்கு பிடித்த என்ன உணவு சமைக்கலாம் நினைக்கிறீங்க?
0: அவருக்கு
1: பிடித்த என்ன உணவு அவர்
0: வந்தோன்னதான்
1: சரி சரி, நல்லா சுவையா சமைத்து நல்லா மகிழ்ச்சியா இருங்க. சரியா,
0: நன்றி
1: நன்றி நன்றி தேன்மொழி.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: நான் வந்து ஜெயசீலன் பேசுறேன், ஷாலாம்ல இருந்து.
1: சொல்லுங்க.
0: என்னுடைய மகளோட எனக்கு பேரன், கணக்கு பார்த்தா பேரன் இந்த மகளோட மகன். அவர் வந்து அவரோட பேர் வந்து ராஜா பாய், ராஜா பாய்னு கூப்பிடுவோம் நாங்க எல்லாருமே அவரை.
1: ஓ அப்படியா, செல்ல பேரா?
0: செல்ல பேர், செல்ல பேர், ரொம்ப செல்லமான பேர் அவருக்கு.
1: தெரியுது தெரியுது. பாய்க்கு இன்றுதான் பிறந்தனால என்ன?
0: கூடிய சீக்கிரத்துல அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சு அவர் ஆசைப்படி அவருக்கு நல்ல சிறப்பா. அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாரு, அம்மா இருக்காங்க பேர் ஈஸ்வரகி. அவரோட அவர் தம்பி இருக்காரு, ஆனா அண்ணன் இவரு, இன்னும் கல்யாணம் பண்ணல. அதனால அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும் நாங்க எல்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டு, நீங்களும் உங்களோட சார்பாகவும் ஒரு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அந்த சீக்கிரம் அவருக்கு ஒரு திருமணம் நடைபெறதுக்கு ஒரு வாழ்த்து. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் காலு கொஞ்சம் செங்கட்டாங்க எடுப்பாரு, அவ்வளவுதான்.
1: பரவாயில்ல பரவாயில்ல, கடவுளோட மதியில எல்லாருமே சமம் தானே. அதனால குறைகளை நம்ம பார்க்காம அவருக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நீங்க மட்டும் இல்ல, இப்போ இந்த இசை மிசிம் நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கிற ஒட்டுமொத்த எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்களும் பிரார்த்திக்கிறோம். சரியா?
0: வந்துங்க. அதோட உங்க மின்னல் எஃப்எம்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கங்க. அருமையா இருங்க நிகழ்ச்சி எல்லாமே, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பர் தான்.
1: நன்றி நன்றிங்க சார். மிக்க
0: அறிவிப்பாளர்கள் எல்லாமே போட்டி போட்டுட்டு பேசுற மாதிரி அறிவிப்பு செய்யுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு.
1: எல்லாமே உங்களுக்காக தான்.
0: நான் அப்பையில இருந்து இந்த மின்னல் எஃப்எம் தாங்க, வேற எந்த ரேடியும் கேட்க மாட்டேங்க.
1: நன்றிங்க சார், மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க. நான் ஜெய்சிங்க, என்னோட பேரு.
1: நன்றி நன்றி.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: உலகக்கிண்ண காற்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
6: மனசு சரியில்லையா?
4: இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை. நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅது, أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق صدق الله العظيم. அகிலத்தார்களை படைத்து பரிமாளிக்கக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் மூலம் சென்ற வாரம் சூரத்து தீன் 95 அத்தியாயத்தை நாம் பார்த்தோம். இந்த வாரம் 96 அலக் என்ற அத்தியாயத்தை பார்க்கிறோம். அலக் என்பதின் பொருள் இரத்தக்கட்டி. இந்த அத்தியாயத்தில் 19 72 சொற்கள் 290 எழுத்துகள் இருக்கின்றன. இந்த அத்தியாயம் மக்கா ஹிரா குகையில் அருளப்பட்டது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதலில் அருளப்பட்ட அத்தியாயமாகும். இது இக்ரா ஓதுவீராக என்ற சொல்லுடன் தொடங்குவதால் மிகவும் சிறப்பு வாய்ந்த அத்தியாயமாகும். இந்த அத்தியாயத்தில் 4 மிக முக்கிய கருப்பொருள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 1 கல்வியின் முக்கியத்துவம் என்ற கருப்பொருள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தன்னுடைய படைப்பின் ஆரம்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற கருப்பொருள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 2 கருப்பொருள் தன்னை சுதந்திரமானவன் என்று நினைத்து கொண்டு பல அநியாயங்கள் அக்கிரமத்தை செய்கிறான். மேலும் எவர்கள் தொழுகிறார்களோ தொழக்கூடியவர்களை தடுக்கிறான். நன்மைகளை ஏவக்கூடியவர்களையும் தடுக்கிறான். இவை எல்லாவற்றையும் கவனித்து வரும் இறைவனிடம் ஒரு நாள் அவன் மீளும் பொழுது கடுமையாக பிடிக்கப்பட்டு நரகில் தள்ளப்படுவான் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4 கருப்பொருள் நல்லவர்கள் அநியாயக்காரர்களோடு தொடர்பு கொள்ளாமல் இறைவனை வணங்கி அவனுடைய தொடர்பிலே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்த அத்தியாயம் நபித்துவத்தின் ஆரம்ப நிலையில் அருளப்பட்டது. நபி அவர்களுக்கு நபிப்பட்டம் வருவதற்கு முன் தூக்கத்தில் பல நல்ல கனவுகள் தோன்றின. கனவில் கண்ட விஷயங்களையெல்லாம் காலை நேரத்தில் வெண்மை போன்று அப்படியே நிறைவேறி வந்தன. எதை கனவில் பார்த்தார்களோ அதை நினைவில் நேரடியாக பார்ப்பார்கள். மக்காவிலிருந்து சுமார் 2 தூரம் உள்ள ஹிரா என்ற மலையின் குகைக்குச் சென்று வணக்கம் செய்து வந்தார்கள். சில நாட்கள் வரை அங்கேயே தங்கிவிடக்கூடிய காரணத்தினால் தங்களுக்கு தேவையான உணவுகளை தங்கள் வசமே எடுத்துச் செல்வார்கள். இவ்வாறு இருந்து வரும்போது அந்த ஹிரா மலைக்கு அல்லாஹுவின் வகியை தாங்கிய நிலையில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற மலக்கு வருகை தந்து நபி அவர்களுக்கு முன்னிலையில் நின்று ஓதுக படிப்பீராக என கூறினார்கள். எனக்கு ஓதத் தெரியாது, அதாவது படிக்க தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை தங்களுடைய மார்போடு தழுவிவிட்டு ஓதுவீராக என்று மீண்டும் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓதத் தெரியாது என்று பதிலளித்தார்கள். 3 ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்று பலமாக இருக்க தழுவிவிட்டு உமது இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக, அதாவது படிப்பீராக. அவன் மனிதனை உதிரக்கட்டியிலிருந்து படைத்தான். ஓதுவீராக, உமது இரட்சகன் மிக்க சங்கை உடையவன் என்று மொழிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறே மொழிந்தார்கள். இதுவே நபிப்பட்டம் அருளப்பட்டதற்கும் வஹி இறங்குவதற்குரிய ஆரம்ப நிலையாகும். மேலும் அல்லாஹு தஆலா மிகவும் சக்தி வாய்ந்தவன், சங்கை வாய்ந்தவன். அவன் எழுத படிக்க தெரியாத ஒருவரை அறிவு நிரம்பியவராக ஆக்கினான். பல வாக்கியங்களை கொண்டு படைப்புகளில் சிறந்தவராக திகழச் செய்தான். மனித வர்க்கத்தின் ஆரம்ப நிலையானது அருவருக்கத்தக்க வெண்மை நிற மணியாகவும் பிறகு உதிரக்கட்டியாகவும் இருந்தது. அவற்றை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட மனித குலத்தை மற்றைய படைப்புகளை காட்டிலும் மிகச் சிறந்த படைப்பாக ஆக்கி உலகில் உள்ள எல்லா பொருள்களும் இம்மனித வர்க்கத்திற்கு கீழ்ப்படியுமாறு அல்லாஹ் செய்தான். இம்முறையில் உங்களை படைத்து பரிமாளித்து வரக்கூடிய இறைவன் மிகவும் உயர்ந்தவன், சங்கை வாய்ந்தவன். அவனது திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக என்ற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. இரண்டாவது வசனம், ஹலக்கல் இன்சானமின் அலக், அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். அக்ரம், ஓதுவீராக, உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. இது மூன்றாவது வசனம். நான்காவது வசனம், அல்லதி அல்லமபில் கலம், அவனே எழுதுகோளை கொண்டு கற்றுக் கொடுத்தான். ஐந்தாவது வசனம், அல்லமல் இன்சானமாலம் யலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹு தாலா இந்த ஐந்து வசனத்தின் மூலம் மிகப்பெரிய நன்மைகளை மனிதருக்கு செய்ததாக அல்லாஹ்

0: இந்த ஐந்து வசனங்களின் மூலம் சில சிறப்பு அம்சங்களை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது அறிவின் ஊற்றாக இருக்கிறது. இஸ்லாம் கல்வியை எவ்வளவு வலியுறுத்துகிறது என்பதற்கு இந்த ஐந்து வசனங்கள் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கின்றன. அதேபோன்று இந்த ஐந்து வசனத்தின் மூலம் இறைவன் அறிவியல் சார்ந்த உண்மையான விஷயங்களை மனிதனுக்கு தெளிவுபடுத்துகிறான். மனிதன் ஒரு சிறிய கருவிலிருந்து அல்லாஹ் உருவாக்கினான் என்ற அறிவியல் உண்மையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வசனத்தின் மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறான். 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரை அல்லாஹுத்தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனங்களை சொல்லிக் கொடுத்து இதன் மூலம் கல்வியுடைய மகத்துவத்தை அல்லாஹுத்தாலா வெளிப்படுத்துகிறான். இந்த வசனத்தில் படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு கட்டளையிடுகிறான். கல்வி கற்பது என்பது இந்த உலகம் சார்ந்த அறிவு மட்டுமல்ல, மேலும் படைத்தவனை பற்றி அறியவும் படித்தவனை பற்றி அறிய செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தின் மூலம் உணர்த்தி காண்பிக்கிறான். அல்லாஹுத்தாலா மனிதனை அதிசயமான படைப்பாக படைத்திருக்கிறான். குறிப்பாக ஒரு சாதாரண இரத்தக்கட்டியிலிருந்து அல்லாஹுத்தாலா அவனை உருவாக்கினான் என்பதை நினைவூட்டுவதின் மூலம் மனிதன் தனது ஆரம்ப நிலையை எண்ணி பார்த்து பெருமையை தவிர்க்க வேண்டும் என அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே பேனாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இறைவன் மனிதனுக்கு பேனா மூலம் எழுத கற்றுக் கொடுத்தான். அதாவது தலைமுறை தலைமுறையாக அறிவு கடத்தப்பட வேண்டும். அதே போன்று கல்வி கற்றல், கற்றுக் கொடுத்தல், எழுத்தாற்றல் இவற்றுடைய முக்கியத்துவத்தை இந்த வசனத்தின் மூலம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அழகான அடிப்படையிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த வசனத்துடைய விளக்கத்திலே நாம் பார்க்கிறோம் கல்வியுடைய அவசியம் என்ன என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக விளக்குகிறான். ஒரு சமூகத்தை படித்தவர்களாக உருவாக்குவது அது மிகப்பெரிய முக்கியமாக இருக்கிறது. அதே போன்று கல்வி என்றால் அறியாமையை போக்குவது. அல் இல்மு நூருன் வல் ஜஹ்லு ஜுல்மத்துன். கல்வி பிரகாசமானது, அறியாமை இருளுக்கு சமமானது. அல் இல்மு இத்ராக்கு ஷய்இ பி ஹகீகத்திஹி. ஒரு விஷயத்தை அதன் அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்வது இதுதான் கல்வியாக இருக்கிறது. மேலும் அல்லாஹும் ரசூலும் ஒரு மனிதனை சிறந்தவனாக உருவாக்க மார்க்க ரீதியாகவும் உலக ரீதியாகவும் கற்றுக் கொடுத்த அனைத்தையும் ஒரு மனிதர் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்திலே சிறந்த மனிதராக, பிரகாசமான மனிதராக அவர் இந்த உலகத்திலே வாழுகிறார். இன்னும் பல இடங்களில் கல்வியை வைத்துத்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு மதிப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைப்பதற்கு முன்னால் மலக்குகளை அழைத்து அல்லாஹு சொன்னான், நான் ஆதம் என்ற மனிதரை படைக்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே பூமியில் குழப்பங்களை உருவாக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தையா படைக்கப் போகிறாய் என்று கேட்டபொழுது அந்த மலக்குகளிடத்தில் மனிதனுடைய உயர்வை அல்லாஹ் எப்படி நிலைநாட்டினான் என்றால் கல்வியை வைத்துத்தான் நிலைநாட்டினான். மலக்குகளையும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் வைத்துக் கொண்டு அல்லாஹு தஆலா சில கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்த பிறகு மலக்குகளை பார்த்து சொன்னான், நீங்கள் உங்களுடைய கூற்றில் உண்மையாளராக இருந்தால் நான் கற்றுக் கொடுத்த விஷயங்களை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஆனால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஏவிய பொழுது அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ அனைத்தையும் தெளிவாக ஆதம் நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொன்னவுடன் அல்லாஹுத்தாலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மலக்குகளை காட்டிலும் இந்த கல்வி அறிவை வைத்து அல்லாஹ் உயர்த்தினான் என்ற நிகழ்வை குர்ஆனுடைய வசனங்களை வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக ஒரு மனிதர் கல்வியை கற்றுக்கொள்வதனால்தான் உயர்ந்த இடத்திற்கு செல்கிறார். அல்லாஹுத்தாலா இன்னொரு வசனத்திலே இப்படி சொல்கிறான், குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவரும் அறியாதவரும் சமமாகுவார்களா என்று நபியே நீர் கூறுவீராக. ஆக அறிந்தவரும் அறியாதவரும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கல்வி ஞானத்தை அதிகம் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு சிறந்த துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். வக்குர் ரப்பி ஜிதுனி இல்மா. மேலும் என்னுடைய ரப்பே, கல்வியை எனக்கு மென்மேலும் நீ அதிகப்படுத்துவாயாக என்ற துவாவை அல்லாஹு கற்றுக் கொடுத்தான். நபி அவர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதி இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல் இல்மு பாக்கின் லா யஸாலு, கல்வி நிலையான செல்வமாகும், அது ஒருபோதும் அழிந்து விடாது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், கல்வி கற்பது கடமை, அந்த கல்வி எந்த இடத்திலே இருந்தாலும் அதை தேடிச் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாமும் கல்வி ஞானங்களை கற்று சிறந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கின்.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்த அளவில் இன்றைக்கான இசையும் இசையும் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. அடுத்த தீரா இசையில் மௌன ராகத்தோடு உங்களை சந்திக்கிறார் எஸ் குமரன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி இன்று அதிகாலை ஆட்டங்கள், முக்கியமான அணிகள் எல்லாம் களத்துல இறங்கி மோத வெறுக்கின்றன. குறிப்பாக அர்ஜென்டினா பிரான்ஸ் அணியோட ஆதரவாளர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்து பாப்பீங்கன்னு நம்புறோம். அடுத்தடுத்த நிலவரங்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆர்டிஎம் இந்த முறை உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டியின் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு நிறுவனமாக இருக்கின்றது. ஆர்டிஎம் கிளிக்க பதிவிறக்கம் செய்து கொண்டு நேரலையாக எங்கிருந்தாலும் இந்த ஆட்டங்களை நீங்க பார்க்கலாம், ரசிக்கலாம், உங்களுடைய ஆதரவை வழங்கலாங்க. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். 2026 மின்வழி குற்றங்கள் சைபர் கிரைம் சட்ட வரைவு இன்று முதல் வாசிப்புக்காக மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. கணினி ஊடுருவலையும் தரவு திருட்டையும் மட்டும் மின்வழி குற்றங்கள் உள்ளடக்கியில்லை. மாறாக பயனரின் அடையாள திருட்டு, இணைய மோசடி உட்பட செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களின் தவறான பயன்பாடும் அதில் அடங்கும் என துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் அமிடி கூறினார். உள்நாட்டு சந்தையில் உர விநியோகங்களின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் சட்ட வரைவு இறுதி கட்டத்தில் உள்ளதாக வேளாண் உணவு பாதுகாப்பு துணை அமைச்சர் டதோ சான் ஃபுங் ஹின் தெரிவித்துள்ளார். அதன் தரத்தையும் விநியோக தொடரையும் சீராக்க இயற்றப்படும் இந்த சட்ட வரைவு 70 முதல் 80 விழுக்காடு வரை நிறைவடைந்துள்ளதாக இன்று மக்களவை கேள்வி பதில் அங்கத்தில் அவர் கூறினார். நுட்ப திறன்கல்வி டிவெட் மீதான மாணவரின் ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் அமினுடின் அசிம் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான மாணவர்கள் மேற்படிப்பை தொடர பாலிடெக்னிக்குகளை தேர்வு செய்துள்ளனர். தொழில்துறை அடிப்படையிலான கல்வி முறை மீதான மக்களின் நம்பிக்கையை இது வெளிப்படுத்துகிறது. அத்துடன் பாலிடெக்னிக்குகளில் வழங்கப்படும் அனுபவம் ரீதியிலான கற்றல் அணுகுமுறையும் இதில் பங்களித்துள்ளது என அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் H5N1 காய்ச்சல் உறுதிப்படுத்த 2வது பறவை கண்டறியப்பட்டுள்ளது. அங்குள்ள கடற்கரைக்கு அருகே கண்டெடுக்கப்பட்ட இந்த கடற்குருவி மீதான பரிசோதனைக்கு பின் அத்தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக வேளாண் மீனவ வன விவகார அமைச்சர் ஜூலி காலின்ஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து வியட்ஜெட் வான் போக்குவரத்து நிறுவனம் கோலாலம்பூருக்கு நேரடி விமான சேவைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளது. மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே அதிகரித்துள்ள பொருளாதார வணிக தேவைகளை கருத்தில் கொண்டு அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக தாய்லாந்து வணிகத்துறை துணைத் தலைவர் புபட கிதன் பன்யா தெரிவித்துள்ளார். நிறைவாக உலக கிண்ண கார்பந்து. ஜி குழுவில் களமிறங்கிய எகிப்து நியூசிலாந்தை 3-1 என்ற கோல்களில் வீழ்த்தி உலக கிண்ண போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. முஸ்தாஃபா ஜிகோ, முகமது சலா, த்ரெட்ஜுகேட் ஆகியோர் எகிப்துக்கான கோல்களை புகுத்தினர். இந்த வெற்றியை தொடர்ந்து அந்த அணி 4 புள்ளிகளுடன் ஜி குழுவில் முன்னணி வகிக்கிறது. அடுத்து நாக்அவுட் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பும் பிரகாசமாக உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

நேர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன திங்கக்கிழமை தீரா இசையில் ஒரு புது குரலா ஒலிக்குதே அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். தினமும் உங்களுக்கு புத்தம் புது புதுமைகளை வாரி வாரி வழங்குவதுதான் இந்த தீரா இசையின் வழக்கம். இன்றும் திங்கக்கிழமை வார நாட்களின் முதல் நாள் இல்லையா? கொஞ்சம் அலைச்சலோட இருப்பீங்க, கவலையை விடுங்க. மாலை மணி 4 தொடங்கி இரவு 8 மணி வரை உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை பாடல்களோடு உங்களை சந்திக்கிறார். யார் சந்திக்கிறாங்க பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

வணக்கம் நேர்களே. ஒரு சிலருக்கு பாடல் வராது, ஆனா கூடவே சேர்ந்து கடைசியா லாலா லா இல்லைன்னா தொடக்கத்துல லாலா லா அப்படின்னு முடிப்பாங்க. சரி, சற்று முன் வெற்றிகரமாக பிரவீன் குமார் இன்றைய தீரா இசையை தொடக்கி வைத்தாரு. நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஏதாவது சொதப்பல் வந்தா பழியை தூக்கி அவர் மேல போட்டுருவோம். சரி, அடுத்த பாடலை கேட்போம், வாருங்கள்.

பார்த்தீங்களா, மறுபடியும் ஒரு லலலலா ஜானகி பாடிய முரட்டுக்காலை திரையை பாடல். வாசம் இல்லாத பூ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சிரிப்பு. வாசம் இல்லாத பூ வந்து காகித பூ. சரி, நீங்கள் சற்று முன் கார் ஓட்டும் பொழுது ஒரே தூக்கம் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் இருந்ததுன்னா, உங்கள் கற்பனைக்கு ஒரு ஆற்றல், ஒரு சவால் இப்போ, அதாவது ஒரு பின்னணி இசையை இப்பொழுது நான் ஒளிபரப்புவேன், அதை கேட்ட பிறகு அந்த இசைக்கு எப்படிப்பட்ட காட்சியை படமாக்குவீர்கள்? நீங்கள் ஒரு இயக்குநராக இருந்தால் எந்த காட்சி பொருத்தமாக இருக்கும் இந்த இசைக்கு அப்படின்னு சொல்லுவீங்க? உதாரணத்திற்கு ஒரு இசையை முதலில் கேளுங்களேன்.

0: இதுதான் அந்த பெண்ணின் இசை. நீங்க தான் இந்த இசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இயக்குனர் வச்சுக்கீங்களேன், என்ன மாதிரியான ஒரு காட்சியை உங்களுடைய கண் திரைமுன் இப்போது தோன்றுகிறது? உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமே. இந்த பெண்ணின் இசைக்கு இந்த காட்சி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு.
1: இந்த இசையை கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு கோவில் சூழல்ல நிறைய தூண்கள் உள்ள ஒரு கோவில் சூழல்ல வந்து ஒரு கதாநாயகி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து கதாநாயகன் வந்து இந்த கதாநாயகிய வந்து நடக்கிறத வந்து அழகா ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் ஃபீல்ல உள்ள ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இசை வந்து கொடுக்குது.
0: இவ்வளவுலாம் ரொம்ப விளாவரியா பேச வேண்டாம். ஒரு டிக்டாக் செய்றீங்க, இந்த இசை வருதுன்னு வைங்களேன், நீங்க எந்த எதை படமாக்குவீங்க? அவ்வளவுதாங்க வாழ்க்கை, ரொம்ப இலகுவானது. ஏன் இவ்வளவு கஷ்டமா? சரி நேர்களே, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44.

0: சரி, இதுதான் பின்னணி இசை. இந்த இசைக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு படப்பிடிப்பு செய்வீங்க அப்படின்னு சற்று முன் இடம்பெற்ற பாடல் ஆயிரம் மலர்களே மலருங்கள்னு உங்களுக்கு உண்மைக்குமே தெரியுமா? இந்த நேஷனல் ஜியோகிராஃபி ஆவண படங்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா, ஒரு பூ மலருவதற்கு எத்தனை இரவுகள் அவங்க காத்துட்டு இருக்கணும் தெரியுமா? அதே மாதிரி தான் விலங்குகள் சம்மந்தப்பட்ட இந்த நேஷனல் ஜியோகிராஃபி ஆவண படங்கள் செய்கிறவங்களாம் அந்த விலங்குகள் அங்கே வருது காக்க அவங்க காத்திருந்து அதனால்தான் அந்த மாதிரியான படத்தொகுப்புகள் அவ்வளவு விலைக்கு விற்கப்படுகின்றன. சரி, இன்று நாளைய இயக்குநர்கள் நமது நாட்டிலும் இருக்காங்களே, அவங்க இந்த இசைக்கு என்ன மாதிரியான படைப்புகளை கொடுப்பாங்க அப்படின்றத கேட்போமே.
1: வணக்கம் வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா இருக்கேன் ரகு. சுங்கேப்டானில இருந்து கூப்பிடுறேன்.
0: சரி சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரியான படம் எடுப்பீங்க அந்த இசைக்கு?
1: நான் எப்படி எடுப்பேன்னா, ஒரு வயல் வயல்ல ஒரு காதலன் காதலி ஆத்தோரமா அப்படியே வயல் பக்கமா ஆடி பாடிக்கிட்டு சந்தோஷமா போற மாதிரி, குருவிங்க இந்த மாதிரி எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி காட்சியா இருக்கலாம்.
0: அந்த அந்த இசைக்கான அவங்க ரொம்ப வேகமா நடக்கணும், ஓடணும்.
1: நல்லா இருக்குமே, அந்த வயல்ல ஓடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் வந்தா நல்லா இருக்கும், காதலன் காதலியோட.
0: ஓ சரி, அப்படி நான் ஒரு படம் எடுத்தா உங்களை வச்சு அந்த சீனை நான் எடுத்துறேன். நன்றி ரகு, ஆனந்த சிரிப்பு. வணக்கம்
2: வணக்கம் மின்னல்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: இளங்கோன் மெந்தக்கா இருந்து கூப்பிடுறேன்.
0: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போனது?
2: சிறப்பா போயிடுச்சு, அப்பதான் வீடு வந்து சேர்ந்தேன். வரும்போது மின்னல் கேட்டு வந்தேன், சூப்பரா இருந்துச்சுன்னு காடி விட்டு இறங்கல.
0: என்ன உதவி இயக்குனரா சேர்த்துக்கீங்க? நான் வந்து அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல போயிட்டு நிறைய இந்த ரோஜா இதழ்களை போட்டுறேன், அப்ப இன்னும் அழகா இருக்கும்ல.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரிங்க சார், நீங்க சொன்ன சரிதான், ரொம்ப நன்றி.

கேஜே யேசுஜா, எஸ்பி சைலஜா பாடிய பாடல் அது. எஸ்பி சைலஜா யாரு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை தான் அவங்க. இப்போது நேரம் மாலை மணி 4:33 நேர்களை. சரி, தொலைபேசி எண்களை மறுபடியும் சொல்கின்றோம். 02-2-8-2-5-7-3-3 அல்லது 03-2-2-8-2-4-7-6-8. அடுத்து உங்களுடைய கற்பனை ஆற்றலுக்கு மறுபடியும் ஒரு சவால். பொதுவாகவே எல்லாவற்றிற்கும் நிறம் இருக்கும் இல்லையா, நிறம், கலர்ஸ். ஆனால் அடுத்து வரும் இசையை நீங்கள் கேட்கும் பொழுது அதை கேட்ட உடனே என்ன நிறம் உங்களுடைய மனத்திரையில் தோன்றுகிறது? இந்த இசையை கேட்ட உடனே என்ன நிறம் உங்களின் மனத்திரையில் தோன்றுகிறது? ஒரு நேயரும் சேர்த்து பேசியிருக்காரு, அதையும் கேளுங்களேன். இந்த இசையை முதலில் கேளுங்கள், அதன் பிறகு ஒரு உதாரணம், அதன் பிறகு நீங்கள் அழைக்கலாம்.

பாட்டு கேட்கும் அது என்ன கலர் தோணுதுன்னா ஒரு மாதிரியான ஃபேடட் ப்ளூ தோணுது. இந்த மலை பெஞ்சு முடிஞ்சு இல்லை மலை பெஞ்சிட்டு இருக்கும்போது சரி ஒரு மாதிரியா நீல கலரில் இருக்குமா வானம் அந்த மாதிரி இருக்குது இந்த பாட்டு. ஏன்னா ஒரு நீல கலர் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் சோகத்தை டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க, அதில் வந்து எனக்கு இது தெரியுது.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எடுத்த பொருளை எடுக்கிறவை வைக்கவே மாட்டாங்க. யாராவது வச்சுட்டு போகக்கூடிய நபர் கண்டிப்பா இருக்கதான்
2: செய்வாங்க. இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் அந்த வித்தியாசம் எப்படின்னா, போட்ட சட்டை, அதாவது இப்ப ஒரு இடத்துக்கு போறாரு வச்சுக்கோங்களா, ஒரு சட்டையை போடுறாருன்னா அந்த சட்டையை எடுத்து துவைக்கிற கூடையிலயோ இல்ல அந்த வாஷிங் மிஷின்லயோ போட மாட்டாரு. அதை எடுத்துட்டு படிக்கிட்ட, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் கிட்ட இல்ல பெத்த மேல இப்படி எங்கேயாவது வச்சிருவாரு.
1: சும்மா அலங்கார பொருள் ஆக்கிடுவாரு.
2: ஆமா, அது வந்து இப்ப நம்ம ஒருவேளை ஒரு துவைக்கிற துணியோ சொல்லி நம்ம எடுத்து போட்டோம்னா அதுக்கு கோவப்படுவாரு. அது நான் போடவே இல்ல, இல்ல நான் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போட்டேன், நான் திரும்பி கழட்டிறேன், அது இன்னும் புது சட்டை, நீ ஏன் எடுத்து போட்ட அப்படின்னு. அதனாலே நான் எதையுமே எடுக்க மாட்டேன், சண்டை போடுறாங்கன்னு. அங்க ஒரு நாலஞ்சு சட்டை குமிஞ்சிருக்கும் அங்கங்க அங்கங்க. அப்ப அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்.
1: ஆனா அவருக்கு அது சந்தோஷம் இல்ல, ஆனா உங்களுக்கு அதுதான் கடுப்பேத்தம். அதுல என்ன சந்தோஷம்?
2: ஆமா, எனக்கு அவ்வளவு அத்தனை வரும்.
1: நீங்க மனசு வச்சா அவரை மாத்த முடியும் உங்களால.
2: ஆனா இங்க அது சுழி சுழி எனக்கு வாய் வருது.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம் நிலம், வணக்கம் குமரன்.
1: அருண் நல்லா இருக்கீங்களா?
0: அருண் பேசுறேன், நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் அருண். இப்ப ஒரு நேயரை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டுட்டு இப்ப பாடல் ஒன்று ஒளிபரப்பாகிட்டு இருக்கல, சோலை பூவில் மாலை தென்றல், அந்த பாட்டை என்னையே கேட்க வைக்கிறாங்க, எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்கு.
1: சரி, சற்று முன்ன ஒரு இசை கேட்டீங்களா, இந்த பாம்பே திரைப்பாடல், அது அந்த கேட்ட உடனே என்ன மாதிரியான கலர்ஸ் நிறம் உங்களுடைய எண்ணத்தில் தோன்றுகிறது சொல்லுங்க.
0: எனக்கு அந்த நிறம் வந்து ஒரு மணி ஒரு 7:30 போல ஒரு மாதிரி வானம் ஓரஞ்சு நிறத்துல அப்படியே
1: லேசா மஞ்சள் வேற அப்படியே
0: மஞ்சள் கலந்த ஒரு சோகத்தை கொண்டு வர சூழலா இருக்கும். அதுவும் அந்த நேரம் வந்து அப்படி இந்த கடல் ஓரம் அலைய பார்த்து கொண்டு அந்த சூரியன் இறங்குற அந்த நேரம் இருக்கும் அப்படின்னு தோணுது.
1: அவ்வளவு நேரம் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. மஞ்சளும் அந்த ஆரஞ்சும் கலந்த அந்த மேகம் ரொம்ப அழகான ஒரு ரசிப்பு தன்மை நிறைந்த ஒரு மனிதர் நீங்க. அசரி நேர்களே, இப்போ அந்த இசையை கேட்டீங்க இல்லையா, அது பாம்பே படத்துல வருகின்ற ஒரு அழகான இசை. இந்த இசைக்கு ஒரு நிறம் கொடுத்தோம்னா அது என்ன நிறம்? அவ்வளவுதான், சூரிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சூரிய 3-2-2-8-2-4-7-6-8.
2: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
3: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்துவிடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல, இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனஸ் இ டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்காம விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே-பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
2: மைனப்ஸ் இ-டியூஷன் குறித்த விவரங்களை 0100-9072-9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ-டியூஷன்.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: ஹலோ வணக்கம். நீங்க அழைத்த உடனே நாங்க பேசிட்டோம் பாத்தீங்களா மின்னல் வேகம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நீங்க
0: மகிழ்ச்சியா போவீங்க, இன்னைக்கு சந்தோஷமா போவீங்க, காரை விட்டு இறங்க மாட்டீங்க நான் சொல்றேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒரு சமயத்துல வந்து காடியை நிப்பாட்டினோனே மனைவி அங்கிருந்து பாப்பாங்க, ஏன் காடி விட்டு இறங்கலன்னு.
0: சரி, அந்த இசையை கேட்ட உடனே உங்களுடைய மனத்திரைகள் தோன்றும் நிறம் என்ன?
1: என்னோட கற்பனை வளத்துல பார்த்தா இந்த மலை நல்லா பெய்ஞ்சி
0: ஒரு ஏக்கம் கலந்த ஒரு அன்பு, மகிழ்ச்சி, ஒரு திருப்தி.
1: அதேதான், உண்மைதான். நல்ல நல்ல அழகா சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு நினைவு வந்துடும் சரிங்களா. மலையை விட்டோடனே நம்மளுக்கு என்ன என்னடா மலை நின்று போச்சுன்னு ஒரு ஒரு இது வரல. அந்த டைம்ல அந்த வானவில் வந்தா எவ்வளவு நல்லா அழகா இருக்கும்.
0: சரி,
1: அந்த மாதிரி ஒரு உணர்வு.
0: அப்படிப்பட்ட திருப்தி தான் வரும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு இரவு சாப்பாடு எல்லாம் கார்லயே கொடுக்க சொல்லிருங்க, சரியா? நன்றி.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: சுயேச்சை வர்த்தக உடன்படிக்கையை இறுதி செய்வதற்கான கலந்துரையாடலை தொடர மலேசியாவும் வங்காளதேசமும் இணக்கம். 2026 இணைய குற்ற சட்ட வரைவு முதல் வாசிப்புக்காக மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ரோஹிங்யா அகதிகள் விவகாரத்திற்கு நீண்டகால தீர்வு காணும் முயற்சியாக மலேசியாவும் வங்காளதேசமும் ஆசியான் மூலம் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. அதில் மியன்மார் தரப்புடன் கலந்துரையாடல் நடத்துவதும் அடங்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இரு நாடுகளும் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான அரச தந்திரம் ஆசியான் தளங்களின் வழி இணைந்து செயல்படும் என்று பிரதமர் கூறினார். ரோஹிங்யா விவகாரத்திற்கு தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாக இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் மியன்மார் அதிகாரிகளும் அதில் ஈடுபடுத்தப்படுவர் என்றார் அவர். மலேசியாவுக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுடன் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். இதனிடையே வங்காளதேசத்தில் தஞ்சமடைந்துள்ள ரோஹிங்யாக்கள் எதிர்கொள்ளும் மாந்தநேய நெருக்கடி குறித்து தாரிக் ரஹ்மான் கவலை தெரிவித்தார். அத்துடன் அவர்களை பாதுகாப்பாக நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதை உறுதி செய்யும் மலேசியாவின் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாத வங்கதேச தொழிலாளர்களை வெளியேற்றுவது உட்பட தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்நாட்டு குடிமக்களை திருப்பி அனுப்புவது குறித்த விவகாரங்களை தாரிக் எழுப்பினார். அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு சேர்க்கும் நடைமுறை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் அதேவேளை குறைந்த செலவில் செயல்படுத்தப்பட இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக தாரிக் கூறினார். இருதரப்புக்கும் நன்மை பயக்கும் விவகாரங்களில் அணுக்க ஒத்துழைப்புகளை தொடர்வதற்கு ஆவல் கொண்டிருப்பதாகவும் அவர் சொன்னார். மலேசியாவும் வங்காளதேசமும் சுயேச்சை வர்த்தக உடன்படிக்கை FTA-வை இறுதி செய்வதற்கான கலந்துரையாடலை தொடர ஒப்புதல் தெரிவித்துள்ளன. இந்த நடவடிக்கை வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்கவும் எடுக்கப்பட்ட முயற்சி என்று வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் கூறினார். வங்காளதேசத்தில் முதலீட்டை அதிகரிப்பதற்கு மலேசியாவிற்கு பெரும் சாத்தியம் உள்ளது. குறிப்பாக தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், எரிசக்தி, அடிப்படை வசதி, ஹலால் தொழில், இலக்கவியல் பொருளாதாரம், குறைக்கடத்தி தொழில்துறைகளில் முதலீட்டை அதிகரிக்கும் வாய்ப்பு மலேசியாவுக்கு உள்ளதை தாரிக் சுட்டிக்காட்டினார். 2026 இணைய குற்ற சட்ட வரைவு இன்று முதல் வாசிப்புக்காக மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. 1997 கணினி குற்ற சட்டத்திற்கு பதிலாக இப்புதிய சட்ட வரைவு இயற்றப்பட்டுள்ளது. கணினி ஊடுருவலையும் தரவு திருட்டையும் மட்டும் இணைய குற்றங்கள் உட்படுத்தவில்லை. பயனரின் அடையாள திருட்டு, இணைய மோசடி, செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களின் தவறான பயன்பாடும் அதில் அடங்கும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைன் அமிரி கூறினார். அதிகரிக்கும் இணைய குற்றங்களை களையெடுக்க இந்த சட்ட வரைவு அவசியம் என அவர் அறிவுறுத்தினார். அடுத்த மாதம் முதல் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பு, மடானி அரசாங்கம் செயல்படுத்திய பொருளாதார சீர்திருத்தங்களும் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை நடவடிக்கைகளும் மக்களுக்கு நேரடி பலன்களை அளிக்க தொடங்கியுள்ளதை மெய்ப்பித்துள்ளதாக சபா சரபா விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ முஸ்தபா சக்மூன் தெரிவித்தார். மைகார்டு பயன்பாட்டின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை அணுகுமுறை செயலாக்கம் உதவித்தொகை வழங்கப்பட்ட எரிபொருள் தகுதியுடைய மக்களை சென்றடைவதை உறுதி செய்கிறது. மேலும் பெட்ரோல் டீசல் கசிவையும் கடத்தலையும் தடுக்க உதவுவதாக அவர் கூறினார். உள்ளடக்கத்தை தவறாக பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க நடப்பிலுள்ள சட்டங்களை பயன்படுத்துவது உட்பட செயற்கை நுண்ணறிவு, AI, நிர்வாக சட்ட வரைவை வரைவது ஆகிய ஈரடுக்கு அணுகுமுறையை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அந்த தொழில்நுட்ப முழு செயல்பாட்டு காலத்திலும் தடுப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படுவதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டிருப்பதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். இவளை புத்தாக்கம், இடர் கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்துவதில் நடப்பிலுள்ள சட்டங்களும் AI நிர்வாக சட்ட வரைவும் முழுமையாக இருப்பதை இந்த ஈரடுக்கு வியூகம் உறுதி செய்கிறது. நுட்ப திறன்கல்வி டிபேட் மீதான மாணவரின் ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அமினுடின் ஹசீம் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான மாணவர்கள் மேற்படிப்பை தொடர பாலிடெக்னிக்குகளை தேர்வு செய்துள்ளனர். தொழில்துறை அடிப்படையிலான கல்வி முறை மீதான மக்களின் நம்பிக்கையை இது வெளிப்படுத்துகிறது. அத்துடன் பாலிடெக்னிக்குகளில் வழங்கப்படும் அனுபவம் ரீதியிலான கற்றல் அணுகுமுறையும் இதில் பங்களித்துள்ளது என அவர் கூறினார். உள்நாட்டு சந்தையில் உர விநியோகங்களின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் சட்ட வரைவு இறுதி கட்டத்தில் உள்ளதாக வேளாண் உணவு பாதுகாப்பு துணை அமைச்சர் டத்தோ சான் ஃபுங் ஹின் தெரிவித்துள்ளார். அதன் தரத்தையும் விநியோக தொடரையும் சீராக்க இயற்றப்படும் இந்த சட்ட வரைவு 70 முதல் 80 விழுக்காடு வரை நிறைவடைந்துள்ளதாக இன்று மக்களவை கேள்வி பதில் அங்கத்தில் அவர் கூறினார். வேளாண் தொழில்துறையினரை விநியோக தொடரில் நிகழும் மோசடியிலிருந்து தற்காக்கவும் இந்த சட்ட வரைவு வகை செய்யும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு.
2: பேரகால நீரிழிவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது குழந்தையை பாதிக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது.
1: மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப சீரான உணவு, மிதமான உடற்பயிற்சி என வாழ்வியல் முறை வழியாகவும் இவ்வகை நீரிழிவை கட்டுப்படுத்தலாம்.
2: உடல்நலம் காத்து உயிர் நலம் பேணுவோம்.
0: தாய்லாந்து வியாஜட் வான் போக்குவரத்து நிறுவனம் கோலாலம்பூருக்கு நேரடி விமான சேவைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளது. மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே அதிகரித்துள்ள பொருளாதார வணிக தேவைகளை கருத்தில் கொண்டு அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக தாய்லாந்து வணிகத்துறை துணை தலைவர் பூபட கிட்டன்யான் பாயா தெரிவித்துள்ளார். மேலும் இரு அண்டை நாடுகளும் மிக அருகில் இருப்பதால் வார இறுதி நாள்களில் சுற்றுப்பயணிகள் பயணங்கள் மேற்கொள்வதின் ஊடே சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி காணும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அக்டோபர் முதல் நாள் தொடங்கி அந்த வான் சேவை முடுக்கிவிடப்படும் என்றார் அவர். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஈடுபட்ட தரப்பினர் உயர்நிலை செயற்குழுவை அமைக்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக கத்தாரும் பாகிஸ்தானும் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. இந்த செயற்குழு நடுவர் முயற்சிகள் மீதான அரசியல் கண்காணிப்பை மேற்கொள்ளும் என கத்தார் வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட தரப்புக்கு இடையே தொடர்பு சேவை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த 46 அரசாங்க நிறுவனங்களின் தயாரிப்புகளை கொள்முதல் செய்ய தடை விதிப்பதாக சீன நிதியமைச்சு அறிவித்துள்ளது. அந்த புதிய நடவடிக்கையின் கீழ் லாக்கெட் மார்டின் கார்பரேஷன், ரைத்தன் மிசல்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் என பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் தயாரித்த பொருட்களை வாங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இன்று தொடங்கி நடைமுறைக்கு வருகிறது. பிலிப்பைன்ஸ் தக்லோபா நகரில் சென் ஜோஸ் தேசிய இடைநிலைப்பள்ளி நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 3 பலியாகினர், 5 காயமடைந்ததாக அனடலு தெரிவித்தது. துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட 1 காவற்படை கைது செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட நபர் சென் ஜோஸ் சட்ட நடவடிக்கை எதிர்கொண்டுள்ள 10 வயதினர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கு விசாரிக்கப்படும் நிலையில் தொடர்புடையவரின் அடையாளம் வெளியிடப்படவில்லை. விளையாட்டு. உலகக்கிண கார்பந்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நீர் அருந்தும் இடைவேளை ஹைட்ரேஷன் பிரேக் போட்டியின் நிபந்தனைகளை கடுமையாக்கியுள்ளதாக அர்ஜென்டினா பயிற்றுநர் லியோனல் ஸ்க்லோனி கூறியுள்ளார். ஒவ்வொரு பாதி ஆட்டத்திலும் 22 நிமிடங்களுக்கு பிறகு நடுவர் ஆட்டத்தை 3 நிமிடங்களுக்கு நிறுத்த வேண்டியுள்ளது. தற்போதைக்கு இது ஆட்டத்தின் போக்கை பாதித்தாலும் வழக்கமாகிவிடும் என்று ஸ்க்ளோனி கூறியுள்ளார். ஜே குழுவில் முன்னணி வகிக்கும் அர்ஜென்டினா பின்னிரவு 1 மணிக்கு ஆஸ்திரியாவை சந்திக்கிறது. இரு அணிகளும் இதுவரை 3 புள்ளிகளை பெற்று சமநிலை வகிக்கின்றன. சுயேச்சை வர்த்தக உடன்படிக்கை இறுதி செய்வதற்கான கலந்துரையாடலை தொடர மலேசியாவும் வங்காளதேசமும் இணக்கம். 2026 இணைய குற்ற சட்ட வரைவு முதல் வாசிப்புக்காக மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

அப்புறம் சித்ரா என்ன சொன்னாங்க, சிலு சிலுன்னு காத்து எப்படி இருந்தது? சரி, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? நலமா இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் மனசு நல்லபடியா பாத்துக்கீங்க. எந்த ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் அது வந்துட்டு கொஞ்ச நேரம் போயிடும். அதுவா விட்டுருந்தா அதை விட்டுருங்க, அது தானாக போயிடும். சரியா நேர்களே, இன்று நம்ம வந்து நிறைய அங்கங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். குறிப்பாக 6 மணிக்கு மேல் ஒரு வித்தியாசமான கதை வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு இன்று கல்வி குறித்து நம்ம பேச போகிறோம். நமது புதிய வியாபாரிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். இப்படியா பல நிகழ்ச்சிகள், இனிமையான பாடல்கள் ஊடே வந்து கொண்டே இருக்கும். அடுத்து என்ன பாடல்? எஸ் ஜானகி வராங்க. சித்ரா ஒரு தென்றலை பற்றி பேசினாங்க, இவங்க இன்னொரு செய்தியை வந்து தென்றல் மூலமாக கொண்டு வராங்க. கேட்டு

0: உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தீரா இசையில் இணைந்திருக்கின்ற நேர்களை சற்று முன் அந்த பாடல் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் பிரவீன்குமார். நான் சொன்னேன் எஸ் ஜானகி கே யேசுதாஸ் பாடிய ஒரு மகிழ்ச்சியான பாடல் இருக்குது அதே மாதிரின்னு. அவருக்கு இன்றைக்கி என்ன சோகமோ தெரில, சோகமான பாடலை ஒளிபரப்பி நீங்கள் சோகமாக அதனால் ஆகவே கூடாது. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து வாசலிலே பூசணி பூ அந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி. திரைப்படம் தெரியல, கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சவங்கள்ட்ட சொல்லிடுறேன். இந்த பாடலை கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படினா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1-909-7-29-19.
1: வாசலிலே பூசணிப்பு வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க, இப்போ என்ன செய்யறது, நம்ம எடுத்துடலாமா? செண்பகமே செண்பகமே திரைக்காக இடம்பெற்ற பாடல் அது. ஏற்கனவே அது போன்ற ஒரு பாடல் இருக்கிறது, அந்த பாடல் வெற்றி பெற்றதுனால் அந்த படத்தையே, அந்த தலைப்பையே பட தலைப்பாக வைத்து விட்டார்கள் போல் தெரிகிறது. இப்பொழுது நேரம் மாலை மணி 5:26 நேர்களை. பல பெற்றோர்களுக்கு இருக்கின்ற சவால், அதாவது குறிப்பாக படிவம் 4 தனது பிள்ளைகள் அறிவியல் பிரிவை அல்லது கலைப்பிரிவை தேர்வு செய்வதா இல்லையா என்று, இன்று அது குறித்து அக்கா யுகேஸ்வரி சுப்பையா என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
2: அனைவருக்கும் வணக்கம். PT3 படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களின் பெற்றோர்களின் கவனத்திற்கு, உங்களுடைய குழந்தைகள் அடுத்த கட்டமாக படிவம் 4 வந்து அவங்க வந்து அறிவியல் பிரிவில் பதிவு வைக்கிறதா அல்லது கலை பிரிவில் பதிவு வைக்கிறதா என்பதை யோசித்துக் கொண்டிருக்கீங்களா? முக்கியமாக வந்து அறிவியல் பிரிவில் பதிவு வைக்க விரும்பும் பெற்றோர்களின் கவனத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து முதல் கொண்டு அதற்கான ஆர்வம் இருக்கா? வீட்டில் வந்து நிறைய விடயங்களை வந்து கேள்வி கேட்டு அவங்க வந்து தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் இருக்காங்களா என்பதை உறுதி செய்யுங்க. இரண்டாவதாக வந்து அவங்களுடைய கற்றல் திறன், 1-ம் படிவத்திலிருந்து 3-ம் படி வரைக்கும் கணிதம் அறிவியல் போன்ற பாடங்களில் வந்து எவ்வாறு வந்து அவங்க தேர்ச்சி பெறுறாங்க, அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை தீர்க்கும் ஆர்வத்தில் வந்து அவங்க இருக்காங்களா? சுயமாக படிக்கும் பழக்கம் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கா? அடுத்ததாக வந்து நீங்கள் அவங்களுடைய மனநலத்தையும் கவனிக்க வேண்டும். இப்போ வந்து அவங்க அறிவியல் பிரிவில் படிக்கவிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அழுத்தம் தாங்கும் மன உறுதி வந்து அவங்களுக்கு இருக்கிறதா அப்படின்றதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் வந்து அவங்க விரும்பும் தொழில் என்னவாக இருக்கிறது, அதுக்கு வந்து அவங்க அறிவியல் பிரிவில் படிக்க வேண்டுமா என்பது வந்து இவ்வாறே வந்து நீங்கள் அலசி ஆராயலாம். அதாவது அவ்வாறு அவங்க யோசிக்கலைன்னா அவங்க பல்கலைக்கழகத்தில் வந்து எந்த துறையில் வந்து படிக்க விரும்புகிறாங்க, அந்த விருப்பத்தை வந்து எவ்வாறு காட்டுறாங்க, அது வந்து அறிவியல் சார்ந்து இருக்கிறதா? அவ்வாறு அந்த துறைகள் வந்து அறிவியல் சார்ந்து இருக்கும் பொழுது அவங்க வந்து அறிவியல் பிரிவில் படித்தா அது வந்து அவங்களுக்கு சுலபமாக அமையும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் கவனத்திற்கு வந்து உங்களுடைய மதிப்பெண்களை மட்டும் வந்து நீங்கள் முதன்மைப்படுத்தாதீங்க. நான் வந்து அறிவியலில் வந்து ஏ வைத்திருக்கேன், நான் அறிவியல் பிரிவில் படிக்கணும், அது மட்டுமே பார்க்காம உங்களுக்கு உண்மையிலே வந்து அறிவியல் கணிதம் படிக்கிறதுல ஆர்வம் இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய கற்றல் முறை, உங்களுடைய எதிர்கால ஆசை, இதை அனைத்துமே வந்து பெற்றோர்களும் குழந்தைகளும் மதிப்பிட்டு அவர்களுடன் இணைந்து கலந்தாலோசித்து தான் நீங்கள் வந்து படிவம் 4 வந்து அறிவியல் பிரிவு என்பது உங்களுக்கு சிறந்த ஒரு பிரிவாக அமையும் என்பதை வந்து உறுதிப்படுத்தி தேர்ந்தெடுக்கணும்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.

0: மனு சித்ரா பாடிய பாடல், இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த சிவா மாப்பிள்ளை பணக்காரன் வேலைக்காரன் ராஜா திராஜா இப்படின்னு அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள். ஒரு சில 90 பிறந்த நேயர்களுக்கு, ரஜினி ரசிகர்களுக்கு தெரியும் பாடல். சரியா, உங்களுக்கு பிடித்திருந்ததா? சரி, அடுத்து நம் இளைஞர்கள் குறித்து பேச போகிறோம். அதாவது கவின், ஷர்வின், நிஷாந்தன் இவங்க மூன்று பேருமே பானகம் புரோஸ் அப்படின்னு சகோதரர்கள். துடிப்புமிக்க இளைஞர்கள் வியாபாரத்தில் கால் பதித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கதையை நாம் கேட்கப் போகின்றோம். கேளுங்களேன், நிஷாந்தன் பேசுகின்றார்.
1: ஹலோ, வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரம் பானகம் ப்ரோஸ். ஸோ பானகம் ப்ரோஸில் நாங்கள் என்ன செல் பண்ணுறோம்னா, நாங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இந்தியன் ட்ரிங்க், ஸோ அது வந்து பானகம். அண்ட் பானகம் வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம். அண்ட் இட்ஸ் மேட் ஃப்ரம் ஜெகரி, லைம் ஜூஸ், சம் ஸ்பைசஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நாங்கள் வந்து ஹோம்மேடாக செய்கிறோம். ஸோ பேக் இன் 2023 தான் நாங்கள் ரிசால்வ் பண்ணோம். எங்கள் அம்மாவோட சின்ன ஒரு ஐடியானால நாங்கள் வந்து வாய்நாட் நம்ம பானகம் விற்கலாம் சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்ஃபீல் ஹனுமான் டெம்பிள்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எவ்ரி சாட்டர்டேஸ் ஃப்ரம் 7 PM பிரிக்ஃபீல் ஹனுமான் டெம்பிள் ஆப்போசிட்டில் நாங்கள் வந்து இருப்போம். ஸோ நீங்கள் வந்து எங்களை அதை செக் அவுட் பண்ணலாம். அண்ட் நாங்கள் வந்து நிறையா இவெண்ட்ஸ் கூட சர்வ் பண்ணியிருக்கோம், லைக் கல்யாணம், நலுங்கு, என்கேஜ்மெண்ட், எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து சர்வ் பண்ணியிருக்கோம். பூத் போட்டு டெக்கோ பண்ணி நாங்கள் சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆளுங்கள்லாம் குடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, முக்கியமாக அந்த ஹாட் வெதர்ஸில் குடிக்க ரொம்ப நல்லா இருக்குது, நார்மல் டீ காஃபியை விட ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களாம் வந்து ரிப்பீட்டட் அவார்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் நாங்கள் இன்னமும் ஈவெண்ட்ஸ்லாம் ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்களை வந்து ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக அதில் சொல்லி ஆகணும், நாங்கள் வந்து எவ்ரி சாட்டர்டே தண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போதோ இல்லை வந்து ஈவெண்ட்ஸ்க்கு ஆர்டர் செய்யும் போதோ எங்களுக்கு நல்ல கம்பெனின்னு இருக்கிறது வந்து மினல் எஃப்எம். ஸோ எவ்ரிடே 5 AMலேருந்து கூட எங்கள் வீட்டில் மினல் எஃப்எம் தவறாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நன்றி மினல் எஃப்எம். நீங்கள் வந்து எங்களை செக் அவுட் பண்ணுறதா இருந்தால் நேராக பிரிக்ஃபீல் ஹனுமான் டெம்பிள்கிட்ட எவ்ரி சாட்டர்டேஸ் வரலாம், இல்லைனா எங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து பானகம் ப்ரோஸ்ன்னு நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.

வணக்கம் நேர்களே. புதிதாக இப்போதுதான் நிகழ்ச்சியை கேட்க தொடங்கியிருக்கும் நேர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுவோம். அதே மாதிரி தீராயசையில் இணைந்திருக்கின்றீர்கள் அடி வான்மதி என் பார்வதி. எனக்கு ஒரு டவுட்டு, சந்தேகம் என்னன்னா, இந்த படத்தில் பார்வதி அவங்க பேரு, ஏன் வான்மதின்ற பெயர் வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை தேவதாசு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இருந்தாலும் இந்த ஆராய்ச்சி நமக்கு எதுக்கு? சரி நேர்களே, சற்று முன் நீங்கள் வந்து வேலையிலிருந்து வெளியேறியிருந்தா இந்நேரம் வாகன நெரிசலில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, கூடவே நாங்கள் வருவோம், கடைசி வரைக்கும் வருவோம். 24 மணி நேரமும் 365 நாட்களும் நினைக்கிறீங்க தானே, பார்க்குறேன் எவ்வளோ தூரம் வரீங்கன்னு தானே. சரி, இந்த பாடலை கேளுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.

என்ன நேர்களாம் தொடர்ந்து அழைச்சிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன் என்ன மன்னிச்சிடுங்க. மாலை மணி 5:51 நேர்களே, ஃபீஃபா வேர்ல்ட் கப்லாம் என்ன சொல்லுது என்ன சொல்லுது? தூக்கத்தை மறந்து இந்த குத்து மதிப்பெல்லாம் வாகனத்தை செலுத்தக்கூடாது, ரொம்ப தப்பு அதெல்லாம். சரி, இன்று உலக கோப்பையில் முதல் முறையாக களமிறங்கிய கேப்வர்ட், இந்த நாடு ஒரு தீவு நாடு, அது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. கவனித்தீங்களா, தங்களது முதல் போட்டியின் முன்னாள் சாம்பியன்களும் முக்கிய அணிகளில் ஒன்றான ஸ்பெயினை சுழியத்துக்கு சுழியம் என சமநிலைக்கு கட்டுப்படுத்தி அதிர்ச்சி அளித்திருக்கிறது. ப்ளூ ஷாக்ஸ் என்ற புனைப்பெயரால் அழைக்கப்படும் இந்த அணி தொடரின் மிகவும் பிரபலமான அண்டர் டாக் கதையாக மாறியிருக்கிறது. இங்கே குறிப்பிடத்தக்கது, அதே வேளையில் 40 வயதான அவருடைய கோல் கீப்பர் வசீனா ஸ்பெயினுக்கு எதிராக அசத்தலான சேவ்களை செய்தது நீங்க பார்த்திருப்பீங்க. உலக ரசிகர்களின் கவனத்தையும் அது ஈர்த்திருக்கிறது. அவரின் உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கை கதையும் தாயுடன் மீண்டும் இணைந்த தருணமும் பெரும் வரவேற்பை பெற்று அவருடைய இன்ஸ்டாகிராம் இன்று மில்லியனை தொட்டிருக்கிறனா பார்த்துக்கீங்களேன். வெறும் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய தீவு நாடாக இருந்தாலும் முன்னாள் உலக சாம்பியன்கள் மற்றும் ஐரோப்பிய ஜாம்புவான்களுக்கு எதிராக தைரியமாக போராடி வருகிறது. ஆக இதைத்தான் சொன்னாங்களோ என்னவோ தெரியல, ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு.

0: வரி பேரும்.
1: ஏ பவி, எனக்கு எம்பிஜேபி சொத்து வரி பாக்கி இருக்கு, அது எப்படி கட்டுறது?
2: ரொம்ப ஈஸி தான். மை பில் எம்பிஜேபி போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் jo.ehitmart.my ல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துடும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி எம்பிஜேபி சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். திருத்தம் செய்யப்பட்ட 2026 சாலை போக்குவரத்து சட்ட வரைவு மக்களவையில் இன்று முதல் வாசிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டது. 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் உள்ள ஒழுங்குமுறை செயலாக்க அதிகாரிகளை வலுப்படுத்தும் நோக்கத்தை இது கொண்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். சட்ட வரைவை சமர்ப்பித்த போது அதன் 2 வாசிப்பு அந்த அமர்விலேயே நடைபெறும் என்றும் அவர் கூறினார். பொதுச்சேவைத்துறை JPA மூலம் தற்போதுள்ள செயலாக்க அதிகாரிகளை மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS இல் இணைய ஈர்ப்பதற்காக July 1 முதல் புதிய மேலும் போட்டித்தன்மை வாய்ந்த சேவை திட்டத்தை அரசாங்கம் வழங்கவுள்ளது. ஆண்டுக்கு 2 சம்பள உயர்வு, கூடுதல் நேர படித்தொகை ஆகியவை அடங்கும் என்று AKPS தலைமை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜாயின் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் வசதி குறைந்த 50,000 குடும்பங்கள் கீதா ஸ்லாங்கூர் பற்றுச்சீட்டு முனைப்பின் கீழ் விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளன. நாளை நண்பகல் தொடங்கி அவர்கள் அதற்கு விண்ணப்பிக்கலாம் என மந்திரி பசார் டத்து ஸ்ரீ அமருடன் ஷாரி தெரிவித்தார். இந்த முனைப்பின் கீழ் மாதத்திற்கு 100 ரிங்கிட் நிதி 6 மாதங்களுக்கு வழங்கப்படும். அதற்காக 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்கள் www.voucher.keetaslangoor.com அகப்பக்கத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். பிரிட்டன் பிரதமர் கேஸ்டாமர் இன்று பதவி விலகினார். புதிய தொழிலாளர் கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பிரதமர் பதவியில் தற்காலிகமாக நீடிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்டாமர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி 2024 தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றது. அவருக்கு எதிராக கட்சிக்குள் கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில் போட்டியாளரான ஆண்டி பர்ன்ஹம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது நிலைமையை மேலும் மோசமடையச் செய்தது. ஸ்லாங்கூரில் வரும் ஆகஸ்டில் நடைபெறும் 2026 சுக்மா போட்டியில் 20 தங்கங்களை வெல்ல மலாக்கா அணியினர் இலக்கு வகுத்துள்ள நிலையில் உஷு விளையாட்டாளர்கள் பெரும் பங்களிப்பை வழங்குவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 சரவா சுக்மா போட்டியில் உஷு குழுவினர் வென்ற அதிக தங்கப்பதக்கங்களின் அடிப்படையில் இது சாத்தியம் என மலாக்கா சுக்மா குழுவுக்கு தலைமையேற்றுள்ள டத்தோ VP சண்முகம் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: மாலை மணி 6:04 நேர்களை தீர இசையில் இனிய பாடல்களோடு நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிடுறேன். அடிக்கடி வணக்கம் சொல்லணும். நான் சொல்லும் பொழுது நீங்கள் மறுபடியும் எனக்கு வணக்கம் சொல்லணும், மனசார வணக்கம் சொல்லுங்கள். சரி, வணக்கம் போல 6 மணி என்றாலே நம் மௌன ராகம், 6 மணி செய்திகளை கேட்ட பிறகு மௌன ராகத்தில் இன்று என்ன சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை எப்படி நீங்கள் ஆலோசனையாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பேசணும் இல்லையா. முதல்ல நம்பரை சொல்லிட்டா, எண்களை சொல்லிட்டா, அல்லது சூழ்நிலையை கேட்டுறீங்களா? சூழ்நிலையை கேட்டுருவோம்.
1: குடும்பமா கனவா? ஜோதி பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு அக்கா மட்டும் இல்லை, ஒரு அம்மாவா. அப்பா அம்மா இறந்துட்ட பிறகு தன்னுடைய 4 தம்பி தங்கச்சிங்க தான் ஜோதியோட உலகமா மாறிடுச்சு. தன்னுடைய கனவுகள், ஆசைகள், மகிழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு தம்பி தங்கச்சிங்களோட எதிர்காலத்துக்காக வாழ்ந்து வரா. இப்படியே போன ஜோதியோட வாழ்க்கையில அந்த கடவுள் ஒரு நாள் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினார். விவாகரத்து ஆன ஒருவர் ஜோதியை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு கேள்வி ஜோதியோட மனசை தினமும் துளைச்சுக்கிட்டே இருந்தது. இத்தனை வருடங்களா என் வாழ்க்கை, என்னோட உலகம், என் தம்பி தங்கச்சின்னு நினைச்சுதான் வாழணும். ஆனா அந்த காலகட்டத்தில் நான் என்னோட வாழ்க்கை, என்னோட எதிர்காலம் இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இன்னைக்கு அவங்களுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு அவங்கள ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கைய பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கடைசியில நான் மட்டும்தானே தனியா இருப்பேன். இப்படியாக ஜோதியின் மனசாட்சி அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் தம்பி தங்கச்சிங்க கண்கள்ல நீரோடு,
2: அக்கா அக்கா நீ இல்லனா இந்த வீடு வீடா இருக்காதுக்கா. நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உன்ன மாதிரி அம்மா மாதிரி எங்களை வேற யாரு பாத்துப்பாக்கா? எங்களுக்கு இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு பிளீஸ்க்கா. தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதுக்கா.
1: ஒரு பக்கம் கடமை, மறுபக்கம் கனவு. ஒரு பொண்ணு எப்போதுமே மற்றவங்களுக்காக மட்டும்தான் வாழணுமா? ஜோதி என்ன செய்யணும் சொல்லுங்க? குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யணுமா, இல்ல குற்ற உணர்வு இல்லாம தனது வாழ்க்கையை வாழ ரொம்ப நாள் கழிச்சு கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளணுமா? நீங்க ஜோதியா இருந்தா என்ன முடிவு எடுப்பீங்க?
0: என்ன முடிவு எடுப்பீங்க? இப்போ பிரவீன்குமார் இந்த கதையை கேட்டுட்டு சொன்னார், ஜோதிக்கு இன்னும் திருமணம் ஆகலை, திருமணம் ஆகலை அவங்களுக்கு, வயதும் கூடன்னு சொல்லிட்டேன் பிரவீன்குமார். சரி, இப்போ ஜோதி என்ன முடிவு எடுப்பது? தியாகமா இல்லை சொந்த எதிர்காலமா? தனது பெற்றோர் காலமான பிறகு தனது தம்பி தங்கைகளோடு கஷ்டப்பட்டு அவர்களை கரை சேர்க்கிறாங்க, பிறகு அவங்களுக்கு ஒரு வரன் வருது, ஆனால் அவர் விவாகரத்தான ஒரு மனிதர், தம்பி தங்கைகள் வேணா அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அக தியாகத்தின் சுடராக இருப்பதா, அல்லது தனது சொந்த வாழ்க்கையை அவங்க குறித்து முடிவு செய்யணுமா? இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய நியாயம். உங்கள் அழைப்புக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். எப்படி தெரியுங்களா? இலவு காத்த கிளி போல. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8 நேர்களே.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 2

0: என்ன ஒரு முறை நீங்க பேட்டி எடுத்திருக்கீங்க நேர்காணல்.
1: ஓ அப்படிங்களா?
0: ஆமா, நான் உங்க குரலை கேட்க கேட்க எப்படியாவது ஒரு நாள் உங்களை தொடர்பு கொண்டு பேசலாம்.
1: அந்த ஒரு நாள் இன்றுதான்.
0: அந்த ஒரு நாள் இன்றுதான். டாபிக் பத்தி எக்சுவலி பேசவில்ல, எப்படியும் உங்க குரலை பிடிக்கணும்னு சொல்லிதான் நான் போன் அடிச்சேன்.
1: சரி, அதுதான் உங்களை உங்களிடத்துல எனக்கு பிடித்தது. எப்படியோ பிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா?
0: ஆமா, எப்படியோ பிடிச்சிட்டேங்க. எக்சுவலி நான் வந்து ஒரு கண் பார்வையற்றவர்.
1: அப்படிங்களா?
0: அந்த தொழில் செஞ்சேன். நான் வந்து எக்சுவலி ரிஃப்ளெக்சாலஜி ஒரு சென்டர்.
1: ஆமா, இளமையில் இனிமை உங்களை நான் பேட்டி எடுத்திருக்கேன். ஒரு பாடல் போட்டிருப்பேன்
0: ஒளிபரப்பிருப்பேன்.
1: அந்த நேயர் 22 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க பேசினது இன்று ஞாபகம் படுத்தும் பொழுது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவருக்கும் எனக்கும். அதுக்காக ரொம்ப வயசான ஒரு மாதிரிலாம் என்ன நினைக்காதீங்க நீங்க. சரி, ஜோதியை குறித்து நாம் பேசியிருந்தோம். ஜோதிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. ஆனா தம்பி தங்கைகளை பார்க்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு. காரணம், அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை. ஆக இவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டும், திருமணமா அல்லது தியாகமா என்று. இந்த பாடலுக்கு பிறகு நமது நேயர்களை நாம் சந்திக்க ஆரம்பிக்கலாம்.

0: வணக்கம். எம் குமரன் தானே?
1: எம் குமரன் இல்லைங்க, அது நெகிரி சிம்பிளர். எஸ் குமரன்.
0: எம் எஸ் எம்
1: எஸ் குமரன்.
0: அந்த பழைய குமரனா நீங்க?
1: ஆமா, பழைய குமரன் தான். ரொம்ப பழசு இல்ல, கொஞ்சம் பரவாயில்ல.
0: ஒரு எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தீங்க ஆர்டிஎம்ல?
1: ஆமா, 22 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து இந்த வேலையில
0: சேர்ந்தேன். ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன், ஏன்னா

0: குடும்பமா கனவா? ஜோதி பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு அக்கா மட்டும் இல்லை, ஒரு அம்மாவா. அப்பா அம்மா இறந்துட்ட பிறகு தன்னுடைய நாலு தம்பி தங்கச்சிங்க தான் ஜோதியோட உலகமா மாறிடுச்சு. தன்னுடைய கனவுகள், ஆசைகள், மகிழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு தம்பி தங்கச்சிங்களோட எதிர்காலத்துக்காக வாழ்ந்து வரா. இப்படியே போன ஜோதியோட வாழ்க்கையில அந்த கடவுள் ஒரு நாள் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினார். விவாகரத்து ஆன ஒருவர் ஜோதியை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார். அந்த ஒரு கேள்வி ஜோதியோட மனசை தினமும் துளைச்சுக்கிட்டே இருந்தது. இத்தனை வருடங்களா என் வாழ்க்கை, என்னோட உலகம் என் தம்பி தங்கச்சின்னு நினைச்சுதான் வாழும். ஆனா அந்த காலகட்டத்தில் நான் என்னோட வாழ்க்கை, என்னோட எதிர்காலம் இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இன்னைக்கு அவங்களுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு அவங்கள ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். கடைசியில் நான் மட்டும்தானே தனியாக இருப்பேன். இப்படியாக ஜோதியின் மனசாட்சி அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் தம்பி தங்கச்சிங்க கண்கள்ல நீரோடு,
1: அக்கா அக்கா நீ இல்லனா இந்த வீடு வீடா இருக்காதுக்கா. நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உன்ன மாதிரி அம்மா மாதிரி எங்களை வேற யாரு பார்த்துப்பாக்கா?
2: எங்களுக்கு இந்த உலகத்துல உன்னை விட்ட வேற யாரு இருக்கா சொல்லு பிளீஸ்க்கா. தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதுக்கா.
0: ஒரு பக்கம் கடமை, மறுபக்கம் கனவு. ஒரு பொண்ணு எப்போதுமே மற்றவங்களுக்காக மட்டும்தான் வாழணுமா? ஜோதி என்ன செய்யணும் சொல்லுங்க? குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யணுமா, இல்ல குற்ற உணர்வு இல்லாம தனது வாழ்க்கையை வாழ ரொம்ப நாள் கழிச்சு கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளணுமா? நீங்க ஜோதியா இருந்தா என்ன முடிவு எடுப்பீங்க?
3: வணக்கம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, இன்னைய சூழலை கேட்டீங்களா? ஜோதிக்கு ஒரு அருள் வாக்கு சொல்லுங்க பாப்போம்.
4: ஜோதி வந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப் பத்தி நினைக்கணும். அம்மா அப்பா இறந்தது பிற்பாடு தம்பி தண்ணிங்களா வாழ்க்கை ஆளாக்கிட்டாங்க இல்லையா, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு பணம் வேணும். சோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என்ன கேட்டா ஒரு குட் சொல்யூஷன்.
3: சரி, இப்போ அவங்க தம்பி தங்கிகளை ஒரு பிள்ளை மாதிரி பாத்துட்டாங்க. வரவர் வந்து அவங்களை ஒழுங்கா பாத்துக்காம கொடுமை பண்ற சூழலோ, இல்ல அவங்கள விட்டு இவங்க தனியா போனாலும் அவங்களால நிம்மதியா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இருக்கீங்க,
4: நீங்க
3: சரி சரி, ரொம்ப நன்றி.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19.

0: குடும்பமா கனவா? ஜோதி பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு அக்கா மட்டும் இல்லை, ஒரு அம்மாவா. அப்பா அம்மா இறந்துட்ட பிறகு தன்னுடைய நாலு தம்பி தங்கச்சிங்க தான் ஜோதியோட உலகமா மாறிடுச்சு. தன்னுடைய கனவுகள், ஆசைகள், மகிழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு தம்பி தங்கச்சிங்களோட எதிர்காலத்துக்காக வாழ்ந்து வரா. இப்படியே போன ஜோதியோட வாழ்க்கையில அந்த கடவுள் ஒரு நாள் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினார். விவாகரத்து ஆன ஒருவர் ஜோதியை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு கேள்வி ஜோதியோட மனசை தினமும் துளைச்சுக்கிட்டே இருந்தது. இத்தனை வருடங்களா என் வாழ்க்கை, என்னோட உலகம் என் தம்பி தங்கச்சின்னு நினைச்சுதான் வாழும். ஆனா அந்த காலகட்டத்தில் நான் என்னோட வாழ்க்கை, என்னோட எதிர்காலம் இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இன்னைக்கு அவங்களுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு அவங்கள ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். கடைசியில நான் மட்டும்தானே தனியா இருப்பேன். இப்படியாக ஜோதியின் மனசாட்சி அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் தம்பி தங்கச்சிங்க கண்கள்ல நீரோடு,
1: அக்கா அக்கா நீ இல்லனா இந்த வீடு வீடா இருக்காதுக்கா. நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உன்ன மாதிரி அம்மா மாதிரி எங்களை வேற யாரு பார்த்துப்பாக்கா?
2: எங்களுக்கு இந்த உலகத்துல உன்னை விட்ட வேற யாரு இருக்கா சொல்லு பிளீஸ்க்கா. தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதுக்கா.
3: விக்னேஸ்வரி கிடால இருந்து பேசுறேன்.
4: கிடால இருந்து விக்னேஸ்வரி பேசுறீங்களே, நல்லா இருக்கீங்களா?
3: ஆமா நலமா இருக்கேன்.
4: சரி, ஜோதிக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க சொல்லுங்க.
3: ஜோதிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை.
4: ஆமா, ஏன்னா சற்று முன் ஒரு நேயர் சொன்னாங்க, அவங்க சொந்த வாழ்க்கையை பாக்கணும், கடைசி காலத்துல தம்பி தங்கைகள் பாப்பாங்க அப்படின்னு பாப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது நாங்க. ஆனாலும் நீங்க பாருங்க, அவங்க பிள்ளை மாதிரி தம்பி தங்கைகளை பாத்துட்டு சொந்த வாழ்க்கையை தேடி போனா அவங்க அங்க நிம்மதியா இருக்க முடியுமா?
3: ஆமா
4: சரி, ஆமா நீங்க தான் சொல்லணும். இப்ப அவங்க எதைதான் தேர்வு பண்றது நீங்க சொல்லுங்க.
3: ஒன்னு வந்து தம்பி தகைகள் வேணாம்னு சொல்றாங்க, அப்ப அவங்களும் எதிர்காலத்துல திருமணமே பண்ணிக்காம அக்கா கூட இருந்துடணும்.
4: இதுவும் நல்ல ஐடியா தான்.
3: எல்லாருமே வந்து பேச்சுலரா இருந்துடணும் இல்லையா? அக்காவை வாழ விடணும், அக்கா உங்களுக்கு அரை சேர்த்துட்டாங்க.
4: உங்களை மாதிரி நாலு பேர் இருந்தா நாட்டுல ஜனத்தோட பெருத்தரும்
3: இல்ல, வேற வழி இல்ல. தான் மட்டும் வாழணும், அக்கா வாழக்கூடாதுன்னா.
4: சரி, நீங்க உங்களோட கருத்தை நான் முன் வச்சிடறேன். நன்றி விக்னேஸ்வரி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: கூப்பிடுறீங்க
2: சொல்லுங்க ஜோதி பத்தி உங்களுடைய ஆலோசனை என்ன?
1: ஜோதி வந்து அவங்க வந்து அவங்க தங்கையெல்லாம் வந்து ஒரு படிப்பு முடிச்சு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க.
2: இல்லையே அப்படி சொல்லலையே, அவங்க இன்னும் இருக்காங்க. நீங்க யூகிக்கிறீங்க அப்படி?
1: நான் யூகிக்கிறேன். அதான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். அந்த வாழ்க்கை வந்து அவங்க அவங்க எடுக்கலாம். ஆனா அவங்க தங்கைக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு திருமணம் முடிஞ்சு அவங்க தங்கைங்களை பாத்துக்கலாம் குமரன்.
2: உங்கள் கருத்தை தெரிவிக்கின்றோம், முன்வைக்கின்றோம். நன்றி.

0: உதவி செய்கிறது தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: பத்மா பேசுறேன்.
2: பத்மா எங்கிறது கூப்பிடுறீங்க?
1: பத்மா சம்பான்ல இருந்து கூப்பிடுறேன்.
2: சம்பான்ல இருந்து, சரி நீங்க சொல்லுங்க. ஜோதிக்கு உங்களின் ஆலோசனை என்ன?
1: ஜோதிக்கு என்னோட ஆலோசனை வந்து, இவ்வளவு நாள் தம்பி பாத்துட்டாங்க, தம்பி தங்கைங்களை, அவங்கள பாக்குறது தான் முறை. ஆனா இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் அந்த கல்யாணம் பண்றவங்க கூட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னோட தம்பிகள் எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்க முடியும்னா அக்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா அக்செப்ட் பண்ண முடியாது.
2: ஏற்கனவே அவர் விவாகரத்தானவர் அப்படின்ற ஒரு குறிப்பு அங்க இருக்கு இல்லையா? ஆக அவருடைய மனநிலை அவங்களை ஏற்று கொண்டு பிறகு அவங்களுடைய தம்பி தங்கைகளையும் சுமக்கிறதுலாம் ஒரு பாரமா இருக்காதா?
1: அதுதான் அதுதான் அவரு சில பேர் உண்மையா விரும்பி இருந்தாங்கன்னா ஏத்துக்குவாங்களே, அப்படி ஏத்துக்கலன்னா தம்பி தங்கைகள் தான் முக்கியம்.
2: பேபி பேபி மாதிரியே பேசுறீங்க நீங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சிராஸ் ஜெயல இருந்து கூப்பிடுறீங்களா? சரி, ஜோதி கதையை கேட்டீங்களா நீங்க? சரி சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன அது குறித்து?
3: என்னோட கருத்துன்னா, தங்கச்சி பிள்ளைங்கள், தங்கச்சி தம்பிங்களை அவங்க வந்து காப்பாத்தணும்.
2: ஆமா,
3: ஏன்னா அவரு விகாரத்தானவரு, நல்லவராகவும் இருக்கலாம், பிரச்சனை உள்ளவராகவும் இருக்கலாம். எதுனால தப்பு செஞ்சிருந்தனால விவாகரத்து நடந்ததுன்னு தெரியாது. புது வாழ்க்கையேற்றி அவங்க கஷ்டப்படுறதை விட இந்த வாழ்க்கையில அவங்க தம்பி தங்கச்சிங்க கடையேற்றி கடைசியில தம்பி தங்கச்சிங்க அவங்க பாப்பாங்க.
2: சரி, ஆக செஞ்ச கடனை திரும்பி தம்பி தங்கைகள் அக்காக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. செய்த தியாகத்துக்கு பதில்
3: இருக்கிற வரைக்கும் செய்வாங்க, ஏன்னா நந்தி யாரும் மறக்க மாட்டேன்.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானே மலேசியா வானொலியின் 27 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாட்டினால் வேலை சூழல் மாற்றமடையும் துறைகளை அரசாங்கம் கண்டறிந்துள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். இந்த தொழில்நுட்ப மாற்றத்தை எதிர்கொள்ள தொழிலாளர்கள் ஆயத்தமாக இருப்பதை உறுதிப்படுத்த திறன் பயிற்சிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நியூயார்க் ஜெனிவாவின் மலேசியாவுக்கான ஐநா நிகராளிகள் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து வெளியுறவு அமைச்சர் டாத்தோ ஸ்ரீ முகமது அசான் நியமன கடிதங்களை வழங்கினார். டாத்தோ நசீரா ஒஸ்மான், டாத்தோ ஜனாரியா ஜைனல் அபிடின் ஆகியோர் இன்று விஸ்மா புத்ராவில் அந்த கடிதங்களை பெற்றுக் கொண்டனர். டாத்தோ நசீரா 2023 முதல் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் உள்ள ஐநாவின் மலேசிய நிகராளியாக பணியாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகத் தலைவர்கள் மக்களின் பசியை தீர்ப்பதைக் காட்டிலும் போருக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக உலக கத்தோலிக்க தலைவர் போப்லியோ சாடியுள்ளார். உணவு உதவிக்கான அரசாங்க ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்திய அவர், அரசியல் பன்னாட்டு மோதல்களால் உணவு விநியோகம் கட்டுப்படுத்தப்படக்கூடாது என்றார். இத்தாலி ரோமில் உள்ள உலக உணவு திட்டம் WFP-யின் தலைமையகத்தில் அவர் உரையாற்றினார். லெபனானில் சண்டை நிறுத்த செயலாக்கத்தை வலுப்படுத்துவதோடு மோதல்களை தவிர்க்க ஒருங்கிணைப்பு குழுவை அமைப்பது குறித்து லெபனான் அதிபர் ஜோசப் ஒன் அமெரிக்கா கத்தார் மூத்த அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா ஈரான் சந்திப்புக்கு பின் லெபனான் இந்த முயற்சியில் தீவிரம் காட்டியுள்ளது. அங்கு ராணுவ நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்துள்ளதை உறுதி செய்ய ஈரானும் அமெரிக்காவும் லெபனானுடன் இணைந்து மோதல் தவிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு சீனாவில் நடைபெறும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டி நாட்டின் அதிவேக ஆட்டக்காரர் முகமது அசி முகமது ஃபாமி ஆடவருக்கான 100 மீட்டர், 200 மீட்டர் உட்பட 100 மீட்டர் அஞ்சல் ஓட்டத்தில் பங்கேற்றார். நாட்டின் இதர விளையாட்டாளர் ரஃபீகோ மன்ஹோன், ஐடில் ஆஃப் ஹஜாம், முகமது அர்மினா ஜாயிரல் ஆகியோரும் 100 மீட்டர் அஞ்சல் ஓட்டத்தில் போட்டியிடுகின்றனர். அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை அப்போட்டி நடைபெறுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

மௌனராகமும் முடிந்தது. இப்பொழுது நேரம் மாலை மணி 7:03. பாருங்க நேரம் எவ்வளவு சீக்கிரமாக ஓடி முடிந்து இப்பொழுது பாட்டு கடையும் திறக்க ஆரம்பித்து விட்டோம். இன்று ஒரு நடிகருக்கு பிறந்தநாள். யாருன்னு உங்களுக்கே தெரியல, நடிகர் விஜய் அவருடைய பிறந்தநாள். ஆக அவர் நடித்த 2000 ஆண்டுகளில் விஜய் நடித்த திரைப்பட பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இதுக்குன்னு பிகில்ன்ற பாடலாம் கேட்கக்கூடாது, அது ரொம்ப புதுப்பாட்டு. சரியா, 90-ஆம் 2000-ஆம் ஆண்டு இடையில் வந்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம். உங்களை கவர்ந்த பாடல்கள் இன்று நமது பாட்டுக்கடையில். விஜய் ப்ரொடக்ட், விஜய் பொருட்கள் மட்டுமே விற்கப்படும். 8:00 வரை நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4768.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: வணக்கம் விஜயின் முதல் ரசிகரே, யாரு பேசுறீங்க?
2: ஜெய பாரதி பேச. வணக்கம் குமரன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. ரொம்ப நாளா முன்னல இருந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன், ரொம்ப பிடிக்கும்.
1: ஒரு 22 வருஷமா. சரி ஜெய பாரதி, இன்று விஜயின் பிறந்த நாள், என்ன பாடலை விரும்பி கேட்கறீங்க?
2: எனக்கு ஒரு பாடல் வந்து, நீ காற்று நான் மரம், என்ன பண்ணாலும் தள்ளாட்டுவேன், ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுடைய கணவருக்கும் நீங்க அப்படிதானோ?
2: ஆமா,
1: நல்ல மனைவி. சரிங்க ஜெய பாரதி, அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: என் பெயர் கங்கா தேவி கருப்புசாமி, நான் பந்திங்ல இருந்து அழைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து விஜயோட பாடல்கள் ஏதாச்சும் கேட்கலான்னு சொன்னீங்க, எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, அந்த பாடல் ஒளியேற்ற முடியுமா?
1: எல்லாமே நீங்களே பேசிட்டீங்களே, இதுவும் நீங்களே சொல்லி முடிச்சிருங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
0: நிலவி நிலவி அந்த பாடல் வேணும். எனக்கு அந்த மூவி பேரு சரியா ஞாபகம் இல்ல. நிலவி நிலவி சுபலட்சுமியும் விஜயவும் நடிச்ச படம்
1: அதாங்க. அந்த படத்தோட பேர் வந்து நிலவி
0: மனசு.
1: சரிங்களா, நீங்க ரொம்ப குழம்பிட்டீங்க. என்ன, நான் குழம்பிட்டேன்?

0: வணக்கம் வணக்கம், லோகேஸ்வரி ஜெய்பில இருந்து பேசுறேன்.
1: நீங்க நிருபர் மாதிரி பேசுறீங்க, டிக்டாக்ல அடிக்கடி லைவ் போவீங்களோ?
0: ஆமா.
1: அப்படியா? சரி சரி, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: ஜெய்பில இருந்து கூப்பிடுறேன்.
1: உங்க பெயரு?
0: லோகேஸ்வரி.
1: லோகேஸ்வரி, சரி லோகேஸ்வரி, விஜய் நடித்த திரைப்படம் எந்த படப்பாடல் உங்களுக்கு வேணும்?
0: 20 கோடி நிலவுகள் கூடி அந்த பாட்டு.
1: சரி, அந்த படத்துல உங்களுக்கு பிடித்த காட்சி ஏதாவது இருக்கா? துள்ளாத மனமும் துள்ளும்.
0: ஆமா,
1: அந்த கல்யாணி ஞாபகம் இருக்கா? கல்யாணி
0: கல்யாணி ஞாபகம்ல, அந்த கடைசி கட்டம் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த அந்த கிளைமேக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப பிடிக்கும். அது அவங்க ரொம்ப அது தெரியாம தெரிஞ்சு அவ இவ்வளவு நாள் அவங்க செய்த, ஐயோ இவங்கள்ட்டதான் நம்ம இவ்வளவு நாள் தவறா நடந்துகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: ஹலோ வணக்கம், நான் சாரதா சன்வியிலிருந்து பேசுறேன்.
1: சாரதா சன்வியிலிருந்து பேசுறீங்க, பேசுங்க, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு புவி உலகாக படத்திலிருந்து சொல்லாமலே யார் பார்த்தது.
1: சொல்லாதீங்க,
0: அந்த பாடல் வேணும்.
1: சொல்லாம எப்படி பாட முடியும்? ஆனா பாருங்க, அதுதான் அந்த கவிதைக்குள்ள அழகு. சொல்லாமலே பூவே உனக்காக.
0: ஆமா, சொல்லாமலே.
1: அது அதுல சங்கீதான்னு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க, நிறைய பேர் மறந்துட்டாங்க. அவங்க நல்ல நடிகை.
0: ஆமா, அவங்க அந்த நாகேஷியும், அவங்க நாகேஷியும் நம்பி வரையும் வந்து கேள்விப்பட்டது ரொம்ப நல்லா இருக்கும்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: யார் பார்த்தது

0: வணக்கம், விஜயா பேசுறேன். எப்படி இருக்கீங்க
1: விஜயா? விஜய் குறித்து பேச போறீங்களா?
0: ஆமா, பாட்டு ஒண்ணு கேப்போம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் அவங்க?
0: படுத்து பெறுதல நீயா பேசிய
1: நல்ல பாட்டு.
0: ஏனே
1: திருமலை
0: நன்றி.

0: நான் புனிதா பேசுறேன்.
1: புனிதா எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: ஜோஹர்ல இருந்து கூப்பிடுறேன்.
1: புனிதா, உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்?
0: சொல்லுங்க.
1: எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் விஜய்க்கு இவ்வளவு பெண் ரசிகர்கள் இருக்காங்கன்னு. நான் நினைச்சேன் ஆண்கள் தான் அதிகமா, ஏன்னா எல்லா நேருக்குமே பெண்கள்.
0: அவர் நடித்த திரைப்படம் பிரியமானவளில இருந்து.
1: பிரியமானவளி, எனக்கு ஒரு சிநேகிதி.
0: ஆமா,
1: உங்களுக்கு எனக்கு ஒரு சிநேகிதி வேணுமா?
0: அந்த படத்துல உள்ள பாடல் எல்லாமே நல்லா இருக்கும்.
1: சிம்ரனும் விஜயும் நடித்த ஒரு திரைப்படம் அது.
0: ஆமா.
1: சரி சரி சரிங்க, நம்ம அந்த பாடலை உங்களுக்காக வெளியேற்றுறோம்.

0: வணக்கம்.
1: யாரு பேசுறீங்க?
0: வித்யா கிளைன்.
1: நல்லா இருக்கீங்களா வித்யா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். பிறந்த நாள் எல்லாம் என்ன சொல்லுது?
0: பிறந்த நாள்னா காலையிலிருந்து கொஞ்சம் குறவா தான் கொண்டாடிட்டு இருக்கோம்.
1: கொண்டாடுறீங்க விஜய், அப்படி என்னதான் செஞ்சாரு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க.
0: ஒரு அண்ணன் ஃபீல் தான் கொடுத்தாரு.
1: அப்படியா? அதனாலதான் இவ்வளவு ரசிகர்கள். சரி, என்ன பாடல் வேணும்? அவர் நடித்த திரைப்படத்துல இருந்து
0: சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம்.
1: அது ஒரு தன்முனைப்பு பாடல் மாதிரி. இதனாலதான் உங்களுக்கு விஜய் பிடிக்குதோ?
0: இல்ல, எல்லாத்துக்குமே பிடிக்கும்.
1: சரி சரி, மின்னலையும் பிடிக்கும் தானே?
0: மின்னல ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: நன்றி வித்யா.

0: ஹலோ, வணக்கம்.
1: அப்பா, கடைசியா ஒரு ஆண்மகன் வந்திரு. எங்க இருந்து வந்திருக்கீங்க சார் நீங்க?
0: நான் சரவணன், ஜோஹர்ல இருந்து பேசுறேன்.
1: ஜோஹர்ல இருந்து விஜய் ரசிகரா நீங்கள்?
0: இருக்கலாம்.
1: இல்ல சரி, இல்லன்னாலும் பரவாயில்ல, நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். சரி, என்ன பாட்டு உங்களுக்கு விஜய் நடித்த திரைப்படத்துல இருந்து?
0: யாருமே இளையராஜா பாட்டு கேட்க மாட்டாங்க, அதனால அவர் நடிச்ச காதலுக்கு மரியாதை பாட்டுல இருந்து.
1: ஆமா சார், அந்த படமே நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் பாத்திருக்கீங்களா?
0: ஆமா, அந்த மாதிரி காதலாம்
1: உங்களுக்கு அப்படி இல்லையோ, நான் வேணும்னு ஏற்பாடு பண்ணிட்டா
0: சரவணன்.
1: சரி சரி, அதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் கடைசி பாடல். விஜய் ப்ரொடக்ட்ஸ் பெருமளவில் விற்பனையாகி விட்டது. இதற்கு பிறகு நம்ம கடையை வைத்து கொண்டு நடத்த முடியாது இல்லையா? நாளையும் கடை திறக்கப்படும். இயல்பாகவே நீங்கள் பாட்டை விரும்பி கேட்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்களை இப்பொழுதே சொல்லிடுறேன், எழுதி வச்சுக்கீங்க. புது நேயர்கள் அழைக்கணும்ல, சுழியம் 3228257333 அல்லது சுழியம் 3228247468. புதிய நேர்கள் உங்களுடைய கைத்தொலைபேசியில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி நேர்களை, நான் விடைபெறுகின்ற நேரமும் வந்துவிட்டது. இனிய பாடல்கள், இன்றைய உள்ளடக்கங்கள் அனைத்துமே உங்களை மகிழ்ச்சிப்படுத்திருக்கும் என்ற பெரிய நம்பிக்கையில் நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். எஸ் குமரன், எனக்கு உதவி புரிந்த பிரவீன் குமாருக்கும் நன்றி. அடுத்த அறிவிப்பாளர் காற்றின் மொழியில் உங்களிடம் கொஞ்சம் வருகின்றார் பொன் கோகிலம். விடைபெறுகின்றேன், நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் 28 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியா அனைத்துலக நிபந்தனைகளை உள்நாட்டு நிறுவனங்கள் பின்பற்றுவதை உறுதி செய்யவும், தடை தொடர்பான இடர்கள் குறித்து விழிப்புடன் இருப்பதையும் இது உறுதி செய்ய, ரஷ்யா துர்க்மெனிஸ்தான் போன்ற வியூக பங்காளிகளுடன் எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும். இவ்வாறு பொருளாதார அமைச்சர் அக்மல் ரசுல்லா முகமது நசீர் கூறினார். தொடர்பு அமைச்சின் இரு அதிகாரிகள் உட்பட 3 இன்று முதல் நடப்புக்கு வரும் புதிய பதவிகளுக்கான நியமன கடிதங்களை பெற்றனர். இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சின் துணை தலைமைச் செயலாளராக கலீத் முகமது, தொடர்பு அமைச்சின் தகவல் துறை இயக்குநராக எர்வின் கைருல் அஹ்மான், தகவல் துறை துணை தலைமை இயக்குநராக ஒன் ஜைடாத்துல் சஃபினா முகமது அமீனும் நியமன கடிதங்களை பெற்றதாக பொதுச்சேவைத்துறை இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. கடந்த ஆண்டு டிசம்பரில் இறுதி செய்யப்பட்ட கேரி தீவில் கிள்ளான் துறைமுகத்தின் 3வது முனையத்தின் மேம்பாட்டிற்கான நிலம் தொடர்பில் சிலாங்கூர் அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது. 1012 ஹெக்டேர் கடலடி பகுதியை உட்படுத்திய அந்நிலத்தில் 688 ஹெக்டேர் நிலம் சிலாங்கூர் வாரியத்திற்கு சொந்தமானது. 86 ஹெக்டேரில் எந்நேரத்திலும் பணிகள் தொடங்கப்படலாம் என மாநில மந்திரி பசார் ராத்துஸ்ரீ அமிருடன் ஷாரி தெரிவித்தார். ஊடகத்தார் நாள் ஹவானாவை முன்னிட்டு தேசிய இருதய கழகம் IJN ஊடகத்தினர் இருதய சிகிச்சை பரிசோதனை செய்து கொள்வதற்கான கட்டணத்தில் 15 விழுக்காடு கழிவை வழங்கியுள்ளது. நேரத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் ஊடகத்தினரின் இதய ஆரோக்கிய பரிமாற்றத்தின் அவசியத்தை உறுதி செய்யவும், அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டும் விதமாகவும் கழிவு வழங்கப்படுவதாக IJN விளம்பர பிரிவு இயக்குநர் ஃபாரா அடெல்லா ஜுஹைமி தெரிவித்தார். பர்கன்ஸ்டாக்கில் அமெரிக்காவும் ஈரானும் எட்டிய உடன்பாட்டை சுவிட்சர்லாந்து வரவேற்றுள்ளது. உயர்நிலை செயற்குழுவை அமைப்பதோடு 60 நாட்களில் உடன்பாட்டை இறுதி செய்வதற்காக வரையப்பட்டுள்ள இலக்கையும் வரவேற்பதாக சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினாவில் உள்ள பத்தகோனியா எனும் சிறு கிராமத்தில் அந்நாட்டின் காட்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அவரின் உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த உருவச்சிலையை அந்நாட்டின் கலைஞர் ஆல்டோ பெரோசா வடிவமைத்தார். அது 26 மீட்டர் உயரமும் 70 டன் எடையும் கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

நாட்டின் மொழியில மீண்டும் நாம சந்திக்கின்றோம். அன்பு வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இது எப்போதுமே உங்கள்ட்ட கேட்டவன் நான், மகிழ்ச்சியா இருக்கீங்களா அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா கேட்பேன் இல்லையா. இன்றைய நாள் எப்படி போனது உங்களுக்கு? மகிழ்ச்சியா இருந்திருக்கா? சந்தோஷமா இருந்திருக்கா? இல்ல, ஏறக்குறைய போலே இல்ல அப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்கா? எப்படி இருந்தாலும் சரிதான், அடுத்து நாம வந்து தூங்க போறதுக்கு முன்பாக என்னென்ன கவலைகள், என்னென்ன சோகங்கள், எல்லாத்தையும் சோகங்கள், அதுவே சோகமா தான் வருது பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்றைய நாளை நிறைவாக நன்றியோடு நிறைவு செய்திடணும். சரி, இன்றைக்கும் காற்றின் மொழி நிகழ்ச்சியில நம்ம வந்து இப்போது தொடக்கம் தெலுங்கு பாடல்களை கேட்க போறோம். அதற்கு பிறகு 9:15 இஸ்லாமிய நிகழ்ச்சி, அதற்கு பிறகு இனிய பாடல்கள், பிறகு 10 மணிக்கு நீங்க பேசுவீங்க. ஆமா, உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு இருக்கு, நீங்க பேச போறீங்க. அதுக்கு பிறகு 11 மணி தரும். இப்ப இல்லைங்க, அழைக்க கூடாது இப்பெல்லாம். 11 மணிக்கு, 10 மணிக்கு தான் அழைக்கணும். 11 மணிக்கு பழம் பாடல்கள், இன்றைக்கு உண்மையிலே இனிமையான தொகுப்பு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு, அதனால நீங்க தவற விட்டுறக்கூடாது. சரியா, நிகழ்ச்சியில தொடக்க பாடலை கேட்போம், பாடலுக்கு பிறகு மீண்டும் நம்ம சந்திக்கலாம்.

0: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு என்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43. கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு என்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:40

0: தேவதாசன்டேனே இஷ்டம், தேவதாசுக்கு நேனே இஷ்டம்.
1: எல்லாருமேலும் இஷ்டம்தான். விஜய் கொண்டு வந்த பாடல் இது. 8:20 நேரம் இப்பொழுது தெலுங்கு பாடல்களை நாம கேட்டுட்டே இருக்கோம். சரிங்க, தெலுங்கு படத்துல தெலுங்கு படம் புதிய வரவு அப்படின்னு பார்க்கும்போது லெனின் எனும் தெலுங்கு திரைப்படம் இது வரும் ஜூலை 10 திரைக்கு வரவிருக்கின்றது. இந்த திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா நாகராஜுனா இருக்கார் இல்லையா, அவர் நாகராஜுனா, ஆமா அவருடைய மகன், இளைய மகன், இன்னொரு மகன் இருக்கார்ல, அவர் அகில் அங்கிக்கிண்ணி, அவர் வந்து நடிச்சிருக்கின்றார். கதாநாயகனாக அறிமுகம் காணுகின்றாராக. இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பமுனையாக, மைல்கல்லாக அமையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே வேளையில் இந்த திரைப்படத்தில் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்காங்க. இருவரும் சேர்ந்து நடித்திருக்கக்கூடிய திரைப்படமாக லெனின் அப்படிங்கிற இந்த திரைப்படம் ஜூலை 10 வெளிவரவிருக்கின்றது.

ஹேமச்சந்திரா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 8:40 ஆகிவிட்டது. தெலுங்கு பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்து எம் எம் கிரவாணி சித்ரா கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்கலாம்.

சுனில் கீதா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். தெலுங்கு பாடல்களில் நிறைவு பாடலாக தினகர் எம் எம் ஸ்ரீலேகா கொண்டு வரக்கூடிய பாடல் 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இஸ்லாமிய நிகழ்ச்சி இருக்கும். அதற்கு பிறகு இனிய பாடல்களை கேட்க மறக்காதீங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: பூடி டீசல் உதவித்தொகை ஓராண்டில் 2 பில்லியன் ரிங்கேட்டை சேமிக்கும் அரசாங்கம் நம்பிக்கை. LRT 3 சேவை அடுத்த திங்கட்கிழமை தொடங்குகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இன்று தலைநகரில் ஜோஹர் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மகோதா இஸ்மாயிலை சந்தித்தார். மக்களின் வளப்பம், நலன், குறிப்பாக ஜோஹர் வாசிகள் பற்றிய விவகாரங்கள் தொடர்பான கருத்துகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக பிரதமர் கூறினார். அத்துடன் மாநில மேம்பாட்டையும் பொருளாதார வளர்ச்சியையும் உந்தச் செய்வதற்கான மடானி அரசாங்கத்தின் தொடர் திட்டங்களும் அண்மைய நிலவரங்களும் கலந்துரையாடப்பட்டன. கூட்டரசு அரசாங்கத்திற்கும் ஜோஹர் அரசாங்கத்திற்கும் இடையேயான அணுக்கமான உறவை வலுப்படுத்த இருவரும் இணக்கம் கண்டனர். அடுத்த மாதம் தொடங்கி இலக்கிடப்பட்ட புடி மடானி டீசல் லிட்டருக்கு 2 ரிங்கேட் 10 சென்னாக செயல்படுத்தப்படும் என இரண்டாம் நிதியமைச்சர் டாக்டர் அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் எரிபொருளுக்கான உதவித்தொகை கசிவை குறைத்த 2 பில்லியன் ரிங்கேட் வரை மிச்சப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சீரான, வெளிப்படையான, எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையின் கீழ் டீசலுக்கான உதவித்தொகையை ஒருங்கிணைப்பதே இந்த சீராக நோக்கமாக கொண்டுள்ளது என அமைச்சர் கூறினார். தகுதியுடையவர் மட்டுமே உதவித்தொகை பெறுவதை உறுதிப்படுத்தும் அரசாங்க கொள்கைக்கு ஈடாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார் அவர். ஷாலாமையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் இணைக்கும் 3ஆம் இலகு ரயில் LRT 3 சேவை அடுத்த திங்கட்கிழமை தொடங்குவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் அறிவித்துள்ளார். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வரும் ஞாயிற்றுக்கிழமை அதனை அதிகாரப்படியாக தொடக்கி வைக்கவுள்ளார். 37.8 கிலோமீட்டரை உட்படுத்திய LRT 3 சேவை ஸ்லாங்கூர் பண்டார் உத்தாமாவிலிருந்து ஜோஹான் சத்யா வரை இயங்கும். இதன் மூலம் 2 மில்லியன் பயனர்கள் பயனடைவர் என எதிர்பார்க்கிறார். கிள்ளான் பள்ளத்தாக்கின் மேற்பு பகுதிகளில் உள்ள முக்கிய குடியிருப்புகளையும் வணிக மனைகளையும் தொழில்துறை பகுதிகளையும் அந்த தடம் இணைக்கும். ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான் போன்ற வியூக பங்காளிகளுடன் ஆற்றல் துறையில் ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நாசருல்லா முகமது நாசீர் தெரிவித்துள்ளார். ஆயினும் பன்னாட்டு நிபந்தனைகளுக்கு உட்படும் தடைகள் தொடர்பான விளைவுகளை அறிந்தும் உள்நாட்டு நிறுவனங்கள் செயல்படும் என அவர் கூறினார். நாட்டின் முக்கியத்துவத்தையும் பொருளாதார நலனையும் சமநிலைப்படுத்தும் அணுகுமுறையை மலேசியா பின்பற்றும் என்றார் அவர். அவை பன்னாட்டு தரநிலைகளுக்கு உட்பட்டு இருக்கும் என அமைச்சர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாட்டினால் வேலை சூழல் மாற்றமடையும் துறைகளை அரசாங்கம் கண்டறிந்துள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்துள்ளார். இந்த தொழில்நுட்ப மாற்றத்தை எதிர்கொள்ள தொழிலாளர்கள் ஆயத்தமாக இருப்பதை உறுதிப்படுத்த திறன் பயிற்சிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அது தவிர AI மூலம் உருவாக்கப்படும் புதிய ஆற்றலும் நிபுணத்துவமும் தேவைப்படும் வேலை வாய்ப்புகள் மீதும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த காலகட்டத்தில் கல்வி கழகங்களும் பல்கலைக்கழகமும் பயிற்சி மையங்களும் நிபுணத்துவ தேவைகளை நிறைவேற்றுவதை உறுதிப்படுத்த அணுகுமுறை வரையப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 1967 வருமான வரி சட்டம் ஒரு தண்டனை இல்லை. மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள நாட்டின் வருமான வரி வசூலிப்பு சீராக இருப்பதற்கான உத்தரவாதம் என நிதி துணை அமைச்சர் லியூ சின் தோங் தெரிவித்துள்ளார். இந்த சட்ட செயலாக்கம் உள்நாட்டு வருமான வரி வாரியத்திற்கு அதிகாரத்தை கொடுத்துள்ளதாகவும் வரி செலுத்துவோர் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடுவது தவறு என அவர் அறிவுறுத்தினார். 1968 தொடங்கி அது செயல்பாட்டில் உள்ளது. நிர்ணயிக்கப்பட்டுள்ள காலகட்டத்திற்குள் வரி செலுத்த தவறுபவருக்கு எதிராக தண்டம் விதிக்கப்பட அந்த சட்டம் வகை செய்கிறது. அத்துடன் கட்டணம் செலுத்தும் அவகாசமும் இதன் கீழ் கண்காணிக்கப்படுகிறது என்றார் அவர். ஸ்லாங்கூரில் 50,000 குடும்பங்கள் கீதா ஸ்லாங்கூர் வவுச்சர் முனைப்புக்கு விண்ணப்பிக்கும் தகுதியை பெற்றுள்ளன. இதற்கான விண்ணப்பம் நாளை நண்பகல் திறக்கப்படும் என மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமருடன் ஷாரே தெரிவித்துள்ளார். இந்த முனைப்பின் கீழ் சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 100 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்படுகிறது. 6 மாதங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் இந்த நிதியுதவிக்காக 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். www.bauchagitaslangur.com அகப்பக்கம் வாயிலாக அதற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: பல மாத அழுத்தங்களுக்கு பிறகு பதவியிலிருந்து விலகுவதாக பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டார்மர் அறிவித்துள்ளதை தொடர்ந்து அந்நாட்டின் 7வது பிரதமரை தேர்வு செய்வதற்கான வேலை தொடங்கியுள்ளது. கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட மூத்த அரசியல்வாதி ஆண்டி பர்ஹன் அவருக்கு பதிலாக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்று 2 ஆண்டுகளில் தனது தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை இழந்துவிட்டதை ஒப்புக்கொண்ட ஸ்டார்மர் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் ஆற்றிய உணர்ச்சிகரமான உரையின் போது நா தழுதழுத்தது. பிரிட்டன் மன்னர் 3rd Charlesஇடம் தமது முடிவை அறிவித்துவிட்டதாகவும் ஸ்டார்மர் கூறினார். புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை தமது சேவை தொடரும் என்றும் அவர் கூறினார். 14 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த பிறகு 2024 ஜூலையில் நடந்த பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக வெற்றி பெற்று ஸ்டார்மர் தொழிலாளர் கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தார். பெர்கன்ஸ்டாக்கில் அமெரிக்காவும் ஈரானும் எட்டிய உடன்பாட்டை சுவிட்சர்லாந்து வரவேற்றுள்ளது. உயர்நிலை செயற்குழுவை அமைப்பதோடு 60 நாட்களில் உடன்பாட்டை இறுதி செய்வதற்காக வரையப்பட்டுள்ள இலக்கையும் வரவேற்பதாக சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. நேற்று தொடங்கி இன்று வரை ஒரு நாள் முழுவதும் நடந்த அரச தந்திர பேச்சின் வாயிலாக அந்த ஆக்கப்பூர்வ முடிவு எட்டப்பட்டுள்ளது என அது கூறியது. அமெரிக்கா ஈரானின் இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறிய சுவிட்சர்லாந்து பதற்றத்தை குறைக்கவும் நிலைத்தன்மையையும் அமைதியையும் எட்டவும் பங்களிக்க தயாராக உள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. மடகஸ்கர் தலைநகர் அந்தானாநாவிரோவில் நச்சுணவு காரணமாக 67 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களிடையே தலைவலி, மயக்கம், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்தது. அவர்கள் சாப்பிட்ட உணவை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயுடன் இந்த பாதிப்புக்கு தொடர்பு இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்ட கடையை தற்காலிகமாக மூடுவதற்கு அந்நாட்டின் தொழில் வர்த்தக பயனீட்டாளர் அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. அர்ஜென்டினாவில் உள்ள பதகோனியா எனும் சிறு கிராமத்தில் அந்நாட்டின் காட்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அவரின் உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நியூகோனில் அமைந்துள்ள அந்த சிலை அர்ஜென்டினா ஜெஸ்ஸியை அணிந்தபடி மெஸ்ஸி மண்டியிட்டு இருப்பது போன்று அந்நாட்டின் கலைஞர் ஆல்டோ பெரேசா வடிவமைத்துள்ளார். அது 26 மீட்டர் உயரம் வரை எழுப்பப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி காட்பந்து விளையாட்டாளர்களுள் ஒருவராக மெஸ்ஸி திகழ்கிறார். நிறைவாக உலகக்கிண்ண காட்பந்து. நாளை 4 அணிகள் களமிறங்குகின்றன. பின்னிரவு 1 மணிக்கு நடைபெறும் ஜே குழு நிலையிலான ஆட்டத்தில் அர்ஜென்டினாவும் ஆஸ்திரியாவும் பொருத்துகின்றன. ஐ குழுவில் பிரான்ஸ் ஈராக்கை சந்திக்கின்றது. அந்த ஆட்டம் காலை 5 மணிக்கு அட்டவணையிடப்பட்டுள்ளது. காலை 8 மணிக்கு நார்வேயும் செனங்கலும் களமிறங்குகின்றன. ஜே குழு நிலையிலான மற்றொரு ஆட்டத்தில் காலை 11 மணிக்கு ஜோர்டானும் அல்ஜீரியாவும் சந்திக்கின்றன. பூடி டீசல் உதவித்தொகை ஓராண்டில் 2 பில்லியன் ரிங்கிட்டை சேமிக்கும் அரசாங்கம் நம்பிக்கை. LRT 3 சேவை அடுத்த திங்கட்கிழமை தொடங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நேற்றில் இன்று.
1: 1932 இன்றைய நாளில் பஹாங் மாநிலத்தின் மூன்றாவது ஆட்சியாளர் சுல்தான் அப்துல்லா அல் முதாசிம் பில்லா இஸ்தானா குனிங்கில் காலமானார். அவரது உடல் குவலபஹாங் கம்போங் மர்ஹூம் அரசு கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சுல்தான் அப்துல்லாவுக்கு 3 மனைவிகள், 10 புதல்வர்கள், 7 புதல்விகள் இருந்தனர். 1874 அக்டோபர் 12 பிறந்த அவர் தமது 41 வயதில் சுல்தானாக பொறுப்பேற்றார். அவரது இறப்புக்கு பிறகு அவரது புதல்வர் சுல்தான் அபுபக்கர் ரியாத்துடின் அல் முஅஸ்ஸம் பஹாங்கின் 4வது சுல்தானாக நியமிக்கப்பட்டார்.
0: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅது, أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق صدق الله العظيم. அகிலத்தார்களை படைத்து பரிமாளிக்கக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் மூலம் சென்ற வாரம் சூரத்து தீன் 95வது அத்தியாயத்தை நாம் பார்த்தோம். இந்த வாரம் 96வது அலக் என்ற அத்தியாயத்தை பார்க்கிறோம். அலக் என்பதின் பொருள் இரத்தக்கட்டி. இந்த அத்தியாயத்தில் 19 வசனங்கள், 72 சொற்கள், 290 எழுத்துகள் இருக்கின்றன. இந்த அத்தியாயம் மக்கா ஹிரா குகையில் அருளப்பட்டது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதலில் அருளப்பட்ட அத்தியாயமாகும். இது இக்ரா, ஓதுவீராக என்ற சொல்லுடன் தொடங்குவதால் மிகவும் சிறப்பு வாய்ந்த அத்தியாயமாகும். இந்த அத்தியாயத்தில் 4 மிக முக்கிய கருப்பொருள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 1வது, கல்வியின் முக்கியத்துவம் என்ற கருப்பொருள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தன்னுடைய படைப்பின் ஆரம்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற கருப்பொருள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 2வது கருப்பொருள், தன்னை சுதந்திரமானவன் என்று நினைத்து கொண்டு பல அநியாயங்கள் அக்கிரமத்தை செய்கிறான். மேலும் எவர்கள் தொழுகிறார்களோ தொழக்கூடியவர்களை தடுக்கிறான், நன்மைகளை ஏவக்கூடியவர்களையும் தடுக்கிறான். இவை எல்லாவற்றையும் கவனித்து வரும் இறைவனிடம் ஒரு நாள் அவன் மீளும் பொழுது கடுமையாக பிடிக்கப்பட்டு நரகில் தள்ளப்படுவான் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4வது கருப்பொருள், நல்லவர்கள் அநியாயக்காரர்களோடு தொடர்பு கொள்ளாமல் இறைவனை வணங்கி அவனுடைய தொடர்பிலே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்த அத்தியாயம் நபித்துவத்தின் ஆரம்ப நிலையில் அருளப்பட்டது. நபி அவர்களுக்கு நபிப்பட்டம் வருவதற்கு முன் தூக்கத்தில் பல நல்ல கனவுகள் தோன்றின. கனவில் கண்ட விஷயங்களையெல்லாம் காலை நேரத்தில் வெண்மை போன்று அப்படியே நிறைவேறி வந்தன. எதை கனவில் பார்த்தார்களோ அதை நினைவில் நேரடியாக பார்ப்பார்கள். மக்காவிலிருந்து சுமார் 2 மைல்கள் தூரம் உள்ள ஹிரா என்ற மலையின் குகைக்குச் சென்று வணக்கம் செய்து வந்தார்கள். சில நாட்கள் வரை அங்கேயே தங்கிவிடக்கூடிய காரணத்தினால் தங்களுக்கு தேவையான உணவுகளை தங்கள் வசமே எடுத்துச் செல்வார்கள். இவ்வாறு இருந்து வரும்போது அந்த ஹிரா மலைக்கு அல்லாஹுவின் வஹியை தாங்கிய நிலையில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற மலக்கு வருகை தந்து நபி அவர்களுக்கு முன்னிலையில் நின்று ஓதுக படிப்பீராக என கூறினார்கள். எனக்கு ஓதத் தெரியாது, அதாவது படிக்க தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை தங்களுடைய மார்போடு தழுவிவிட்டு ஓதுவீராக என்று மீண்டும் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓதத் தெரியாது என்று பதிலளித்தார்கள். 3வது முறை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்று பலமாக இருக்க தழுவிவிட்டு உமது இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக, அதாவது படிப்பீராக. அவன் மனிதனை உதிரக்கட்டியிலிருந்து படைத்தான். ஓதி

நீராக உமது இரட்சகன் மிக்க சங்கை உடையவன் என்று மொழிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறே மொழிந்தார்கள். இதுவே நபிப்பட்டம் அருளப்பட்டதற்கும் வஹி இறங்குவதற்குரிய ஆரம்ப நிலையாகும். மேலும் அல்லாஹு தஆலா மிகவும் சக்தி வாய்ந்தவன், சங்கை வாய்ந்தவன். அவன் எழுத படிக்க தெரியாத ஒருவரை அறிவு நிரம்பியவராக ஆக்கினான். பல வாக்கியங்களை கொண்டு படைப்புகளில் சிறந்தவராக திகழச் செய்தான். மனித வர்க்கத்தின் ஆரம்ப நிலையானது அருவருக்கத்தக்க வெண்மை நிற மணியாகவும் பிறகு உதிரக்கட்டியாகவும் இருந்தது. அவற்றை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட மனித குலத்தை மற்றைய படைப்புகளை காட்டிலும் மிகச் சிறந்த படைப்பாக ஆக்கி உலகில் உள்ள எல்லா பொருள்களும் இம்மனித வர்க்கத்திற்கு கீழ்ப்படியுமாறு அல்லாஹு செய்தான். இம்முறையில் உங்களை படைத்து பரிமாளித்து வரக்கூடிய இறைவன் மிகவும் உயர்ந்தவன், சங்கை வாய்ந்தவன். அவனது திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக என்ற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. இரண்டாவது வசனம், ஹலக்கல் இன்சான மின் அலக், அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். இக்ரா ரப்புக்கல் அக்ரம், ஓதுவீராக, உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. இது மூன்றாவது வசனம். நான்காவது வசனம், அல்லதி அல்லம பில் கலம், அவனே எழுதுகோளை கொண்டு கற்றுக் கொடுத்தான். ஐந்தாவது வசனம், அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹு தஆலா இந்த ஐந்து வசனத்தின் மூலம் மிகப்பெரிய நன்மைகளை மனிதருக்கு செய்ததாக அல்லாஹு

0: இந்த 5 வசனங்களின் மூலம் சில சிறப்பு அம்சங்களை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது அறிவின் ஊற்றாக இருக்கிறது. இஸ்லாம் கல்வியை எவ்வளவு வலியுறுத்துகிறது என்பதற்கு இந்த 5 வசனங்கள் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கின்றன. அதேபோன்று இந்த 5 வசனத்தின் மூலம் இறைவன் அறிவியல் சார்ந்த உண்மையான விஷயங்களை மனிதனுக்கு தெளிவுபடுத்துகிறான். மனிதன் ஒரு சிறிய கருவிலிருந்து அல்லாஹ் உருவாக்கினான் என்ற அறிவியல் உண்மையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வசனத்தின் மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறான். 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரை அல்லாஹுத்தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனங்களை சொல்லிக் கொடுத்து இதன் மூலம் கல்வியுடைய மகத்துவத்தை அல்லாஹுத்தாலா வெளிப்படுத்துகிறான். இந்த வசனத்தில் படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு கட்டளையிடுகிறான். கல்வி கற்பது என்பது இந்த உலகம் சார்ந்த அறிவு மட்டுமல்ல, மேலும் படைத்தவனை பற்றி அறியவும் படித்தவனை பற்றி அறிய செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தின் மூலம் உணர்த்தி காண்பிக்கிறான். அல்லாஹுத்தாலா மனிதனை அதிசயமான படைப்பாக படைத்திருக்கிறான். குறிப்பாக ஒரு சாதாரண இரத்தக்கட்டியிலிருந்து அல்லாஹுத்தாலா அவனை உருவாக்கினான் என்பதை நினைவூட்டுவதன் மூலம் மனிதன் தனது ஆரம்ப நிலையை எண்ணி பார்த்து பெருமையை தவிர்க்க வேண்டும் என அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே பேனாவை பற்றி அல்லாஹு சொல்லுகிறான். இறைவன் மனிதனுக்கு பேனா மூலம் எழுத கற்றுக் கொடுத்தான். அதாவது தலைமுறை தலைமுறையாக அறிவு கடத்தப்பட வேண்டும். அதே போன்று கல்வி கற்றல், கற்றுக் கொடுத்தல், எழுத்தாற்றல் இவற்றுடைய முக்கியத்துவத்தை இந்த வசனத்தின் மூலம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அழகான அடிப்படையிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த வசனத்துடைய விளக்கத்திலே நாம் பார்க்கிறோம் கல்வியுடைய அவசியம் என்ன என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக விளக்குகிறான். ஒரு சமூகத்தை படித்தவர்களாக உருவாக்குவது அது மிகப்பெரிய முக்கியமாக இருக்கிறது. அதே போன்று கல்வி என்றால் அறியாமையை போக்குவது. அல் இல்மு நூருன் வல் ஜஹ்லு துல்மத்துன். கல்வி பிரகாசமானது, அறியாமை இருளுக்கு சமமானது. அல் இல்மு இத்ராக்கு ஷய்யி பி ஹகீகத்திஹி. ஒரு விஷயத்தை அதன் அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்வது இதுதான் கல்வியாக இருக்கிறது. மேலும் அல்லாஹும் ரசூலும் ஒரு மனிதனை சிறந்தவனாக உருவாக்க மார்க்க ரீதியாகவும் உலக ரீதியாகவும் கற்றுக் கொடுத்த அனைத்தையும் ஒரு மனிதர் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்திலே சிறந்த மனிதராக, பிரகாசமான மனிதராக அவர் இந்த உலகத்திலே வாழுகிறார். இன்னும் பல இடங்களில் கல்வியை வைத்துத்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு மதிப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹுத்தாலா இந்த மனித சமுதாயத்தை படைப்பதற்கு முன்னால் மலக்குகளை அழைத்து அல்லாஹு சொன்னான், நான் ஆதம் என்ற மனிதரை படைக்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே பூமியில் குழப்பங்களை உருவாக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தையா படைக்கப் போகிறாய் என்று கேட்ட பொழுது அந்த மலக்குகளிடத்தில் மனிதனுடைய உயர்வை அல்லாஹ் எப்படி நிலைநாட்டினான் என்றால் கல்வியை வைத்துத்தான் நிலைநாட்டினான். மலக்குகளையும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் வைத்துக் கொண்டு அல்லாஹுத்தாலா சில கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்த பிறகு மலக்குகளை பார்த்து சொன்னான், நீங்கள் உங்களுடைய கூற்றில் உண்மையாளராக இருந்தால் நான் கற்றுக் கொடுத்த விஷயங்களை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஆனால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு ஏவிய பொழுது அல்லாஹு எதை கற்றுக் கொடுத்தானோ அனைத்தையும் தெளிவாக ஆதம் நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொன்னவுடன் அல்லாஹுத்தாலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மலக்குகளை காட்டிலும் இந்த கல்வி அறிவை வைத்து அல்லாஹ் உயர்த்தினான் என்ற நிகழ்வை குர்ஆனுடைய வசனங்களை வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக ஒரு மனிதர் கல்வியை கற்றுக்கொள்வதனால்தான் உயர்ந்த இடத்திற்கு செல்கிறார். அல்லாஹுத்தாலா இன்னொரு வசனத்திலே இப்படி சொல்கிறான், குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவரும் அறியாதவரும் சமமாகுவார்களா என்று நபியே நீர் கூறுவீராக. ஆக அறிந்தவரும் அறியாதவரும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கல்வி ஞானத்தை அதிகம் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு சிறந்த துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். வக்குர் ரப்பி ஜிதுனி இல்மா. மேலும் என்னுடைய ரப்பே, கல்வியை எனக்கு மென்மேலும் நீ அதிகப்படுத்துவாயாக என்ற துவாவை அல்லாஹு கற்றுக் கொடுத்தான். நபி அவர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதியிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல் இல்மு பாக்கின் லா யஸாலு, கல்வி நிலையான செல்வமாகும், அது ஒருபோதும் அழிந்து விடாது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், கல்வி கற்பது கடமை, அந்த கல்வி எந்த இடத்திலே இருந்தாலும் அதை தேடிச் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாமும் கல்வி ஞானங்களை கற்று சிறந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும். வாஹிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எடுத்த பொருளை எடுக்கிறவை வைக்கவே மாட்டாங்க. யாரு வச்சுட்டு போகக்கூடிய நபர் கண்டிப்பா இருக்கதான்
2: செய்வாங்க. இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் அந்த வித்தியாசம் எப்படின்னா, போட்ட சட்டை, அதாவது இப்ப ஒரு இடத்துக்கு போறாரு வச்சுக்கோங்களா, ஒரு சட்டையை போடுறாருன்னா அந்த சட்டையை எடுத்து துவைக்கிற கூடையிலயோ இல்ல அந்த வாஷிங் மிஷின்லயோ போட மாட்டாரு. அதை எடுத்துட்டு படிக்கிட்ட, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் கிட்ட இல்ல மெத்த மேல இப்படி எங்கேயாவது வச்சிருவாரு.
1: சும்மா அலங்கார பொருள் ஆக்கிடுவாரு.
2: ஆமா, அது வந்து இப்ப நம்ம ஒருவேளை ஒரு துவைக்கிற துணியோ சொல்லி நம்ம எடுத்து போட்டோம்னா அதுக்கு கோவப்படுவாரு. அது நான் போடவே இல்ல, இல்ல நான் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போட்டேன், நான் திரும்பி கழட்டிட்டேன், அது இன்னும் புது சட்டை, நீ ஏன் எடுத்து போட்ட அப்படின்ட்டு. அதனாலே நான் எதையுமே எடுக்க மாட்டேன், சண்டை போடுறாங்கன்னு. அங்க ஒரு நாலஞ்சு சட்டை குமிஞ்சிருக்கும் அங்கங்க. அப்ப அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்.
1: ஆனா அவருக்கு அது சந்தோஷம் இல்ல, ஆனா உங்களுக்கு அதுதான் கடுப்பேத்தம். அதுல என்ன சந்தோஷம்?
2: எனக்கு அவ்வளவு அத்தனை வரும்.
1: நீங்க மனசு வச்சா உங்களை மாத்த முடியும் உங்களால.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

கேஜிஎஸ் சுதாஸ் சித்ரா அந்த பாடலை கொண்டு வந்தாருங்க. எப்போ கேட்டாலுமே அந்த பாடல் வந்து மனசுக்கு உரிதமான ஒரு பாடல். மழை வந்தாலும் சரிதான், வெயில் வந்தாலும் சரிதான், இருவருடைய குரலும் அந்த இசையும் பாப்பா சொல்லவா வேணும். காற்றின் மொழியில் நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் பொன் கோகிலம். சரி, 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு தலைப்பு காத்துட்டு இருக்கு. நீங்க அழைச்சு பேச போறீங்க, தயாரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து சின்மாயி கார்த்திக் கொண்டு வரக்கூடிய பாடல்.

நேரம் இப்பொழுது 9:53 ஆயிடுச்சு. காற்றின் மொழி நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்ரீ ஹரிஷ் ராகவேந்திரா சித்ரா கொண்டு வந்த பாடலை நீங்கள் கேட்டீங்க. 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு என்ன தலைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் லவ் லாங்குவேஜ் பற்றி தான் பேச போகிறோம், அதாவது அன்பின் மொழி. அன்பின் மொழி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்லையுமே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து பேச முடியும் நம்முடைய உணர்வுகளை, அன்பை வெளிப்படுத்த பல்வேறான கருவிகள் இருக்குது. கைபேசி இருக்குது, அப்புறம் நேரடியாக பேசுகிறோம், சந்திக்கிறோம், சாப்பிட போகலாமான்னு கேட்குறோம். ஒரு பாடலை கேட்டோடனே உடனே வந்து அந்த பாடலவே வானொலி கேளுங்க, அந்த பாட்டு உங்களுக்காக அப்படிலாம் சொல்றோம். அப்புறம் அழைத்தும் பாடல் கேட்கிறோம். இப்படி பல செயல்பாடுகளை நம்ம வந்து அன்பின் வெளிப்படையாக நம்ம வந்து நம்முடைய அன்பின் மொழியாக கொடுக்குறோம். ஆனால் பிராணிகள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய அன்பே வேற இல்லைங்களா? இப்போ வீட்டில் உங்களுக்கு செல்ல பிராணிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அன்பின் மொழி என்னவா இருக்குது, அவங்களுடைய செயலில் காட்டுவாங்க இல்லையா? அதை நீங்கள் அழைச்சி சொல்ல போகிறீங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8 உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செல்ல பிராணியை வளர்க்குறீங்க அவங்களுடைய அன்பின் மொழி என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். எத்தியோப்பியாவின் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் அபே அஹமத் அலிக்கும் ப்ராஸ்பெரிட்டி கட்சிக்கும் பிரதமர் டத்துசே அன்பார் இப்ராஹிம் தமது வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டார். அடிஸ் அபாபாவுக்கு கடந்த ஆண்டு மேற்கொண்டிருந்த அதிகாரி படி பயணத்தையும் அபிபேவுடனான முக்கிய கலந்துரையாடலையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். மலேசியா ஆப்பிரிக்கா உறவில் எத்தியோப்பியா முக்கிய பங்காளியாக விளங்குகிறது. அரசாங்கம் மேற்காசிய நிலவரத்தை தொடர்ந்து கண்காணிக்கும், அத்துடன் உலக எண்ணெய் விலை மீதான அதன் தாக்கத்தை மதிப்பிடும் என இரண்டாம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு இலக்கிடப்பட்ட ரன் 95 உதவித்தொகை புடி 95 200 லிட்டர் அளவு மறு பரிசீலிக்கப்படும் என அவர் கூறினார். அண்மையில் அறிவிக்கப்பட்ட சண்டை நிறுத்த உடன்பாடு எண்ணெய் சந்தை மீது ஏற்படுத்தும் விளைவை ஆராய அவகாசம் தேவைப்படுகிறது என்றார் அவர். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பில் கியேவுக்கு ஆதரவு வழங்கிய பிரிட்டன் பிரதமர் கேஸ்டாமருக்கு அதிபர் உலோடிமிர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். 2022 பிப்ரவரி தொடங்கிய அந்த போர் காலகட்டத்தில் அந்நாட்டின் பிரதமராக சேவையாற்றிய 4 தலைவரும் ஆயுத நிதி ஆதரவுகளை வழங்கி யுக்ரைனின் முக்கிய தூண்களாக விளங்கினர். சிறாரின் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு எதிரான தடைக்கு அப்பால் அரசாங்கம் பார்க்க வேண்டும் என ஐரோப்பிய கொள்கை ஆய்வு மையத்தின் தொழில்நுட்ப கொள்கை திட்ட மூத்த ஆய்வாளர் டாக்டர் அண்ட் அப்லோக்னா அழைப்பு விடுத்துள்ளார். இளம் பயனர்களுக்கு பாதுகாப்பான இணைய சூழலை உருவாக்க இலக்கவியல் தளங்களின் வணிக மாதிரிகள் வடிவமைப்புகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என அவர் ஆலோசனை கூறினார். விளையாட்டு ஃபிஃபா தரவுகள்படி உலகக்கிண போட்டியின் முதல் 36 ஆட்டங்களை கண்டுகளிக்க 2.3 மில்லியன் ரசிகர்கள் சென்றுள்ளனர். தொலைக்காட்சி ஒளிபரப்புகளில் காலி இறக்கைகள் காணப்பட்டாலும் அந்த எண்ணிக்கை ஒரு போட்டிக்கு ஏறத்தாழ 64,100 பேர் வருகை தந்ததை குறிக்கிறது. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளின் விளையாட்டு அரங்குகளின் மொத்த கொள்ளளவில் 99.54 விழுக்காடு நிரம்பியது. நுழைவுச் சீட்டின் விலை உயர்வு விவகாரத்திற்கு மத்தியில் இந்த கூட்டம் கூடியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

விண்ணின் காற்றின் மொழியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். பொன் கோகிலம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க, இனிய பாடல்கள் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கின்றன. அதே வழியில் ஒரு தலைப்பையும் சொல்லியிருந்தோம், அதாவது அன்பின் வெளிப்பாடு அப்படின் போது செல்லப்பிராணிகளிடத்துல அதிகமாக நாம பார்ப்போம் இல்லைங்களா. உங்களுடைய செல்ல பிராணிகளின் அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க அழைத்து சொல்லலாம். சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

ஹரிஷ் ராகவேந்திர பாம்பே ஜெயஸ்ரீ அந்த பாடலை கொண்டு வந்தார்கள். சரிங்க, வாழ்க்கையில நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் நாம நினைப்போம். இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல நமக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாமே தோன்றும். கொஞ்ச நேரத்துல நாம வந்து துவண்டு போறக்கூடிய காலங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அப்போதெல்லாம் நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, நான் முத்துக்குமார் எழுதிய இந்த பாடல் வரிகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கேட்கும் போது ஒரு காதல் பாடலை போலதான் இருக்கும். நேஹா பாசின் இந்த பாடலை பாடியிருப்பாங்க. ஆனாலும் கூட ஒவ்வொரு வரியும் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வரியாகவே இருக்கும். ஆக இன்றைக்கு வந்து உங்களுக்கு லேசா அந்த மாதிரி மன சோர்வா இருக்கு, கலக்கமா இருக்கு அப்படின்னா, இந்த பாடல் நிச்சயமாக அந்த கலக்கத்தை போக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஒவ்வொரு நொடியும் நமக்கான நொடி.

எப்படி பாடல கேட்டீங்களா? முற்றுப்புள்ளி அருகில் மீண்டும் சின்ன பிள்ளைகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே, அவ்வளவுதாங்க வாழ்க்கை. அதுக்கெல்லாம் ரொம்ப யோசிச்சு ரொம்ப கலக்கம் அடைந்து அதெல்லாம் வேண்டாம் இல்லையா? சரி, 2:10:15 காற்றின் மொழி நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில இருந்து கவிஞர் வேல் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. முதல் முறையா வந்து மின்னல் வானொலியை கேட்கறவங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து கேட்கறவங்க பலர் வந்திருக்காங்க. டிக்டாக் பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம நேரலையில வந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி தமிழ் பேசுறீங்க எப்படி அப்படிங்கிறது தான். இருந்தாலும் கூட அவங்களுடைய அன்பு எப்போதுமே தொடரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையும். சரிங்க, காற்றின் மொழியில அடுத்தடுத்து பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதே வழியில 11

0: வணக்கம் மின்னல்.
1: ஹலோ, வணக்கம் மின்னல்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் விசாலாட்சி பேசுறேன்.
0: எங்க இருந்து விசாலாட்சி?
1: நான் ஜோஹர் இருந்து கால் பண்றேன்.
0: என்ன குரல்ல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க நீங்க? அப்படியேங்க பத்துங்க மாட்டீங்க
1: தானே
0: நீங்க பேசலாம். சொல்லுங்க, நீங்க வீட்டுல என்ன செல்ல பிராணி வளர்க்குறீங்க?
1: நாய்க்குட்டி வளர்க்குறேன்.
0: பேர் வச்சிருப்பீங்களா? விசாலாச்சு.
1: ஆமா, அந்த அவங்களுக்கு தான் ஸ்னீஃப் பண்ற அந்த பவர் இருக்கும் தானே, அது ரூம்ல இருந்தாலும் ரூம்ல அம்மா அம்மா கிட்ட அப்பா கிட்ட சண்டை போட்டு பொழைச்சு வெளியே வரும்.
0: மேலே சொல்லுனா நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது செல்ல பிராணிகளை தாராளமா சொல்லலாம். விசாலாச்சு ரொம்ப அழகா சொன்னாங்க. கண் முன்னுக்கே நமக்கு வந்து வீரை நேரடியா பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகா கதை சொல்லி நமக்கு வந்து அழகா கொண்டு வந்து கண் முன்னுக்கு நிப்பாட்டினாங்க. இப்படி அன்பின் மொழி அப்படின்னு சொல்லும் போது செல்ல பிராணிகளிடத்துல அந்த அன்பின் மொழியை ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்கலாம்.

பெரும்பாலும் புகழ்பெற்ற பாடல்கள் அப்படின்னாலே நமக்கு வைரமுத்து அவராதான் இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினைச்சிருப்பீங்க. ஆனா இல்லைங்க, உமாதேவி அப்படிங்கிற பாடலாசிரியர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கவிஞர் தாமரைக்கு பிறகு அதிகமாக இந்த மாதிரியான அருமையான பாடல்களை, அருமையான வரிகள் கொண்ட பாடல்களை எழுதியிருக்கின்றவர் உமாதேவி. ஆக நீங்க அடுத்தடுத்து பாடல்களை கேட்கும்போது இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு முறை பார்த்துருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும், ஓ இவங்களுடைய பாடல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். அதே வேளையில் நாம் இவர் தான் எழுதியிருப்பாருன்னு நினச்சிருப்போம் இல்லையா, சில நேரங்களில் அது மாற்று கருத்தாகவோ அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாடலை வந்து பெரும்பாலும் நாம் வந்து சித்ரா அவர்கள் பாடி அவங்களுடைய குரலை தான் கேட்டிருக்கோம். ஆனால் இம்முறை நாம் வந்து நரேஷ் ஐயர் குரலை கேட்க போகிறோம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: இப்போ நீங்கள் காணொலி கூட அனுப்ப வேண்டாங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்களுக்காக ஆக்கிட்டோம். என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு storybox.minnal@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு அறிவிப்பாளரை போல் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதை பேசி எங்களுக்கு அனுப்புவீங்க. சின்னதாக ஒரு எழுத்து படிவத்தை கொடுத்துருங்க, என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் உங்களுடைய கைபேசி எண் அப்புறம் உங்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. நிச்சயமாக நாங்கள் உங்களை அழைப்பதற்காக காத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனடியாக இந்த குரலை கேட்ட பிறகு, அதாவது இந்த வானொலியில் கேட்ட பிறகு, அறிவிப்பை கேட்ட பிறகு, உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ, ஒரு நாளாவது வானொலியில் பேசணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆர்வமுள்ள அன்பர்களுக்கு அனுப்பி வைங்க.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தேவான் பகாசா டான் புஸ்தாக்காவின் 70 ஆண்டு நிறைவை முன்னிட்டு வாழ்த்தினை தெரிவித்தார். 70 ஆண்டுகளாக தொடரும் டிபிபி மலேசிய மக்களின் அடையாளத்தை வலுப்படுத்துவதில் முந்தைய தலைமுறையினரின் தைரியம் மற்றும் விசுவாசத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்டது என்று பிரதமர் கூறினார். அடையாள அட்டை பயன்பாடும் இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு முனைப்பு எஸ்கேடிஎஸும் உதவித்தொகை வழங்கப்பட்ட எரிபொருள் கசிவை குறைக்க வெற்றிகரமாக உதவி உள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்து அர்மிசன் முகமது அலி தெரிவித்துள்ளார். தகுதியுடைய இலக்கிடப்பட்ட தரப்பினர் அரசாங்க உதவித்தொகை விநியோகத்தை பெறுவதை உறுதிப்படுத்த அந்த அணுகுமுறை வழிவகுத்துள்ளது என்றார் அவர். மனிதவள அமைச்சு அந்நிய தொழிலாளர் நிர்வாகத்தை தொடர்ந்து வலுப்படுத்தும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீராமன் தெரிவித்தார். தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதில் செய்யப்படும் மோசடி, பாகுபாடு மற்றும் நெறிமுறையற்ற நடைமுறைகளிலிருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்ய மலேசியாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் இடையிலான உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப அது அமைந்துள்ளது. நியூயார்க்கிற்கும் ஜெனீவாவுக்குமான நிரந்தர ஐநா தூதர்களை மலேசியா நியமித்தது. அவ்விரு நாடுகளுக்கான ஐநாவுக்கான மலேசிய நிரந்தர தூதர்களுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் நியமன கடிதங்களை வழங்கினார். புதுடெல்லியில் இந்தியா ஈரான் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் சந்திப்பு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் கூட்டத்தினோடு இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலும் தெஹ்ரானின் உயர்நிலை தேசிய பாதுகாப்பு மன்ற மூத்த உறுப்பினர் கடிர் நேசாமிபூரும் சந்தித்தனர். மேற்காசியாவின் அண்மைய நிலவரமும் இந்தியா ஈரான் உறவு பற்றியும் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சு கூறியது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சு தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எட்டப்பட்ட உடன்படிக்கை ஒப்பந்தத்திற்கு முன்பு இருந்ததை விட ஹார்மோஸ் நீரிணை வழியான கடல்வழி போக்குவரத்து திங்கட்கிழமை மிகவும் விறுவிறுப்பானது. தெஹ்ரான் மீண்டும் நீரிணையை மூடுவதாக அறிவித்த போதிலும் அந்த நிலை நீடித்ததாக கண்காணிப்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

மலரும் நினைவுகள் அந்த தொகுப்புக்காக நீங்களும் காத்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். அக்க பாடல்களை தொகுத்து வைக்கும் போதே எந்த பாடலை தொடக்க பாடலாக ஒலிபரப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஏன்னா தொடக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வகையில் இனிய காதல் பாடல்களும் காத்திருக்கின்றன. ஆனால் தொடங்கும் போது தமிழோடு நாம் தொடங்குவோம்.

எப்போதெல்லாம் இந்த பாடல் இடம்பெறுகின்றதோ அப்போதெல்லாம் அழைப்புகள் அப்படிதான் வரும். ஏனென்றால் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகின்றது. சிறுகாழி கோவிந்தராஜன் அந்த பாடலை கொண்டு வந்தார். அடுத்து ஏம் ராஜா பி சுசிலா கொண்டு வரக்கூடிய பாடல்

டிஎம்எஸ் பி சுசிலா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். டிக்டாக் பக்கம் நிறைய நேர்கள் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் ஒரு சிலர் பாடல்களையும் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் நீங்கள் உறுதியாக சொல்லிட்டேன், அதிகம் கேட்காத பாடல்களாக தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் அடுத்ததாக சித்ரா பினாங்கில் இருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. பிபி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வரக்கூடிய பாடலை தான் அடுத்து நம்ம கேட்க போகிறோம். டிக்டாக்ல பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நேர்களும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. அன்பை பரிமாறிக்கொண்டு இருக்கின்றார்கள். பாடல்களை கேட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அன்பு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த நேரத்தில் நம்மோடு அவங்க உரையாடுவதும் பாடல்களை கேட்பதும் பாடல்களுடைய தொகுப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கருத்து பரிமாற்றமும் உண்மையிலே இரவு நேரத்தில் இன்னும் ரம்யமாக்குது அப்படின்னு சொல்லலாம்.

அன்பில் கலந்தாயோ சங்கர் நித்யா கலா பாடிய பாடல். அடுத்து எல்லார் ஈஸ்வரி அப்படின்னு சொன்னாலே அந்த பாடலில் ஒரு சின்ன துள்ளல் இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் நிச்சயமாக என்ன பாடல் அப்படின்னு கற்பனை பண்ணியிருப்பீங்க, அந்த பாடல் தானா அப்படின்னு கேட்டுடலாம்.

சரி, கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே அப்படின்னு இந்த பாடலை கேட்டோம் இல்லைங்களா. இந்த பாடல், ஏன்னா நிறைய பேர் டிக்டாக்ல வந்து நிறைய பாடல்களை கேட்குறாங்க, அப்புறம் இனிமேல கோச்சுக்குவாங்க வேற. அதனால என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணால பேசி பேசி கொல்லாதே அப்படிங்கிற இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். கேட்ட உடனேயே மோகனா வந்து என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வீட்டு பெண் அப்படிங்கிற திரைப்படத்துடைய பெயரை சரியா சொல்லிட்டாங்க. அதனால அவங்க கேட்ட விரும்பி கேட்ட பாடலை அடுத்து நம்ம கேட்க போறோம்.

0: மிஸ்யா மாத்திரைக்காக நாம அந்த பாடலை கேட்டோம். இல்லறம் இப்படி நடந்தால் நல்லறம் எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நிலவை பார்த்து பேசியிருப்பாங்க, பாடியிருப்பாங்க. ஆக அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இயற்கையோடு இருந்தாலும் கூட, காதல் பாடல்களாக இருந்தாலும் கூட, இடையிடையே சமுதாய உணர்வுகளையும் சொல்லக்கூடிய பாடல்களாகவும் தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மலரும் நினைவுகளை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. பாடல் தொகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அடுத்து பிபி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வரக்கூடிய பாடலை நாம கேட்கலாம்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: பிபி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வந்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகின்றது நம்முடைய மலரும் நினைவுகளின் பாடல் தொகுப்பு. அடுத்து இடம் பெறுகின்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
2: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனாக பிறந்த அனைவருமே பல விதங்களில் பலதரப்பட்ட ஆசைகளை கொண்டவர்களாக வாழுகின்றோம். நமது ஆசைகள் வெவ்வேறாக இருந்தாலும் செல்வத்தை திரட்டுவதில் மட்டும் பாரபட்சமே இல்லாமல் மனிதகுலம் அனைவரும் ஒரே மாதிரி பேராசை கொண்டவர்களாக இருக்கிறோம். இருப்பவர் இல்லாதவர் என்ற பாகுபாடின்றி மரணத்தை சந்திக்கின்ற வரை செல்வத்தில் ஒரு தேடல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதன் வளர்ந்து பெரியவனாக ஆக அவனுடன் இரண்டு ஆசைகளும் சேர்ந்தே வளர்கின்றன. ஒன்று பொருளாசை, இரண்டு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை. புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அன்பானவர்களே, பணம் அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அதுவே மனிதனை அழிக்கக்கூடிய மிகப்பெரும் ஆயுதமாக இருக்கிறது. செல்வம் அதிகமாக இருக்கும்போது ஆடம்பர வாழ்க்கை, அகங்காரம், அடிச்சாட்டியம் என்ற உலக வாழ்வில் மதிமயங்கி போய் நன்மைகள் செய்ய மறந்து இறையருளை நிராகரித்து நன்றி கெட்டவனாக மனிதர்களில் பலர் நடக்கின்றார்கள். அதேபோல் செல்வம் குறைவாக அளவோடு கொடுக்கப்பட்டாலும் கூட இறைவன் தனக்கு வழங்கிய அருள் வளத்தை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வருவதில்லை. நிம்மதியாக வாழும் அளவிற்கு பொருளாதாரம் இருந்தாலும் கூட இன்னும் வேண்டும் என்ற ஆவல் மனிதகுலத்தின் இயல்பாகவே இருக்கிறது. நம்மிடமுள்ள வசதி வாய்ப்புக்கு ஏற்றாற்போல் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றே நமது மார்க்கம் போதிக்கின்றது. ஆனால் மனிதனுடைய மனமோ இருப்பதை விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை நினைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. செல்வம் குறைவாக இருந்தாலும் பிறரிடம் கையேந்தாமல் குழந்தை குடும்பம் என்று நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறோமே என்று எண்ணி சந்தோஷப்படுவதற்கு பதிலாக வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பது தமக்கு ஒரு இழிவு என்று நினைத்து ஏராளமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய குணமும் இதுதான் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ் சொல்கின்றான், மனிதனை அவனது இறைவன் மரியாதையுடன் வாழச் செய்து இன்பத்தையும் வழங்கி சோதிக்கும் போது என் இறைவன் என்னை கண்ணியமாக நடத்தினான் என்று கூறுகிறான். அவனது செல்வத்தை அளவுடன் வழங்கி சோதிக்கும் போது என் இறைவன் என்னை இழிவுபடுத்திவிட்டான் என்று கூறுகிறான். ஆடம்பரத்தை விரும்பும் மனிதன் எளிமையை அதிகமாக வெறுக்கிறான். அதனால்தான் எவ்வளவு அருள் வளம் கொடுக்கப்பட்டாலும் எதுவுமே இல்லை என்று மறுத்து விடுகின்றான். நிறைவு பெறாத இந்த மனநோய்க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு நிவாரணத்தை சொல்லித்தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாள் முழுவதும் எளிமையாகவே வாழ்ந்தார். ஒரு தடவை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைக்குள் நுழைந்தேன். அங்கு அவர்கள் ஓர் ஈச்சம்பாயில் ஈச்ச நார்கள் அடைந்த தோல் தலையணையை ஒன்றின் மீது சாய்ந்தவர்களாக படுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் அவர்கள் படுத்திருந்த அந்த பாய்க்கும் இடையே விரிப்பு ஏதும் இருக்கவில்லை. எனவே அவர்களுடைய முதுகில் அந்த ஈச்சம்பாய் அடையாளம் பதிந்திருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடம்பரத்தை விரும்பியதில்லை. காரணம், ஆடம்பர வாழ்வு என்பது நிலையான வாழ்வு அல்ல என்பதை அறிந்திருந்தார்கள். மேலும் தம் சமுதாயத்திற்கும் ஏந்தல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையை தான் போதித்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோளை பிடித்து கொண்டு, உலகத்தில் நீ ஒரு அந்நியனை போன்று அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று இரு என்று உபதேசித்தார்கள். அன்பானவர்களே, நாம் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் ஒருவர் இருந்தால் நாம் குனிந்து பார்க்கும் அளவிற்கு அடிமட்டத்திலும் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் நிம்மதியாக மன நிறைவுடன் வாழ முடியும். நம்முடைய பார்வையில் செல்வம் என்றால் வீடு, பங்களா, சொத்து, கை நிறைய பணம் இவைதான் என்று நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் நபி அவர்கள் பார்வையில் உண்மையான செல்வம் என்பது போதும் என்கின்ற மனம்தான். எனவே உலக விஷயங்களில் நாம் மூழ்கி விடாமல், பணம் என்று நம்முடைய வாழ்க்கையில் அதன் பக்கமே சென்று விடாமல், அல்லாஹுவின் கட்டளைகளை பேணி பாதுகாக்கக்கூடிய நிலைக்கு இந்த பணம் உதவுகின்ற அளவிற்கு நாம் பணத்தை சேகரிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், அதன் மூலம் அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் இந்த உலக விஷயங்களில் ஈடுபட வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் இது பற்றிய புரிதலை நம் அனைவருக்கும் தெளிவாக தந்து எளிமையான வாழ்க்கையையும் இறை அருளை பெற்ற ஒரு நல்ல அடியாராக இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையையும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் அஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி.
4: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் பன்யாரான் ஜாக்கிம்.
5: இளமை, புதுமை, இனிமை.
6: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில இனிய பாடல்கள் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். அந்த வகையில அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் இன்றைய பொழுது நிறைவாக உங்களுக்கு அமைந்திருக்கணும், நாளைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு மலர வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் நாம எப்ப சந்திப்போம்? ஆமா, இசையும் இசையும் நிகழ்ச்சியில புதன்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு நாம சந்திக்க போறோம். அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம், மீண்டும் சந்திப்போம்.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் ஜைனி பேசுறேன். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்துல நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்கறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காம கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி நள்ளிரவு 12 ல் இருந்து 1 மணி வரைக்கும் இது நம்ம நேரம்.

0: ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்திரா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி உன் பார்வை தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் உறையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டு மாநிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசையுசூன்.

0: once again.
1: ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோனிலா. இது நம்ம நேரம். நம்ம முழுக்க முழுக்க லோக்கல் ஆர்டிஸ்டோட சாங் தான் கேட்க போறோம். ரெடியா இருக்கீங்களா?

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: களம். இது நம்மூர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல எஃப்எம்.

நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அண்ணா ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். மின்னல் FM, இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

0: அறிவியலும் ஆன்மீகமும் பேராசிரியர் டாக்டர் ஜெயபாலன்.
1: வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது துளசியும் வில்வமும். அதில் நம்முடைய முன்னோர்களின் மறைந்த அறிவியல் இருக்கின்றது. இன்றைய உலகில் ஒரு விசித்திரமான நிலை உருவாகியுள்ளது. ஒரு பக்கம் விஞ்ஞானம் மட்டுமே உண்மை என்று சிலர் கூறுகின்றார்கள், மற்றொரு பக்கம் மெய்ஞானமே உயர்ந்தது என்று சிலர் வாதிடுகின்றார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அப்படி நினைக்கவில்லை. அவர்கள் விஞ்ஞானத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள், மெய்ஞானத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கண்ட உண்மை என்னவென்றால், விஞ்ஞானம் ஒரு விஷயத்தை எப்படி என்பதை விளக்குகின்றது, ஆனால் மெய்ஞானம் அது ஏன் என்பதை விளக்குகின்றது. இந்த உண்மையை புரிந்து கொள்ள நாம் துளசியையும் வில்வத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். துளசி ஒரு சாதாரண செடியா? இன்றைக்கு உலகம் முழுவதும் துளசியை பற்றிய பல ஆய்வுகள் நடைபெறுகின்றன. மருத்துவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், துளசியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கூறுகள் உள்ளன. சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றை குணப்படுத்துகின்றது. மன அழுத்தத்தை அது குறைக்கின்றது. சில பூச்சிகளையும் விரட்டுகின்றது. காற்றை தூய்மைப்படுத்த உதவுகின்றது. இன்னும் சுருக்கமாக சொன்னால், துளசி உடலை காக்கும் என்று சொல்கின்றது விஞ்ஞானம். ஆனால் நம்முடைய பாட்டிமார்கள் துளசியை மருத்துவ ஆய்வு செய்தா வீட்டில் வளர்த்தார்கள்? இல்லை, அவர்கள் துளசியை லட்சுமியின் வடிவம் என்றார்கள். காலையில் விளக்கேற்றி வணங்கினார்கள், மாலையில் சுற்றி வளம் வந்தார்கள். இதில் என்ன இருக்கின்றது? ஒரு மனிதன் தினமும் காலையில் எழுந்து சில நிமிடங்கள் அமைதியாக நின்று பிரார்த்தனை செய்து ஆழமாக சுவாசித்து மனதை ஒருமுகப்படுத்துகின்றான். இன்றைய உளவியல் இதை என்ன சொல்கின்றது? இதைத்தான் மன விழிப்புணர்வு அல்லது ஒருமுக மனநிலை என்று இன்றைய உளவியல் சொல்கின்றது. முழு கவனத்துடன் ஒரு செயலை நிகழ்காலத்தில் செய்வது நாம் செய்யும் செயலின் பலனை 100 மடங்கு அதிகரிக்கும் என்று சொல்கின்றது இன்றைய விஞ்ஞானம். அதையே நம்முடைய முன்னோர்கள் துளசி வழிபாடு என்று வாழ்க்கை முறையாக்கினர். வைணவர்கள் துளசி திருமாலுக்கு உகந்தது என்று சொல்லுவார்கள். திருமால் கருணை, பரிபாலனம், தாந்தம் ஆகியவற்றின் வடிவம். இன்னும் சொல்ல போனால், திருமால் குளிர்ச்சியின் வடிவம் என்று சொல்வார்கள். துளசி மனமும் ஊக்கமும் உயிர் சக்தியும் தரக்கூடிய வெம்மையான ஒரு மூலிகை என்று தத்துவமாக குறிப்பிடுவார்கள். அதையே விஞ்ஞான கோணத்தில் நாம் பார்த்தோம் என்றால், மருத்துவ மூலிகை என்ற நோக்கத்தில் துளசி ஆயுர்வேதத்தில் உஷ்ண வீரியம் அதாவது வெப்பத்தன்மை உடையதாக கருதப்படுகின்றது. இதை சாதாரணமாக நம்முடைய இல்லங்களில் சொல்வார்கள், துளசி நிறைய சாப்பிட்டால் சூடாக இருக்கும் என்று சொல்வார்கள். துளசி உடல் சளி கபம் ஆகியவற்றை குறைக்கக்கூடியது, இரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடியது, செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது. ஆகையால் பாரம்பரிய மருத்துவத்தில் துளசியை வெப்பமான மூலிகை என்று கூறுவார்கள். துளசியை பயன்படுத்துவதில் உள்ள விஞ்ஞானத்தையும் அதன் மெய்யான தத்துவத்தையும் இன்று பார்த்தோம். அடுத்த பகுதியில் நாம் சிவனுக்கு உகந்தது என்று கருதப்படும் வில்வத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அதுவரை நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கூட்டரசு அரசாங்கம் ஜோஹர் மாநிலத்திற்கு அதிக ஒதுக்கீடுகளை வழங்குகிறது. அம்மாநிலம் கூட்டரசு அரசாங்கத்திற்கு பங்களிக்கும் வருமானத்தை காட்டிலும் அது அதிகமாகும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். நிதியமைச்சின் தரவுகளின்படி 2023 முதல் 2025 வரை ஜோஹர் சுமார் 14 பில்லியன் ரிங்கிட்டை பங்களித்துள்ளது. தொடர்புடைய திட்டங்கள் மூலம் மத்திய அரசாங்கம் 16 பில்லியன் ரிங்கிட்டை மாநிலத்திற்கு திரும்ப வழங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்விடை 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நம்பிக்கை கூட்டணியின் 56 வேட்பாளர்களை அதன் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் நேற்றிரவு அறிவித்தார். புக்கிட் கம்பீர் எக்ஸ்ட்ரீம் பார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பக்கத்தன் ஹரப்பன் பிஎச்சின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் இந்த பட்டியலை அறிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற அனைத்து வேட்பாளர்களும் கடுமையாக உழைப்பர் என்ற நம்பிக்கையையும் பிரதமர் வெளிப்படுத்தினார். மனிதவள அமைச்சு வங்காளதேச தொழிலாளர் நிர்வாகத்தை தொடர்ந்து வலுப்படுத்தும், அவர்களை வேலைக்கு சேர்க்கும் நடைமுறை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் உயர் நெறியாகவும் இருப்பதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். உலக கச்சா எண்ணெய் விலைகள் ஏறக்குறைய 4 விழுக்காடு சரிந்தன. அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சில் ஏற்பட்ட சாதகமான முன்னேற்றங்களை தொடர்ந்து தற்போது தனிய தொடங்கியுள்ள உலகளாவிய விநியோக தடைகள் குறித்த சந்தை கவலைகள் இதற்கு பங்களித்துள்ளன. ஈரான் ஆகஸ்ட் 21 வரை கச்சா எண்ணெயையும் அது தொடர்பான பொருட்களையும் உற்பத்தி செய்யவும் விற்கவும் அனுமதிக்கும் வகையில் அந்த இஸ்லாமிய குடியரசின் எண்ணெய் துறை மீதான தடைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அமெரிக்கா இணங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற திறந்த போக்குவரத்து பாதையை அமைப்பதாக தெஹ்ரான் வெளிப்படுத்திய கடப்பாட்டை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு கூறியது. விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண கால்பந்து. அர்ஜென்டினா 2-0 என்ற கோல்களில் ஆஸ்திரியாவை வீழ்த்த உதவியதன் மூலம் லியோனல் மெஸ்ஸி உலகக்கிண்ணத்தில் எல்லா காலத்திலும் அதிக கோல் அடித்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இந்த வெற்றியை தொடர்ந்து 32 நாடுகள் கொண்ட அடுத்த சுற்றுக்கு அர்ஜென்டினா முன்னேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: நிறம் காலை மணி ஆறாகி நான்கு நிமிடங்கள். இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

அன்பான மின்னலுஃபம் நேயர்களே, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியவையாகும். இன்னும் உங்களுடைய மனங்களில் உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அவற்றை நீங்கள் மறைத்து கொண்டாலும் அதை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்து கணக்கு கேட்பான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரத்துல் பக்கரா வசனம் 284 கூறியுள்ளான்.

அன்பான மீனலுவம் நேயர்களே, உலகில் படைக்கப்பட்ட மனித வர்க்கம் முதல் கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் இவ்வுலகை சொந்தம் கொண்டாட முடியாத நிலை உள்ளது என்பதும், இறை எச்சத்திற்கு அப்பால் எதையும் அசைக்கவே முடியாது என்பதும் நிதர்சனமான உண்மை. இந்த பூமி வாழுமிடமாக மறுமையின் விளை நிலமாகத்தான் உள்ளது. அதற்குள் எல்லாம் எனக்குத்தான் சொந்தம், அனைத்தும் எனக்கே வேண்டும், என் வீடு, என் அறிவு மூளையின் செயல்பாட்டால் பெற்றேன் என பெருமை பேசி அகந்தை கொண்டு இறை நினைப்பே இல்லாமல் ஈமானை இழக்கும் அபாயத்தை தன்னகத்தே மனிதன் தேடிக்கொள்கிறான். இதன் விளைவு சொந்த பந்தங்களை முறிப்பது, ஏழைகளை நசுக்குவது, எண்ணிலடங்கா மாபாதக செயல்களை அரங்கேற்றுவது, அநியாயக்காரர்களின் அபாயகரமான நட்பும் ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் மோசமான நிலை என்னவென்றால், அவன் தேடிய சொத்து அவனுக்கே சொந்தமில்லாமல் பகைவர்களின் பார்வையில் பறிக்கப்பட்டு தன்னுயிரையும் மாய்த்து கொள்ளும் நிலை உருவாகிறது. உலகாசை எனும் பேய் குடிகொண்டதனால் ஏற்படும் மகா மோசமான விளைவுகள்தான் இவைகளாகும்.

அன்பான மின்னலுஃபம் நேர்களே, இறைநேச செல்வர்கள் இவர்கள் உலகை துச்சமாக தனது காலனி கொப்ப நடத்தும் மகான்கள். தேவை ஏற்பட்டால் பயன்படுத்துவார்கள், இல்லையில் அடடா இது கடிக்கிறது என தூர எறிந்து விடுவார்கள். உலகம் நமக்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளது, நாம் உலகிற்காக இல்லை. எனவே எவ்வளவுதான் பேராசை தரும் பெரிய நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் நடப்பது நல்லதாகட்டும் என்று இருப்பதுதான் ஒரு ஈமானிய சாமானியனின் வெளிப்பாடு. இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டோமேயானால் நமது நிலை பரிதாபம்தான்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: வணக்கம். இன்னும் உங்களை அன்போடு வரவேற்கிறது இனிய வணக்கம் தெய்வீகன் புவனாவோடு. இன்றைய உங்களுடைய செவ்வாய்க்கிழமை காலை பொழுது இனிதே தொடங்குகின்றது.
1: காலை வணக்கம் நேர்களை, காலை வணக்கம் தெய்வீகன். ஒரு அழகான காலை பொழுதுல சந்திக்கிறோம். செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சுங்க, எல்லாருக்கும் இந்த நாள் நல்லபடியா போகட்டும். போகணும்,
0: நல்லபடியா நாள் தொடங்கணும்னா இங்க அங்கெல்லாம் போய் தேட வேணாம், நமக்குள்ளதான் இருக்கு. அதனால நம்ம நல்லபடியா இந்த நாளை கொண்டாட போறோம். காலையில எழுந்திருக்கும் போது கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, நின்னு பார்க்கும் போது ஒரு சின்ன புன்னகை கொடுங்க, அதுதான் நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய
1: செவ்வாய்க்கிழமையை
0: முருகன் போற்றி பாடலோடு ரொம்ப மங்களகரமா தொடங்கிடலாம்.

0: சின்ன பயலை செய்தி கேளப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: இப்போதுமே நீங்க போற வழி வேலைக்கு போறதா இருக்கட்டும், எங்க வேணாலும் காலையில நீங்க பிள்ளைகளை விட கூட நீங்க போகலாம். நீங்க பாக்குற ஒரு விஷயம், எப்போதும் அடிக்கடி பாக்குற ஒரு விஷயம்
0: உங்க மனசுல அப்படியே நிக்குது அப்படின்னா என்ன கண்ணன்?
2: தினமும் நான் பாக்குறது என்னன்னு சொன்னாக்கா, ஒரு தேவஸ்தானம், ரெண்டு ஆலயம், ஒரு தேவாலயத்தை கடந்து போவேன். காலையில அந்த விளக்கு ஒளி, அந்த வெளிச்சத்தை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு புது தெம்பும் ஒரு நல்ல நம்பிக்கையும் கொடுக்கும் அந்த ஆலயத்தோட வெளிச்சம்.
0: அதனால வேற வழியே எடுக்க மாட்டீங்க?
2: வேற வழியே இல்ல. நான் தினமும் போற பாதையில காலையில 6 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. 6 மணிக்கெல்லாம் திறந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அது ஒரு உற்சாகம் தான். அந்த இடத்துல நான் சில நேரம் வந்து சமய விளக்குல நிக்கும் போது கரெக்டா அந்த ஆலயத்துக்கு நேரம் நிப்பேன், கண்ணாடியை திறந்து விட்டுருவேன், மணி சத்தம் எல்லாம் கேட்கும் பாருங்க.
1: காருக்குள்ளே சாமி கும்பிட்டுருவீங்க?
2: அதேதான்,
1: நிறைய பேர் செய்யறாங்க. திரும்பாங்க இறங்க நேரம் இல்லாம காருக்குள்ளாரே சாமி கும்பிட்டுருவாங்க.
2: ஆமா, அது என்னமோ அவங்களே வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கற மாதிரி அந்த ஒரு உணர்வு.
1: காலையில ஒரு பெரிய ஆசீர்வாதம்
0: உங்களுக்கு. நன்றி.
2: ஆமா, நன்றி நன்றி.
0: நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பாக்கலாம். கண்ணன் சொன்னார் இல்லையா, கோயில பாத்துட்டு போவாரு, தேவாலயத்தை தாண்டி போவாரு, அந்த மணி சத்தம் தான் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உங்களுக்கு எப்படிங்க?
1: நான் வந்து இப்போது தேவிகன் ஜஜந்தா சுங்கைபுல் இருக்குது தாண்டிதான் வந்துட்டு இருப்பேன். இப்போது ஜஜந்தாஸ் இருக்கும் அங்க, திடீர்னு மறுநாள் பாக்குறோம் அவ்வளவு பெரிய கட்டணம் இருக்கு, நமக்கு தெரியாம எப்ப கட்டினாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நீங்க அந்த மாதிரி ஏதாவது பாப்பீங்களா?
0: கூப்பிடுங்க, உங்கள்ட்ட பேச காத்துட்டு இருக்கோம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க வேலைக்கு போயிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு எதை ரொம்ப பார்க்க பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: ஒருத்தர் அழைச்சிருக்கிறாரு
0: நவநீதன்.
2: இங்க புலாவிண்டால வந்து ஒரு பாலம் இருக்கும், அப்ப வந்து அந்த சூரிய ஒளி உதயமாவதுல அதை பாக்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லைனாதான் கொஞ்சம் எனக்கு வந்து இதா இருக்கும், மழை பெய்யற காலத்துல வந்து கொஞ்சம் இதா இருக்கும்.
0: புலாவிண்டானா கிசாசா?
1: அழகா இருக்குமா அங்க காலையிலேயே?
2: ரொம்ப அழகா இருக்கும்.
0: ஆனா எனக்கு அங்க அந்தி சாயம் காட்சிதான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ரொம்ப அழகா இருக்கும்.
2: ஆமா, அது நான் ரிட்டர்ன் வரும்போது அதையும் கவனிச்சிருவேன்.
0: கொடுத்து வச்சவங்க நீங்க. நவநீதன் சொன்னாரு காலை சூரியன் உதயம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னாரு.
1: மாதிரி இப்ப ஏதோ ஒரு அழகான காட்சி உங்க கண் முன்னாடி இருக்கும், ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்போம். வாழ்க்கை அவ்வளவுதானே?
0: ஆமா ரசிங்க.

0: கூட்டரசு அரசாங்கம் ஜோஹர் மாநிலத்திற்கு அதிக ஒதுக்கீட்டை வழங்குகிறது. பிரதமர் தகவல். வங்காளதேச தொழிலாளர் நிர்வாகத்தை மனிதவள அமைச்சு வலுப்படுத்தும். மெஸ்ஸி உலக கிண்ணத்தில் அதிக கோல் அடித்தவர், சாதனையை படைத்துள்ளார். வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கூட்டரசு அரசாங்கம் ஜோஹர் மாநிலத்திற்கு அதிக ஒதுக்கீட்டை வழங்குகிறது. அம்மாநிலம் கூட்டரசு அரசாங்கத்திற்கு பங்களிக்கும் வருமானத்தை காட்டிலும் அது அதிகமாகும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நிதியமைச்சின் தரவுகளின்படி 2023 முதல் 2025 வரை ஜோஹர் சுமார் 14 பில்லியன் ரிங்கிட்டை பங்களித்துள்ளது. பல்வேறு மேம்பாட்டுத் திட்டங்கள், நிர்வாக ஒதுக்கீடு மற்றும் தொடர்புடைய திட்டங்கள் மூலம் மத்திய அரசாங்கம் 16 பில்லியன் ரிங்கிட்டை அம்மாநிலத்திற்கு திரும்ப வழங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜோஹர் மேம்பாட்டின் மீது அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை இது காட்டுவதாகவும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இவ்வேளை 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நம்பிக்கை கூட்டணியின் 56 வேட்பாளர்களை அதன் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் நேற்றிரவு அறிவித்தார். புகிட் கம்பீர் எக்ஸ்ட்ரீம் பார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பக்கத்தன் ஹரப்பன் பிஹெச்சின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் இந்த பட்டியலை அறிவித்தார். அக்கூட்டணியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசுட்டியோன் இஸ்மாயில், டிஏபி கட்சி பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக், அமனா கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ மொஹமட் சபு ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். இவ்வேளை தேர்தலில் வெற்றி பெற அனைத்து வேட்பாளர்களும் கடுமையாக உழைப்பர் என்ற நம்பிக்கையையும் பிரதமர் வெளிப்படுத்தினார். இதனிடையே புகிட் கபூங் தொகுதியில் சி சுப்பிரமணி, லயங் லயங்கில் குணா பாலகிருஷ்ணன், பாலோவில் டாக்டர் ரூபன் ஆறுமுகம், ஸ்குடாய் தொகுதியில் கார்த்தியாயினி ஜெயபாலன் ஆகியோர் பக்கத்தன் ஹரப்பன் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மனிதவள அமைச்சு வங்காளதேச தொழிலாளர் நிர்வாகத்தை தொடர்ந்து வலுப்படுத்தும். அவர்களை வேலைக்கு சேர்க்கும் நடைமுறை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் உயர் நெறியாகவும் இருப்பதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். மேலும் இது தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதில் நிலவும் மோசடி, பாகுபாடு, நெறிமுறையற்ற நடைமுறைகளை தவிர்ப்பதை உறுதி செய்யும், மலேசியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையிலான உறுதிப்பாட்டுக்கு ஏற்ப அமைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அந்நிய தொழிலாளர்கள், குறிப்பாக வங்காளதேச தொழிலாளர்களின் பங்கு முக்கியமானதாக உள்ளதாக டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். அவர்களின் நலன், பாதுகாப்பு, உரிமைகளை நிலைநாட்ட வங்காளதேசத்துடனான நாட்டின் மனிதவள நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு தொடர்வதாகவும் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாட்டினால் விளைவுகளை எதிர்கொள்ளும் துறைகளை அரசாங்கம் கண்டறிந்துள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். இந்த தொழில்நுட்ப மாற்றத்தை எதிர்கொள்ள ஆள்பலம் தயாராக இருப்பதை உறுதிப்படுத்த திறன் பயிற்சிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். AI மூலம் உருவாக்கப்படும் புதிய ஆற்றலும் நிபுணத்துவமும் தேவைப்படும் வேலைகள் மீது கவனம் செலுத்தியுள்ளன. கல்விக் கழகங்களும் பயிற்சி மையங்களும் நிபுணத்துவ தேவைகளை நிறைவேற்றுவதை உறுதிப்படுத்த அணுகுமுறை வரையப்படுவதாகவும் கோபிந்த் குறிப்பிட்டுள்ளார். சிலாங்கூரில் 50,000 குடும்பங்கள் கீதா சிலாங்கு வவுச்சர் முனைப்புக்கு விண்ணப்பிக்கும் தகுதியை பெற்றுள்ளன. இதற்கான விண்ணப்பம் இன்று நண்பகல் திறக்கப்படும் என மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். இந்த முனைப்பின் கீழ் சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 100 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்படுகிறது. 6 மாதங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் இந்த உதவிக்காக 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். www.bouchakitaslango.com அகப்பக்கம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். சுல்தான் இட்ரிஸ் ஷா பாலிடெக்னிக் PSIS 2026-2027 தவணைக்காக மிக அதிகமாக 1108 மாணவர்களை பதிவு செய்துள்ளது. நுட்ப தொழில் கல்வி டிவெட் மீதான பெற்றோர் மாணவர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதை இது காட்டுவதாக PSIS இயக்குனர் ஹஸ்லிண்டா அப்துல் ஹமீன் கூறினார். இவ்வாண்டு டிசம்பருக்குள் நாட்டின் 1395 கழகங்களில் 650,000 டிவெட் மாணவர்களை உருவாக்கும் அரசாங்கத்தின் பேரவாவுக்கு ஏற்ப அது உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: ஈரான் வாஷிங்டன் உடனான தனது உடன்பாட்டை மீறுமாயின் தான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அந்த வகையில் முடக்கப்பட்ட பணத்தை அமெரிக்காவிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு மட்டுமே ஈரான் பயன்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கூறினார். ஆனால் தற்போதைய புரிந்துணர்வு உடன்படிக்கையின்படி அமெரிக்காவிலிருந்து விவசாய உள்ளீடுகளை வாங்குவதற்கு தெஹ்ரானுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று ஈரான் மத்திய வங்கி ஆளுநர் அப்துல் நசீர் ஹெமாட்டி கூறுகிறார். உலக கச்சா எண்ணெய் விலைகள் ஏறக்குறைய 4 விழுக்காடு சரிந்தன. அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சில் ஏற்பட்ட சாதகமான முன்னேற்றங்களை தொடர்ந்து தற்போது தனியே தொடங்கியுள்ள உலகளாவிய விநியோக தடைகள் குறித்த சந்தை கவலைகள் இதற்கு பங்களித்துள்ளன. பிரெந்த் கச்சா எண்ணெய் விலை 3.86 விழுக்காடு சரிந்து கலனுக்கு 77.46 டாலருக்கு குறைந்தது. இதற்கிடையில் அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் எண்ணெய் கலனுக்கு 74.53 டாலருக்கு சரிந்தது. ஈரான் August 21 வரை கச்சா எண்ணெயையும் அது தொடர்பான பொருட்களையும் உற்பத்தி செய்யவும் விற்கவும் அனுமதிக்கும் வகையில் அந்த இஸ்லாமிய குடியரசின் எண்ணெய் துறை மீதான தடைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அமெரிக்கா இணங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற திறந்த போக்குவரத்து பாதையை அமைப்பதாக தெஹ்ரான் வெளிப்படுத்திய கடப்பாட்டை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு கூறியது. அதேவேளை பன்னாட்டு அணு ஆற்றல் நிறுவனம் IAEA ஆய்வாளர்கள் மீண்டும் ஈரானுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் இரு தரப்பினரும் புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்ட பின்னரே இந்த தளர்வு எட்டப்பட்டதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேரி வென்ஸ் தெரிவித்தார். மொன்றியலில் பட்டப்பகலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை அதிகாரி புதுமகன் தாக்குதல் நடத்திய நபர் என மூவர் கொல்லப்பட்டனர். இது அந்த கெனடிய நகரத்தில் முன்னெப்போதும் இல்லாத பீதியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தைகளும் உணவகங்களுக்கும் இருக்கும் பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. ஆனால் அது வெறுப்புணர்ச்சியின் வெளிப்பாடா பயங்கரவாத செயலா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க காவல்துறை மறுத்துவிட்டது. இந்த வன்முறையை கண்டு தாம் பேர் அதிர்ச்சி அடைந்ததாக கனடிய பிரதமர் மக்கனே கூறினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. அர்ஜென்டினா 2-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவை வீழ்த்த உதவியதன் மூலம் லியோனல் மெஸ்ஸி உலகக்கிண்ணத்தில் எல்லா காலத்திலும் அதிக கோல் அடித்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இந்த வெற்றியை தொடர்ந்து லா ஆல்பி செலேஸ்தே அணி 32 நாடுகள் கொண்ட அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. 38 வயது அந்த ஜாம்பவான் ஆட்டத்தின் ஒவ்வொரு பாதையிலும் கோல் அடித்ததன் மூலம் உலக கிண்ணத்தில் தனது தனிப்பட்ட கோல்களின் எண்ணிக்கையை 18 உயர்த்தியுள்ளதோடு ஜெர்மனி முன்னாள் தாக்குதல் ஆட்டக்காரர் மிரோஸ்லெஃப் க்ளோஸின் 16 கோல்கள் என்ற சாதனையை முறியடித்தார். டேலஸ் அரங்கில் நடைபெற்ற பெற்ற வெற்றியின் மூலம் அர்ஜென்டினா 2 ஆட்டங்களில் இருந்து 6 புள்ளிகளை பெற்று ஜே குழுவில் தனது முதல் இடத்தை வலுப்படுத்தியது. இதனிடையே ஐ குழுவில் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றன. முதல் பாதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 1 கோலில் முன்னிலை வகித்தது. கூட்டரசு அரசாங்கம் ஜுஹோர் மாநிலத்திற்கு அதிக ஒதுக்கீட்டை வழங்குகிறது. பிரதமர் தகவல். வங்காளதேச தொழிலாளர் நிர்வாகத்தை மனிதவள அமைச்சு வலுப்படுத்தும். மெஸ்ஸி உலக கிண்ணத்தில் அதிக கோல் அடித்தவர், சாதனையை படைத்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1973 ஆண்டு இன்றைய நாளில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM-இன் முதல் பட்டமளிப்பு விழா கோலாலம்பூரில் நாடாளுமன்ற கட்டிடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் பிரதமர் துன் அப்துல் ரசாக் அப்பல்கலைக்கழகத்தின் முதல் வேந்தராக அதிகாரப்படியாக அறிவிக்கப்பட்டார். மேலும் இப்பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக பணியாளர்களும் மாணவர்களும் முதல் முறையாக சிறப்பு பட்டமளிப்பு அங்கிகளை அணிந்தனர். வேந்தர், இணைவேந்தர், துணைவேந்தர், பல்கலைக்கழக மன்ற தலைவருக்கான அங்கிகள் அனைத்தும் தங்க நூல் அல்லது நீல நிற பட்டு நூலால் நெய்யப்பட்ட சொங்கே துணியில் செம்பருத்தி பூ வடிவ வேலைப்பாடுகளுடன் தயாரிக்கப்பட்டிருந்தன. பட்டதாரிகளுக்கான அங்கிகள் அவர்கள் சார்ந்திருந்த புலங்களை காட்டும் வகையில் வெவ்வேறு நிறங்களில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. இந்த முதல் பட்டமளிப்பு விழா மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் கல்வி மரபுகளையும் தேசிய அடையாளத்தையும் வெளிப்படுத்தும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாக அமைந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: செக்க செவந்த வானம் படத்துல இருந்து பாடலை கேட்டுட்டு வந்தோம். தெய்வீகன் பூவனா கூட பேசிட்டு இருக்கீங்க. எப்படிங்க இருக்கீங்க எல்லாருமே? செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எப்படி ஆரம்பம் ஆயிருக்கு?
1: ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்குன்றீங்களா? நல்லபடியா இன்னும் சிறப்பா போகணும்.
0: இப்போ கடைக்கெல்லாம் போனோம்னா நெகிழி வந்து ஒரு காலகட்டத்துல காசு கொடுத்து வாங்க முடிஞ்சிச்சு. 20 காசோ 50 காசோ எல்லாம் விதிச்சாங்க இல்லையா. இப்போ சில கடைகள்ல வந்து அதுக்கு பேச்சே இல்ல போனா அங்க நெகிழி நீங்க எடுத்துட்டு போகல அப்படின்னு சொன்னா அங்க இருக்கும் இல்லையா அந்த பேக் இருக்கும் இல்லையா, அந்த பையன் நீங்க வாங்குறதுக்கு கூட அவங்க வாய்ப்பு கொடுக்கல. சில கடைகள்ல இன்னும் இருக்கு. ஏன் அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வந்தே ஆகணும்னு ஆக கடைசி தண்டனைக்கு வந்துட்டாங்க. இப்போ
1: ஸ்லாங்கூர்லாம் பாத்தீங்கன்னா முழுசா தடை விதிச்சிருக்காங்க. குறிப்பாக இப்ப நீங்க கடைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க வாங்கலாம், ஆனா பிளாஸ்டிக் பையா விக்க
0: மாட்டாங்க,
1: பேக் மாதிரி விக்கிறாங்க, பேப்பர் பேக் கூட இருக்குது. அதனால இப்ப நாங்க உங்ககிட்ட என்ன கேக்குறோம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி விவேகமான முறையில போகும்போது பொருளை வாங்க போறோம் அப்படின்னு பேக் எடுத்துட்டு போயிருவீங்களா, பைய எடுத்துட்டு போயிருவீங்களா, அல்லது எப்போதுமே மறந்துட்டு வந்துருவேன் நானுங்க அங்க போய் தான் வாங்குவேன் வேற வழியே இல்ல, இல்லைன்னா வாங்காம எவ்வளவு பொருளா இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருவேன் நானு அப்படின்னு சொல்றீங்களா?
0: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பைகள் நம்ம வாங்குறோம்ல காசு கொடுத்து, அது வந்து நெகிழிக்கு வாய்ப்பு பெரும்பாலான இடத்துல இல்ல. அதுவே நீங்க சொல்றது போல இந்த தாள்ல செஞ்ச பேப்பர் பேக்கா இருந்துச்சுன்னா நம்ம வாங்குற பொருட்கள்லாம் அதுக்குள்ள வைக்க முடியாது, அது கையில தூக்கிட்டு வர சூழல். அதுல 4 பேர்ல பார்த்து நம்ம ஒரு மாதிரி வேற பாப்பாங்க, இத கூட தெரியலையா எடுத்துட்டு வர்றதுக்கு அப்படின்ட்டு. இதுல நீங்க எந்த ராகம் அப்படின்றதான் இன்னைக்கு கூப்பிட்டு சொல்ல போறீங்க.
1: இது வியாபார யுக்தினே சொல்லலாம் தேவிகன். விதவிதமா பூ பூவா அழகாக அந்த பேக்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் சேர்க்கிற பழக்கம், நிறைய வாங்குவேன்.
1: எனக்கு வந்து சேர்த்து வச்சுட்டேன், ஆனா மறந்துடுவேன் எடுத்துட்டு போக.
0: உங்க வீட்டு வரிசையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக, நிறைய சேர்த்துட்டு
1: செய்ய போறேன்னு நினைக்கிறேன் நானு. அழைத்து சொல்லுங்க, நீங்க எப்படிங்க பொருளை வாங்கும் போதே நீங்க வந்து பைகளை எடுத்துட்டு போயிருவீங்களா, இல்ல என்ன மாதிரியே மறந்துருவீங்களா,
0: ஒரு வெள்ளி கட்டுவீங்களா,
1: தேவிகன் மாதிரி வாங்கி சேமிச்சு வைப்பீங்களா?
0: எப்படி ஒரு வெள்ளி, அது ஒரு வெள்ளி ஒவ்வொரு தடவை போனீங்கன்னா நினைச்சு பாருங்களேன்.
1: தென்னூருக்கு பொறுத்து இருக்கு எந்த அளவு
0: உங்க செலவு பண்றது உங்களுக்கு பிரச்சனை இல்ல.
1: அப்படி இல்ல மறந்துட்டேன்,
0: அடிக்கடி மறக்க கூடாது. போனா வாங்களேன், 2 தட்டு தட்டுறேன் சரியா இருக்கும். மரண மாசம் வந்துட்டு இருக்கு, கூப்பிடுங்க சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3
1: 4 7 6 8

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேது தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்

0: வணக்கம். இன்னல் பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுனருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோடில் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக புதிய பட்டதாரிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு தேசிய முயற்சியை பற்றி தான் பகிர்ந்து கொள்ள போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் பர்கேசோ வழங்கும் தேசிய வேலை வாய்ப்பு தளம். மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் என்பது வேலை தேடுபவருக்கான ஒரு இணையதளம் மட்டும் இல்லைங்க, இதுல வந்து வேலை தேடுபவர்களையும் நிறுவனங்களையும் இணைக்கும் ஒரு தேசிய தொழில் வாழ்க்கை மேம்பாட்டு தளம். இந்த தளத்தின் மூலம் புதிய பட்டதாரிகள் மற்றும் வேலை தேடுபவர்கள் தங்கள் கல்வி, திறன் மற்றும் ஆர்வத்திற்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை தேடிக்க முடியும். அதே நேரத்துல தொழில் வாழ்க்கை ஆலோசனை, நேர்முக தேர்வு தயாரிப்பு, திறன் மதிப்பீடு மற்றும் பயிற்சி வாய்ப்புகள் பற்றின தகவலையும் அங்கேயே பார்த்துக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா, வேலை கிடைப்பது மட்டுமல்ல, வேலைக்கு தயாராகும் திறன்களையும் வளர்த்துக்க இது ரொம்ப முக்கியமா இருக்கு. மேலும் இந்த பர்கேசோ மூலம் அதோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் வழங்கும் அப்ஸ்கிலிங் மற்றும் ரீஸ்கிலிங் ப்ரோக்ராம்ஸ் பற்றிய தகவலையும் இந்த தளத்தின் மூலமே நீங்க அறிஞ்சுக்கலாம். இதனால வந்து வேலை தேடுபவர்கள் தற்போதைய தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ற புதிய திறன்களையும் கற்றுக்க முடியும். இது குறிப்பா பாத்தீங்கன்னா, புதிய பட்டதாரிகள், வேலை தேடுபவர்கள், தொழில் வாழ்க்கை மாற்றம் செய்ய விரும்புபவர்கள், வேலை இழந்தவர்கள், மீண்டும் வேலை வாய்ப்பு சந்தையில் சேர விரும்புபவர்கள் என எல்லாருக்குமே இது வந்து ஒரு பயனுள்ள தளமாகவே இருக்கும். சோ இத பத்தின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணும் அப்படின்னா www.myfuturejobs.gov.my என்ற அவங்களோட இணையதளத்துல நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அவங்களோட சமூக பக்கத்தையும் நீங்க போயிட்டு பார்க்கலாம். உங்களோட ப்ரொஃபைல முதல் பதிவு செஞ்சிருங்க. அதுல உங்களுக்கு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பத்தி நீங்க மேலும் ஆராய்ச்சி பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் அங்கிருந்தே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. புவனா சுப்பிரமணியம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-7-2-9-1-9. வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன கேள்வினா,
1: அதாவது இப்போ காலகட்டத்தில் நம்ம நாட்டில் வந்து பல இடங்களில் வந்து நெகிழி பைகள் தடை விதிக்கப்பட்டிருக்குது. சில மாநிலங்களில் முற்றிலும் பைகளை கிடையாது. நீங்க வரும்போது நீங்களே எடுத்துட்டு வாங்க, கொண்டுட்டு நீங்களே போயிருங்க பொருட்களை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்போதும் பைகளை தயார் பண்ணிட்டு ஷாப்பிங் போவீங்களா, பொருட்களை வாங்க போவீங்களா, அல்லது அங்க மறந்து திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டே இருப்பீங்களா?
0: அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசுவோம். விக்னேஸ்வரி, காலையில் என்ன பசியா ரை?
2: இன்னைக்கு காலையில உப்புமா.
0: உப்புமா நல்ல தெம்பு குடுக்கலையோ?
2: என்ன சாப்பிடல.
1: இப்போ கடைக்கெல்லாம் போகும்போது நிறைய கடைகள்ல இல்ல பேரங்கடைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பை குடுக்கறது, பேக் குடுக்கறது எல்லாம் நிறுத்திட்டாங்க இல்லையா?
2: மெஜாரிட்டி டேஸ் வந்து எடுத்துட்டு போயிருவோம். காடி போனட்லயே பேப்பர் பேக் இருக்கும், அப்படியே மறந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்னா த்ரோலிய வந்து காடி வரைக்கும் தள்ளிட்டு வந்து ஜாமான் எடுத்துருவேன்.
1: காசு கொடுத்து மட்டும் வாங்க மாட்டோம்.
2: இல்ல இல்ல அப்படி இல்ல, நானே வந்து சஸ்டைனபிலிட்டியோட ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். சோ அத பிராக்டீஸ் பண்ணோம்ல கண்டிப்பா.
0: ஆமா ஆமா, நம்ம படிச்சிட்டு அத நம்ம செய்யாம இருந்தா மத்தவங்க எப்படி செய்வாங்க? ஆனா சில கடையில அந்த ட்ராலிய ஒரு கட்டத்துக்கு மேல கொண்டு வர முடியாது.
2: ஜாமா கையில தான் சுத்திட்டு
1: இருக்கு. அதனாலும் நீங்க ரொம்ப பின்பற்றுவீங்க அந்த மாதிரி?
2: எஸ் அது கண்டிப்பா. நான் கூட இல்ல, என் ஹஸ்பண்ட் ரொம்ப அதை இது பண்ணுவாரு.
0: அதனால வாய்ப்பே இல்ல உங்க வீட்டுல நீங்க காசு கொடுத்து அங்க வாங்குறதுக்கு.
2: இல்ல சார், ரொம்ப ரொம்ப குறவு.
1: சரி, நல்ல விஷயம்ங்க, இப்படிதான் இருக்கணும்.
0: இப்ப பேசி முடிச்சிட்டீங்களா, இப்ப என்ன பண்ணணும்? அடுத்தபடியா உப்பு மாவை எடுத்து சீனிய போட்டு சுட சுட சாப்பிடணும், சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி, வணக்கம்.
0: போனக்கு ஒரு கேள்வி இருக்கு.
1: சமைச்சீங்களா வாங்குனீங்களா?
2: சமைச்சது சார்.
0: சரி சரி, நல்லா சூடா சாப்பிடுங்க,
1: பசிக்குது போங்க. நீங்க சொன்ன உடனே
0: என்னது காலையில உப்பு மாசியம் வாங்க கூப்பிடுங்க. நீங்க எப்படிங்க அங்க காசு கொடுத்து வாங்குவீங்களா, பைகளை எடுத்துட்டு போயிருவீங்களா? ரொம்ப அழகான ஒரு பாடல் காத்துட்டு

0: பார்த்திபன் கனவு படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் அது. வணக்கம் மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: ஆமா, ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், அதாவது நெகிழி பைகள் இருக்குது இல்லையா, இப்ப சில மாநிலங்கள்ல சில ஊர்கள் இப்ப கிடையாது ஊஞ்சி அங்க கூட வந்து நெகிழி பைகள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க போகும் போதே பொருட்களை வாங்கும் போதே எடுத்துட்டு போயிருவீங்களா பைகளை, அல்லது அங்க போய் தான் வாங்குவீங்களா?
0: ஹலோ,
2: வணக்கம்.
0: நாகஜோதி எங்கிருந்து கூப்பிடுறீங்க?
2: எவ்வளவு
0: அமைதி.
1: பொருள் வாங்கணும்னா நீங்க வந்து வீட்டுக்கு ஒரே ஒட்டு மொத்தமா பொருள் வாங்க போவீங்களா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவீங்களா?
2: ஒட்டு மொத்தமா வாங்குவோம் எப்பயாச்சும், பட் மோஸ்ட்லி வந்து காடியில வந்து ஆக்சுவலி ஒரு பேக் வச்சிருப்பேன், எப்பயுமே ஒரு பேக் வச்சிருப்பேன், எங்க போனாலும் அதை நான் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து ஆக்சுவலி தெய்வீக என்ன மாதிரி தான், எங்க போனாலும் எனக்கு அந்த பேக் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதுல ஒரு தனி இன்பம்ல.
2: ஆமா, நான் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல எம்போரியத்துக்கு போய் லைக் அங்குள்ள பேக் வாங்கிக்குவேன், வாங்கி ஒண்ணு வச்சுக்குவோம். சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு என்கிட்ட பேக் கலெக்ஷன்.
0: அடுத்த தர வெளியில போகும்போது நாலு பேருக்கு எடுத்து குடுத்துட்டு போவோம்.
1: நல்ல விஷயம் தானே. இப்போ நீங்க தெரிஞ்சு சேமிச்சு வைக்கிறீங்க, நான் தெரியாம சேமிச்சு வச்சிருக்கேன்.
0: நான் வந்து ஒவ்வொரு பேக் எது எதுக்கு நல்லா இருக்கும்னு தேர்ந்தெடுத்துட்டு போவோம் தெரியுமா?
1: நல்லா சேர்ந்திருக்கீங்க.
0: நம்ம தான் சரியா இருக்கும், இவங்க எல்லாம் ஒரு வழி கொடுத்து வாங்குறாங்க.
1: தொடர்ந்து
0: பேசுவோம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 709 7219.
1: மடானி உங்களுக்காக.
2: தேசிய பயிற்சி வாரம் July 20 to 26 342 பயிற்சிகள், 26 துறைகளில். திறன்களை மேம்படுத்திக் கொள்வோம், எதிர்காலத்துக்கு வலு சேர்ப்போம். மேல் விவரங்களுக்கு www.nationaltrainingweek.gov.my.
1: மடானி உங்களுக்காக.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
1: ஊக்கவரத்து தகவல்
0: பாதையில் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் லாரி ஒன்று பழுதடைந்திருக்கிறது 20th kilometer. அதனால கடுமையான நெரிசல் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
5: கசாஸ் நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா பண்டா தாசி இஸ்லாத்தான்ல இருந்து அவான் புசார் பகுதியில வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால புக்கி ஜாலையில இருந்து வெளியேற வழியாக நிறைய நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பண்டார் எய்ம்ஸ் டேல இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், குறிப்பாக நீலாயில இருந்து அங்க செல்லக்கூடிய பாதை 273rd kilometer விபத்தின் காரணமாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
5: பெடரல் நெடுஞ்சாலையில பத்து தீகால வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால சுபாங் ஜெயா பகுதியில கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்கு.
0: அதிகாலையிலே 430.8 kilometer புக்கிட் புருந்தோங்ல இருந்து சுங்காய் போயா இருக்கு இல்லையா, அங்க வந்து விபத்து, அதனால நெரிசல் தொடர்கிறது. அதே போல எலி நெடுஞ்சாலையில பண்டார் சௌஜனா புத்ரால இருந்து புத்ரா ஹைட்ஸ் அங்க நெரிசல் அதிகம்.
5: கிரைன்சாகா பக்கம் பாத்தீங்கன்னா பிளாசா டோல் பாரு 11 இருக்குது இல்லையா, அங்கிருந்து பத்து செம்பிலான் வரைக்கும் பாத்தீங்கன்னா விபத்து ஏற்பட்டிருக்கு. தமான் சன்டெக்ஸ் அருகே வந்து அதிகமான நெரிசலா இருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கின்றது.

0: சாலா குறுஞ்சைலி பாடல் உள்ளூர் பாடலை கேட்டுட்டு வந்தீங்க. 751 உலகக்கிண்ண காட்பந்து போட்டியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடிய காலம் நடந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினா வந்து ஆஸ்திரியாவை 2 சுழியம் அப்படின்னு தோறு கடிச்சாங்க இல்லையா. இதன் மூலமாக மெஸ்ஸி வந்து உலகக்கிண்ண காட்பந்து போட்டி வரலாற்றில் அதிக கோல்களை புகுத்திய நபராக வந்திருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் வந்து இதற்கு முன்னர் 16 கோல்கள் அடிச்சிருந்தார். மெஸ்ஸி இப்ப வந்து 18th கோல் அடிச்சு அதுக்கு முன்னுக்கு போயிருக்கிறாரு. இதற்கு முன்னர் ரொனால்டோ வந்து 15 கோல்கள் பிரேசிலுடைய
1: மூன்றாவது
0: இடத்துல.
1: ஆனாலும் இன்னும் வரலாறு ஒவ்வொரு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு வானிலையின் காரணமாக. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள திடல் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க மழை, அதனால இன்னும் வந்து அடுத்தது எப்ப தொடர போறாங்க அப்படின்றத இன்னும் அறிவிக்கல.
0: இதற்கிடையில 8 ஆட்டம் இருக்கு. நார்வே செனிகல் வந்து சந்திக்கிறாங்க. இது வந்து ஆய் பிரிவுக்கான ஆட்டம். பிரான்ஸ் ஈராக்கும் அதில் தான் சந்திச்சாங்க. பிரிவுக்கான மற்றொரு ஆட்டம் வந்து நார்வே செனிகளுக்கான ஆட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்புறம் நேற்று நடந்த இந்த நெதர்லாந்து ஸ்வீடனுக்கான ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டியின் 100th கோல் வந்து அடிக்கப்பட்டிருக்கிறது. கோடி கோக்பா அவர் தான் வந்து இந்த கோலை வந்து புகுத்தி இருக்கிறாரு, நெதர்லாந்து உடைய ஆட்டக்காரர்.
1: சரி, இன்றைக்கு மாலை 4:30 வந்து ஜோர்டான் அல்ஜீரியாவுடைய ஆட்டமும் காத்துட்டு இருக்குது.
0: இது பற்றிய மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆர்டிஎம் உங்களுடைய அதிகாரப்பூர்வ ஒலி ஒளிபரப்பு மையம்.
1: 8 மணிக்கான விளையாட்டை வந்து டிவி ஓகேல நீங்க பார்க்கலாம்.

0: நீங்க கடைக்கெல்லாம் போகும்போது இந்த பைகளை எடுத்துட்டு போறவங்களா இல்ல அங்கதான் போய் வாங்குவீங்களான்னு கேட்டிருந்தோம்.
1: சரி, அடுத்து ஒருத்தங்க அழைப்புல இருக்காங்க.
0: ராஜலட்சுமி,
2: எப்படி என்கிட்ட வந்து ஒரு 10 பேக் இருக்கு.
0: 10?
2: ஆமா,
1: விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்ல.
2: அங்க வந்து பேக் கொடுக்க மாட்டாங்க, பிளாஸ்டிக் கொடுக்க மாட்டாங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
2: என்ன செய்வேன் அப்படின்னா வச்சிருப்பேன். ஒரு பொருள் இரண்டு பொருள் வாங்குறதா அதை கையில எடுத்து வந்துருவேன். இப்ப பெரிய நிறைய பொருள் இருக்கு, நம்ம நிறைய வாங்கணும் அப்படின்னா காடியில சின்ன பேக்ல இருந்து பெரிய பேக் வரைக்கும் நான் வச்சிருக்கேன்.
1: உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராஜலட்சுமியா?
2: ராஜலட்சுமி.
0: இனிமேல வந்து இந்த இந்த இந்த பைகளுக்கு அடையாளம் ராஜலட்சுமி தான்.
2: அம்மா சொல்லி கொடுத்த பழக்கமே.
1: ஓ, நல்ல பழக்கங்க அது.
2: காரியில வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி பயன்படுத்துறதுக்கு சுலபமா இருக்கும். பயன்படுத்தினா நம்ம அப்படியே கொண்டு அங்க வச்சிடலாம்.
0: ஆனா 10 வகை ஏன் வச்சிருக்கீங்க?
1: பொறுத்து இருக்கு தெய்வீகே.
2: நம்ம இப்ப பெரிய பெரிய பசரை எல்லாம் போனோம் அப்படின்னா நிறைய பொருள் வாங்குவோம் இல்லையா? 10லனா
1: இந்த வெட் மார்க்கெட் எல்லாம் போறாங்கல்ல, அவங்க வாளியே எடுத்துட்டு போய் நான் பாத்துருக்கேன் தெரியுங்களா? ஆமா தானே?
2: ஒண்ணு போல
0: விரைவில் போயிருங்க.
1: விரைவில் இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம ராஜேஸ்வரி கார்ல.
0: உஷா, நீங்க எப்படி?
3: நான் மறக்கவே மாட்டேங்க. இது மூணு காடி இருக்கு. மூணு காடில அட்லீஸ்ட் 4 பேப்பர் பேக்காச்சும் அழகா மடிச்சு எடுத்து வச்சிருவேன்.
0: 3, 4, 12
3: ஏன்னா என் காடில கூட இருக்கும். நார்மலி நான் தான் ரொம்ப கடைக்கு போவேன் செலவு ஜமா வாங்குறது எல்லாம். சோ என் ஹஸ்பண்ட் காடியில் 2 காடியில இருக்கும், என் காடியில கொஞ்சம் கூட இருக்கும்.
0: ஒரு தடவை கூட மறந்தது இல்லையா?
3: மறந்ததே இல்ல.
0: ஒரு வெள்ளி கட்டி வாங்கினதே இல்லையா?
3: அங்கசாபுரியில
0: ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வாங்கிரும். யாரும் கூப்பிடல, அங்கிருந்து உண்மையை கேட்டிருக்கலாம்ல.
1: உண்மை
0: எடுத்துட்டு போங்க, நெகிழி பயன்பாட்டை குறைச்சுக்குவோம்.

0: Hey, what? What happened?
1: Army?
0: ஆமா, என்னாச்சு? ஆர்மி ஆளுங்களை பக்கத்தில் நெருங்க விடுறது இல்லையா?
1: கர்னல் ராஜசேகர் என்ன நெருங்க விட்டதில்லை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜோஹூர் வட்டார முதலீடு வர்த்தக மையமாக உருவெடுப்பதில் ஜோஹூர் பாரு சிங்கப்பூர் விரைவு ரயில் திட்டமும் ஜோஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார பகுதியும் முதன்மை ஊக்கியாக அமையும். மக்களின் நலன் கருதி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தின் செயலாக்கம் துரிதப்படுத்தப்படுகிறது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேற்காசிய நிலவரங்களை அரசாங்கம் கண்காணித்து வரும் நிலையில் பூடி மடானி ரோன் 95 பயனர்கள் தொடர்ந்து மாதந்தோறும் 200 லிட்டர் பெட்ரோல் ஒதுக்கீட்டை பெறுவார்கள். மேலும் எந்த மாற்றங்களையும் கருத்தில் கொள்வதற்கு முன் உலகளாவிய எண்ணெய் விலைகள் மீதான அதன் தாக்கத்தையும் ஆராய வேண்டும் என்று 2ம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசன் தெரிவித்தார். இதனிடையே இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை செயல்படுத்துவதில் அடுத்த